கூறுகளை கேள்வி எழுப்பும் உள்ளடக்கத்தை பதிவு செய்ததாக நம்பப்படும் 52 ஆடவரை அரச மலேசிய காவற்படை தடுத்து வைத்துள்ளது. அந்த ஆடவரிடம் தொடர்பு பல்லூடக ஆணையம் விசாரணை மேற்கொள்ளும் என தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீபாமி படேல் தெரிவித்தார். அம்மாநில சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகள் தொடங்கியதிலிருந்து இதுவரை ஒருவர் மட்டுமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பள்ளிகளில் பாதுகாப்பு சார்ந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் பகடிவதை மட்டுமே சார்ந்ததாக இருத்தலாகாது. மாறாக மாணவரின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அனைத்தும் வகையான சம்பவங்களையும் அது உட்படுத்தியிருப்பது அவசியம். இவ்வாறு உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். பள்ளிகள் கல்வி கற்பதற்கு ஏதுவான சிறந்த பாதுகாப்பை அளிக்கும் இடமாக நிலைத்திருப்பது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். பாப் அல் மண்டேப் நீரிணையின் போக்குவரத்து வியூக தடத்தை மூடுவதாக ஹுத்தி தரப்பு அச்சுறுத்தியுள்ளது குறித்து மலேசியா கவலை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அனைத்து தரப்பினரும் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை தற்காக்க முன்வர வேண்டும் என விஸ்வபுத்ரா அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் பன்னாட்டு சட்டத்தின் கீழ் கடல்சார் வர்த்தக தடத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அது வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரமும் வான் கட்டுப்பாட்டு மையம் SATCCயும் கொள்ளளவை அதிகரிக்கவும் புதிய அமைப்புகளுக்கு இடமளிக்கவும் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அக்குடியரசின் விமான போக்குவரத்து ஆணையம் CSS கூறியது. உலகளாவிய போக்குவரத்து முனையமாக உருவெடுப்பதற்கான தனது நிலையை வலுப்படுத்த 4 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான தரமுயர்த்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது அமைகிறது. இஸ்ரேலிய படைகள் தனது வட்டாரத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்யும் அரசு தந்திர முனைப்புகளை லெபனான் தொடரும். அவ்வட்டாரத்தில் லெபனானிய ராணுவ நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதற்கு இணங்க அந்நடவடிக்கை அமையும் என பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்தார். இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் அவரவர் இல்லங்களுக்கு திரும்ப முடியும். அமெரிக்கா மேற்கொண்ட கருத்திணக்க உடன்பாட்டின் மூலம் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிஜோதி, மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்றைக்கு மோகன் புவனா உங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் வியாழக்கிழமை பொழுதும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: ஆமா, இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோங்க. அழைத்து நீங்க எங்கிட்ட சொல்ல போறீங்க. இப்ப வேலை இடத்துல வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சூழல் ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கும். குறிப்பா இப்போ ஒரு சூழல், ஒரு கதை என்னன்னா, ஒரு செய்தி வந்திருக்குது, வோல் ஆஃப் பஸ்ல வந்துருந்துச்சு. அவங்க வந்தது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதை பதிவு பண்ணிருக்காங்க சமூக வலைத்தள. அவங்க வாட்ஸ்அப் உடைய கான்வர்சேஷன், அதாவது அந்த பேசினதாங்க
0: உரையாடல்
1: பாஸ் கூட. அதாவது அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் அப்பாவை வந்து ஐசியூல சேர்த்திருக்கோம், அதனால எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் ஒரு கூட இப்ப இருந்துதான் ஆகணும் மருத்துவமனையில அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. உடனே அந்த மேலதிகாரி என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த நேரத்துல தான் நீங்க உங்க அப்பா கூட இருக்கணும், முதல்ல அவரை பாருங்க, நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒரு செய்தியா அனுப்பியிருக்கிறாரு. அவங்க அப்படி நெகிழ்ந்து போயிட்டாங்க. அதாவது வேலை இருக்கும் போது இதை செஞ்சு முடிச்சுட்டு போங்க, இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல இருக்கிறாங்க, வேலை இருக்கு இதை முதல் செஞ்சு முடிச்சுட்டு போங்க அப்படின்னு அவங்களை தொல்லை பண்ணாம அவங்களுடைய சூழலை புரிந்துகிட்டு அவங்க அப்பாவை முதல்ல பாருங்க அப்படின்னு அவர் சொன்னது வந்து அவங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப வியப்பாயிருச்சு. இன்னொன்னு, ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்கலாம். உங்க சூழலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பெரிய ஆறுதலா உங்க வேலை இடத்துல உங்க மேலதிகாரிகள் இருந்திருக்கலாம்.
0: ஆமா,
1: இதை பத்தி தான் நீங்க அழைத்து பேச போறீங்க.
0: அந்த ஆறுதல் கதைகளை நீங்க எங்களோட அழைத்து பேசலாம். வாழ்க்கை சூழல் அப்படின்றது வேலைன்றது ரொம்ப முக்கியம். பரபரப்பா நம்ம வேலை எல்லாம் இருக்கும், செயல்பட்டு இருப்போம். இருந்தாலும் குடும்பம் முக்கியம். போய் முதல்ல அதை பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆறுதல் தந்த அந்த ஒரு கதை என்ன, அந்த ஒரு அனுபவம் என்ன அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. ஸ்டுடியோ 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க.
1: ஆமா, இதற்கிடையில நம்ம அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். குறிப்பாக நீங்க வந்து குடும்ப சூழல் சார்ந்த ஒரு சூழலை எதிர்நோக்கி இருந்திருப்பீங்க. குறிப்பா வீட்டுல யாராவது முக்கியமா மருத்துவமனையில ரொம்ப முடியாம அனுமதிக்கப்பட்ட பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாது, வேலைக்கும் போக முடியல, மருத்துவமனைக்கும் போக முடியல சூழ்நிலை இல்ல. உங்க மேலதிகாரிகள் பரவாயில்ல, முதல்ல அங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதே மிகப்பெரிய ஆறுதலா உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி
0: கதைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். வேலையிடம் பா பெரிய ஆறுதலா இருந்துச்சுப்பா. கவிதா சொல்லுங்க.
2: எனக்கு வந்து என்னோட மேனேஜர் தான் வந்துட்டு, எனக்கு என் மேனேஜர் வந்து முன்னில இருந்து தெரியும், ஐ மீன் இவன் நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி. பட் அதையும் தாண்டி லைக் ஒரு டைம் வந்துட்டு எங்க அம்மாக்கு உடம்பு தெரியல, அந்த டைம்ல வந்துட்டு நான் அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன், ஐ வாஸ் இன் ஜேபி. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க, அவங்க கால அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் மேனேஜர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த டைம்ல இருந்தே அவனு ரொம்ப ஏர்ஜென்டான ஒரு சிச்சுவேஷன், அந்த டைம் அவங்க ஜேபி வந்துட்டு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு என்ன அனுப்பிட்டாங்க.
0: ஓ
2: சோ என்ன அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு நாள் வந்து பேக் லீவ் கொடுத்தாங்க, பரவாயில்ல நீ வீட்லயே.

0: பெரிய விஷயம் தாங்க.
1: ஆமா, ஏன்னா அந்த டைம்ல இருந்தே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன், அவங்க வந்து இருந்து பாத்துக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு ஒரு நினைவு.
2: எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க?
1: ஃபோர் இயர்ஸ்.
2: சிறப்பா மகிழ்ச்சியா வேலை செய்யுங்க.
1: ஓகே.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வேலை இடத்துல ரொம்ப ஆறுதலா இருந்த நொடிகளை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். சீதா சொல்லுங்க.
2: நான் ஒரு தனியார் மருத்துவமனையில வந்து மெடிக்கல் டைரக்டரோட செக்ரட்டரியா வேலை செய்யறேன். லைக் அவர் வந்து எப்பயுமே மத்தவங்களோட பிரச்சனை வந்து அவர் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஷூல இருந்து பாக்குற மாதிரி பாக்குற ஒரு மனிதர். சோ ரீசன்லி ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்னு வந்து எங்க அச்சா வந்து அட்மிட் பண்ணியிருந்தப்ப, நோ நோ நோ, யூ டேக் யுவர் டைம், யூ பி வித் ஹிம், தென் யூ கம், அப்படித்தான் சொன்னாரு. இன்னொன்னு, போன வாரத்துல எங்க ஹஸ்பண்ட் வந்து எம்ஆர்ஐ போனாங்க. நான் பரவாயில்ல, அவர் எம்ஆர்ஐ தானே போயிட்டு வந்துருவாரு சார் அப்படின்னு நான் எதுனாலும் அவரோட டிஸ்கஸ் பண்றதுனால அப்ப சொன்னதும் உடனே என்ன சொன்னாரு தெரியுங்களா, இல்ல சித்தா, இந்த நேரத்துல நீ வந்து சிவாவோட தான் இருக்கணும். என்னன்னா, ஹி நீட் யூ தே, ஐ கேன் மேனேஜ், நான் இங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து யூ கோ கோ வித் ஹிம் அப்படின்னு சொல்லி எனக்கு விடுமுறைய கொடுத்து அனுப்பினாரு சார். அந்த அந்த மனிதர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தங்கமான மனிதர்.
3: அவங்களுக்காகவே இன்னும் நிறைய வேலை செய்யணும்னு தோணும் இல்லையா?
2: ஆமா, தினமும் காலையில எழுந்ததும் வேலைக்கு போகணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட போவேன் நான். ஏண்டா போறோமேன்னு இல்லாம ஆர்வத்தோட போவேன் நான்.
1: வேலைன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு பங்கு தான், அதை தாண்டி குடும்பம் ஒண்ணு இருக்கு. ஆனா குடும்பத்துக்கு ஒண்ணுனா நீ போ முதல் அதை பாரு அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய வரம் தான்ல.
2: ஆமா, அது உண்மையிலே உண்மையிலே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த தொழில், இந்த வேலை.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பொதுவாவே நமக்கு வேலையை தாண்டி இப்ப வீட்டுல இருக்கிற நேரத்தை தாண்டி வந்து நம்ம வேலை எடுத்து அதிக மணி நேரம் செலவு பண்றோம் இல்லையா. ஆரோக்கியமான சூழலை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், வேலையிட சூழல் நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிறது ரொம்ப முக்கியம் தான்.
1: ஆமா, ஆனா இதுல வந்து எல்லாம் ஒரு ஒரு பகுதியை நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பா அதாவது எங்களுக்கு அவசரம், மேலதிகாரிகள் உதவி செஞ்சாங்க. சில இடங்கள்ல வந்து அவங்க பெரிய அளவுக்கு வேலையை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கூட சொல்லலாம். அதாவது எனக்கு வந்து நீங்க வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்ற மைக்ரோ மேனேஜ், அதெல்லாம் நிம்மதியா வேலை செய்ய முடியாது. ஆனா சில வேலையாட்கள் பணியாளர்கள் இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, மேலதிகாரிகள் தான் நம்ம வந்து அவசர நேரம் அப்படின்னு
0: சொன்னா
1: கேக்குறாங்க, நம்புறாங்களே நம்பல, அதனால அந்த அட்வான்டேஜ் சொல்லுவாங்கல்ல அதை எடுத்துக்குவாங்க. அதாவது மருத்துவமனையில இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்க பாத்துக்க முடியும். இவங்க விடுமுறை எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை பயன்படுத்திக்குவாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதலான விஷயங்களை இந்த மாதிரி சில பணியாளர்கள் வந்து பயன்படுத்திக்கிறதுனால வேலை இங்க வந்து நிறைஞ்சிய போய் நிக்கும் உங்களுக்கு. அதனால நம்மளுக்கு ஒருத்தவங்க ஆதரவா இருக்காங்க, ஆறுதலா இருக்கிறாங்கன்னா அது அவசர நேரத்துக்கு மட்டும்தான். நம்ம நினைச்ச நேரத்துக்கு விடுமுறை எடுப்பதற்கு கிடையாது.
0: தேவையான நேரத்துக்கு மட்டுமே இருக்கும் பட்சத்துல நிர்வாகமும் நம்ம வேலை செய்யற இட சூழலும் வந்து அதை பற்றி யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஆள் செய்யறது மத்தவங்களையும் பாதிப்பு உள்ளாக்கும் இல்லையா. சரி, நீங்களும் உங்கள் கதைகள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சின்மாய் குரல் அடுத்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: கதை.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19.
2: வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கோம் வேலையிட ஆறுதல் பற்றி. நம்ம நேர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க,
3: இருப்பாங்களா மேல அதிகாரிகள் அப்படின்ற மாதிரி கண் கலங்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் வந்திருக்குதுங்க அழைப்பு.
2: அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க.
4: சோ அந்த நான் டிபார்ட்மெண்ட்க்கு போறதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் அந்த இடத்துக்கு நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னே வந்து நான் ஏற்கனவே மேனேஜர் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், which is எனக்கு வந்து அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் நோ பேபி. சோ ஐ எம் கோயிங் த்ரூ IVF ப்ரொசீடியர் போறேன். அந்த ப்ரொசீடியர் போறதுனா 2 வாரம் MCL நான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வேலையை ஜாயின் பண்ண முடியும். வேலையை ஜாயின் பண்ண பிறகுதான் நான் செய்யற மாதிரி கணக்காது, விச் இஸ் தே அலாட் மி அந்த ப்ரொசீடியர் போயிட்டு பிறகு அப்பதான் நான் வேலையில ஜாயின் பண்றேன் கணக்கு. ப்ரொசீடியர் செஞ்சுட்டு பிறகு 2 வாரம் MCL இருந்தேன். அந்த 2 வாரம் MCL இருக்கு பாக்க போனா, இப்ப நீங்க வந்து ஒரு வேலை சில இடத்துல இருக்கீங்களா, 6 மாசம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவேஷன் கொடுப்பாங்க. 6 மாசம் ப்ரொவேஷன் முடிஞ்ச கையோட தான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா எங்க என்ன ஆச்சுன்னா, on the 3rd month என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணி என்னோட சூப்பர்வைசரும் இன்னொரு சீனியர் வர்க்கிங் கொலீக்கும் கிராப் ஏறி எங்க வீட்டுக்கு வந்து என்னைய பார்த்து அந்த அப்ரைசல்ல வந்து சைன் வைக்கிறதுக்கு வந்தாங்க. என்னோட மேனேஜர் அனுப்பி விட்டு.
2: என்ன வேலை செய்றீங்க நீங்க?
4: கான்டாக்ட் சென்டர் டிபார்ட்மெண்ட், இட்ஸ் ஆக்சுவலி கிளினிக்கல் சென்டர். சோ நான் கிளினிக் லைன்ல இருந்து, சோ அந்த கிளினிக் லைன்ல இருந்த டைம்ல வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனால வந்து எனக்கு கன்சீவ் பண்ணதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. சோ கான்டாக்ட் சென்டருக்கு இறங்கினா, சோ வேலை வந்து நாட் மச் நடக்குறது. சோ அதனால வந்து சிட்டிங்னால வந்து, சோ டிசைட் அங்க போன பிறகு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் செய்யறதுக்கு.
3: இதெல்லாம் ஒரு வரம் தெரியுங்களா, அங்க வேலை இடத்துல நிம்மதியா வேலை செய்யறோம் பாருங்க.
4: என்ன சந்தோஷம், அதோ நான் டெலிவர் பண்றதுக்கு டைம்ல வந்து நான் போக போறேன் டெலிவரிக்கு, அந்த அன்னைக்கு டெலிவர் பண்ணிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். என்னோட மேனேஜர் வந்து கான்டாக்ட் சென்டர் டீம்ல வந்து இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அந்த இமெயில் நான் இன்னும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஃபேமிலி வந்து ஒரு கிராண்ட் சைல்டு வராங்க, வி கங்கிராட்ஸ் சொல்லி இருந்தேன்.
2: வேலையிடம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலா இருக்கு அப்படின்னு நேர்கள் பேசும் போது நமக்கு தெரியுது.
3: நல்ல மனிதர்கள், நல்ல மேல் அதிகாரிகள் இருக்காங்க. ஒண்ணுதாங்க, பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க ஆறுதலான விஷயங்களை பயன்படுத்தி கொண்டால் அந்த வேலையும் தங்கிரும். இப்ப ஒருத்தவங்க செய்யறது கண்டுபிடிக்கப்பட்டா மத்தவங்களுக்கு அந்த ஆறுதல் போய் சேராது. அவங்களும் அவசர சேவை நேரத்துல வந்து மேலதிகாரி உதவி செய்யணும்னு நினைச்சா கூட ஏற்கனவே இவங்க பண்ணாங்களே, அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். அந்த மாதிரியான சூழலை
2: ஒரு சிறிய நினைவூட்டல் தான் இன்றைக்கு வணக்கம் மின்னல் உங்களோட பகிர்ந்து கொண்டது. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய மின்னல் FM நிர்வாகி திரியாஸ் குபரன் அவர்கள் ஒரு இனிப்பான செய்தி வச்சிருக்கேன்.
3: ரொம்ப நாளா நம்ம நேர்கள் காத்துக்கிட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் இது. அதற்கான ஒரு செய்தி அறிவிப்பு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.
2: என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னப்பம் நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இணைய காலை வணக்கம். நான் பிராண்டிங், ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் ஏண்டி உங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணுங்க இந்த மலேசியா நாட்டில். ஏன்னா பொருளாதாரம் மட்டும்தான் நம் வறுமையிலிருந்து நம்மளை வெளியாக்க முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் கத்துக்க போறீங்க. எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு டிஃபரன்ஸ் செய்ய போறீங்க, உங்க தொழில சரி எப்படி ஒரு மேட்டா இருக்க போறீங்க. MAD மேட்னா பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, பைத்தியமா தான் இருக்கணும் தொழில. நான் சொல்ற பைத்தியம் வேற மாதிரி. MAD என்றால் மேக்கிங் எ டிஃபரன்ஸ். நல்லா புரியுதுங்களா? மேக்கிங் எ டிஃபரன்ஸ். அந்த மாதிரி நீங்க பைத்தியமா இருக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உங்க தொழில மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்ப நீங்க இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கறப்ப மட்டும்தான் அந்த தொழில நீங்க எப்பயுமே சக்கப்போடு போடுறீங்க. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க. 1973 கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சர்க்கிட் ரோட்ல முத முத ஒரு அவுட்லெட் திறந்தாங்க. அந்த காலத்துல பத்து ரோட் அது பேரு பாருங்களேன். அன்னைக்கு வந்து அந்த KFC வந்து வித்தது என்னமோ கோழி தான் பாருங்களேன். இன்னைக்கு அதே கோழி தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. எந்த மாற்றமும் இல்ல. அப்பவும் கோழி, இப்பவும் கோழி. ஆனா அவங்க கொடுக்கற அந்த முறையை பாத்தீங்களா? அன்னைக்கு பியோர் சிக்கன் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கோழிகளுக்கு விதவிதமா ஸ்டஃபிங் போட்டு அந்த பர்கர் இந்த பர்கர்னு போடுறாங்க. இப்ப நசி வேற கொடுக்கறாங்க, அதாவது சோறு, அதுவும் ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி விதவிதமா பிளேவர் போட்டு அவங்க அப்ப இருந்து இப்ப இருக்கும் பிராண்டிங்ல தெளிவா இருக்காங்க. புது புது சுவையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுதான் மேக்கிங் எ டிஃபரன்ஸ்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க, முதல்ல சொன்ன ஒரு இனிப்பான செய்தி ஒண்ணு காத்துட்டு இருக்கு அப்படின்னு.
1: சரி, அது சம்பந்தமா தான் மின்னல் எஃப்எம் உடைய நிர்வாகி திரு குமரன் சுப்பிரமணியம் காத்துட்டு இருக்காரு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு.
0: அந்த இனிப்பான செய்தி என்னன்னா,
2: அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை நேயர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். நேயர்கள் அறிந்த ஒன்றுதான், கடந்த ஜனவரி 14 தேதி தை பொங்கல் தொடங்கி மின்னல் எஃப்எம் நிகழ்ச்சிகள் பல விதமான மாற்றங்களை கண்டிருந்தன. உள்ளடக்கங்கள் தொடங்கி பெயர் மாற்றம் வரை. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு சோதனை வந்தது. அதாவது மின்னல் எஃப்எம் ஒலிபரப்பை இனி எக்ஸ்ட்ரோ தளத்தில் நம்ம கேட்க முடியாது அப்படின்ற அடிப்படையில். நமக்கு ஆர்டிஎம் கிளிக் இருந்த போதிலும் மின்னல் எஃப்எம் எக்ஸ்ட்ரோ அலைவரிசையில் கேட்டு பழக்கப்பட்ட நேயர்கள் ரொம்ப அதிருப்தியை பல ரூபத்தில் நமக்கு வெளிப்படுத்தினார்கள். அந்த குறையை தீர்க்கும் வகையில் இன்று தொடங்கி இணையர்கள் மின்னல் எஃப்எம் நிகழ்ச்சிகளை அலைவரிசை 873 என்ற அலைவரிசையில் கேட்கலாம். மின்னல் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 873 என்ற எஸ்ட்ரோ அலைவரிசையில் கேட்கலாம். ஆக நாடு தழுவிய நிலையில் சபா சரவா உட்பட நமது நேயர்கள் இந்த சேவையை பெறலாம் என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதனால் வரை நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கும் உங்கள் அன்பிற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வாங்க. பொழுதுபோக்கு அம்சங்கள் தவிர நிகழ்ச்சியில் உள்ள பல தகவல்கள் அரசாங்க செய்திகளை கொண்டு சேர்க்கும் மாபெரும் முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை மின்னல் எஃப்எம் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு அனைத்துக்கும் காரணம் நீங்கள் தான். மிக நன்றி நேர்களே.
0: மின்னல் எஃப்எம் நிர்வாகி திரு எஸ் குமரன் அவர்கள் இந்த முக்கிய அறிவிப்பு செய்திருந்தார். நேர்கள் அடிக்கடி கேட்கறது எங்கப்பா அஸ்ட்ரோல காணோம்
1: அப்படின்னு பதில் சொல்றது இவங்க கிட்ட அப்படின்னு நம்ம இருந்த நேரத்துல மீண்டும் அஸ்ட்ரோ அலைவரிசை 873 வழியாக நீங்கள் மின்னல் எஃப்எம் எங்கிருந்தாலும் நீங்க கேட்கலாம்.
0: ஆமா, இன்று தொடங்கி
1: வீட்டுல
0: நீங்க கேட்கலாம். வீட்டுல சமைச்சுக்கிட்டு கேட்கலாம், வீட்டுக்கு போயிட்டு கேட்கலாம். அதனால இன்றைய நாள் தொடங்கி உங்களுக்காக நாங்க உங்க வீட்லயும் ஒலிக்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இதற்கிடையில இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு.
1: ஆமா, என்ன முக்கியமான விஷயம்னா, அடுத்து வரும் பாடலை கேளுங்க. இந்த பாடலுக்கும் நாங்க சொல்ல போற தகவலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு.
0: அதனால கேட்டுருவோம், பிறகு இன்னும் பேசுறோம்.

0: இந்த பாடலுக்கும் நாங்க அடுத்து சொல்ல போற விஷயத்துக்கும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இப்ப நம்ம கேட்டது வந்து ஏற்கனவே வந்த மின்னலசமுடைய பாடல் இல்லையா?
1: ஆமா,
0: இப்ப புதுசா ஒண்ணு வரப்போகுது.
1: ஆமா, வரும் சனிக்கிழமை இந்த பாடலை நம்ம வந்து அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம். ஆனால் இப்போ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பா உங்ககிட்ட ஒரு பகுதியை ஒலிபரப்பி காட்டலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் இப்ப நாங்க
0: என்ன சொல்றீங்க, இப்ப இப்பவே காட்ட போறீங்களா?
1: உங்களுக்கு தெரியாது தானே இப்ப
0: அந்த பாடல்ல ஒரு சிறிய தொகுப்பு உங்களுக்காக புதிய பாடலோட.

0: ஆமா, புதிய பாடலுடைய ஒரு சிறிய தொகுப்பு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். யாரு பாடி இருக்காங்க, யாரு இசையமைச்சிருக்காங்க, யாரு வரிகள் கொடுத்திருக்காங்கன்றது இப்ப சொல்ல மாட்டோம், சனிக்கிழமை தொடங்கி நம்ம சொல்லிடலாம்.
1: ஆமா கண்டிப்பா காத்துருங்க, இந்த பாடல முழுமையா ஒளிபரப்ப நாங்களும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். சனிக்கிழமை ஆகட்டும் முதல்ல.
0: அதுல என்னன்னா நம்மளையும் பாட வச்சிருக்காங்கல்ல.
1: ஆமா, இப்ப நீங்க கேட்டதுல ஏதோ ஒரு இடத்துல எங்க குரலும் இருக்கு.
0: சரி, தொடர்ந்து மின்னலோட இணைந்துருங்க.

0: எஸ்பிஎம்மில் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தால் இன பேதமின்றி மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு, பிரதமர் உறுதி. பள்ளியில் மாணவர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் அனைத்து கூறுகளும் கண்காணிக்கப்பட வேண்டும், உள்துறை அமைச்சர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இந்நாட்டில் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்திற்கு மாணவர் சேர்க்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் கல்வி தேர்ச்சியையும் குறைந்த வசதியையும் மட்டுமே அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையை கையாள்கிறது. இதன் மூலம் நியாயமான கல்வி அணுகலை உறுதி செய்ய முடியும். எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த முறையில் 10 A-களை பெறும் மாணவர்களுக்கு இன பாகுபாடின்றி மெட்ரிகுலேஷனில் வாய்ப்பு கிடைக்கும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். 10 A பெறும் மாணவர்கள் இந்தியர்களாக, சீனர்களாக, மலாய்க்காரர்களாக என எந்த இனத்தவராக இருப்பினும் அவர்களுக்கு தானாகவே மெட்ரிகுலேஷனில் பயில வாய்ப்பு கிடைக்கும் என அவர் கூறினார். அதேவேளை புறநகர் உட்புற பகுதி மாணவர்களுக்கு உதவும் நடவடிக்கையாக பூமி புத்திராக்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என அவர் மேலும் கூறினார். பள்ளிகளில் பாதுகாப்பு சார்ந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் பகடிவதை மட்டுமே சார்ந்ததாக இருத்தலாகாது. மாறாக மாணவரின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அனைத்தும் வகையான சம்பவங்களையும் அது உட்படுத்தியிருப்பது அவசியம். இவ்வாறு உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசத்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். பள்ளிகள் கல்வி கற்பதற்கு ஏதுவான சிறந்த பாதுகாப்பை அளிக்கும் இடமாக நிலைத்திருப்பது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். பகடிவதை அல்லது மாணவர் கீழே விழுவது என பாதுகாப்புக்கு மிரட்டலாக விளங்கும் பள்ளி சார்ந்த அனைத்து சம்பவங்களுக்கும் உடனடி நடவடிக்கை தேவை என்றார் அவர். பாப் எல் மண்டே நீரிணையின் போக்குவரத்து வியூக தடத்தை மூடுவதாக ஹூத்தி தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை குறித்து மலேசியா கவலை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அனைத்து தரப்பினரும் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை தற்காக முன்வர வேண்டும் என விஸ்மா புத்ரா அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் ஐநாவின் கடல் சட்டம் உட்பட பன்னாட்டு சட்டத்தின் கீழ் கடல்சார் வர்த்தக தடத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அது வலியுறுத்தியுள்ளது. நெகிரி செமிலானின் 16 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அம்மாநிலத்தின் தொலைத்தொடர்பு தயார் நிலைகள் அனைத்தும் மன நிறைவளிக்கும் வகையில் உள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி பட்டேல் தெரிவித்தார். பெரும்பான்மையான வாக்களிப்பு மையங்களில் நிலையான இணைய வசதி கிடைக்கும் என அவர் கூறினார். அதேவேளை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயுடன் இணைந்து இணைய வேகம் குறைவாக உள்ள இடங்களில் நிலவும் இணைப்பு சிக்கல்களை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் என அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக ஃபெல்டா குடியேற்ற பகுதியையும் நகரத்தையும் இணைக்கும் சாலையும் அதில் அடங்கும் என அவர் மேலும் கூறினார். இதனிடையே நெகிரி செம்பிலான் யாங்டி பிரதுவான் பசாரை உட்படுத்தி சமூக வலைதளத்தில் இனம், மதம், அரசர் ஆகிய 3-6 கூறுகளை கேள்வி எழுப்பும் உள்ளடக்கத்தை பதிவு செய்ததாக நம்பப்படும் 52 வயது ஆடவரை அரச மலேசிய காவற்படை தடுத்து வைத்துள்ளது. அவ்வாடவரிடம் தொடர்பு ஆணையம் விசாரணை மேற்கொள்ளும் என டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். அம்மாநில சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகள் தொடங்கியதில் இருந்து இதுவரை ஒருவர் மட்டுமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தவிர தேர்தல் குறித்த தவறான உள்ளடக்கங்கள் கொண்ட மேலும் சில பதிவுகளை MCMC அடையாளம் கண்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்வேளை பரப்புரை காலகட்டத்திலும் தேர்தலின் போதும் அனைத்து தரப்பினரும் 3-6 கூறுகளை எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நெகிரி செமிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜூலை 18 தொடங்கி நேற்று வரை 5 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. அதே காலகட்டத்தில் 9 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் நத்து அல்சஃப்னி அஹமத் தெரிவித்தார். இதில் குவாலபிலா, ஃபெல்டக் பீஸில் 10 கட்சி கொடிகள் எரிக்கப்பட்ட சம்பவமும் அடங்கும் என அவர் கூறினார். அதேவேளை ஜெலுபு, குவாலா கிளாவாங்கில் வேட்பாளர் நியமனத்தின் போது நடைபெற்ற எதிர்ப்பு நடவடிக்கை குறித்தும் புகார் பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை இதுவரை பெறப்பட்ட 178 பரப்புரை விண்ணப்பங்களில் 173 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரமும் வான் கட்டுப்பாட்டு மையம் SATCCயும் கொள்ளளவை அதிகரிக்கவும் புதிய அமைப்புகளுக்கு இடமளிக்கவும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என அக்குடியரசின் விமான போக்குவரத்து ஆணையம் CAAS கூறியுள்ளது. வரும் 15 ஆண்டுகளில் அதிகரித்திருக்கும் வான் போக்குவரத்து தேவைகளை நிறைவு செய்ய 4 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக இது அமைகிறது. உலகளாவிய போக்குவரத்து முனையமாக சாங்கி உருவெடுப்பதற்கான தனது நிலையையும் வலுப்படுத்த முடியும். சவுதி அரேபியாவில் அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் முக்கிய உடன்பாட்டை அமெரிக்கா அறிவித்தது. அணு ஆயுதத்தை தடுப்பதற்கான பாதுகாப்பு கூறுகள் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக வாஷிங்டன் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையில் அமெரிக்கா ஈரானுடன் மோதலில் ஈடுபட்டிருக்கும் தருணத்தில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த கவலைகளே இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. மேலும் தற்போது முடக்கம் கண்டுள்ள அமைதி பேச்சுகளிலும் இது முக்கிய கருத்து வேறுபாட்டுக்கு அடிப்படையாக தொடர்கிறது. போர்த்துகல் விமான நிலைய நடத்துனரான ஏரோ போர்த்தோஸ் லிஸ்பனின் புதிய விமான நிலையத்திற்கான திட்டத்தை புதன்கிழமை வெளியிட்டது. ஏரோ போர்த்தோ லூயிஸ் டி கெமோஸ் என்று பெயரிடப்படவுள்ள இந்த விமான நிலையத்தின் கட்டுமான செலவு 7.9 பில்லியன் யூரோ முதல் 8.9 பில்லியன் யூரோ வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட தொழில்நுட்ப தேவைகளை கருத்தில் கொண்டு 2024 டிசம்பர் மாதம் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட 8.5 பில்லியன் யூரோ மதிப்பில் ஆரம்பகட்ட மதிப்பீட்டை விட இது அதிகமாகும். இஸ்ரேலிய படைகள் தனது வட்டாரத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்யும் அரச தந்திர முனைப்புகளை லெபனான் தொடரும். அவ்வட்டாரத்தில் லெபனானிய ராணுவ நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதற்கு இணங்க அந்நடவடிக்கை அமையும் என பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்தார். இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் அவரவர் இல்லங்களுக்கு திரும்ப முடியும். இஸ்ரேலிய படைகள் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிறகு லெபனானிய ராணுவ நிலைகளை அமைப்பது தொடர்பில் அமெரிக்கா மேற்கொண்ட கருத்திணக்க உடன்பாட்டின் மூலம் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அல்ஜீரியாவின் வடகிழக்கு நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 100க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 150க்கும் அதிகமான குடியிருப்புகள் தீக்கிரையானதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சு கூறியது. அனாபா நகருக்கு மேற்கே சிராய்டி என்ற நகரில் செவ்வாய்க்கிழமையன்று காட்டுத்தீ ஏற்பட்டது. புதன்கிழமை காலையிலும் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். அல்ஜீரியா பல நாள்களாக 100க்கணக்கான காட்டுத்தீயை சமாளித்து வருகிறது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் குறைந்தது 60 உயிரிழந்தனர். உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் அர்ஜென்டினா காட்பந்து சம்மேளனம் AFA தலைவரும் பொருளாளரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை அர்ஜென்டினா காட்பந்து சம்மேளனத்தின் உயர்நிலை அதிகாரிகள் மறுத்தனர். இருப்பினும் AFA உடன் தொடர்புடைய 3ம் தரப்பு குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்தி வருவதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயினுடனான இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து தேசிய அணியை தாயகம் அழைத்துச் செல்லும் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக நியூயார்க்கின் ஜான் எஃப் கெனடி விமான நிலையத்தில் கிளவுடியா தாபியாவும் பாப்லோ தொவிகோனும் தடுத்து வைக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை தொடர்ந்து அந்த அமைப்பு ஓர் அறிக்கையை வெளியிட்டது. SPM-இல் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தால் இன பேதமின்றி மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு, பிரதமர் உறுதி. பள்ளியில் மாணவர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் அனைத்து கூறுகளும் கண்காணிக்கப்பட வேண்டும், உள்துறை அமைச்சர் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல ஃபேம்.
1: மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா மேலும் தகவல்களுக்கு பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்து.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs eTuition affiliate programமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9.
3: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
4: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லா வித்தியாசமான பொருளுங்க சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும். அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
5: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: வணக்கம் மின்னலில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி மற்றும் ஒரு சந்திப்பு இன்றைக்கு வணக்கம் மின்னல இடம்பெற தர காத்துட்டு இருக்குல்ல புவனா.
2: ஆமா, ஆக இன்றைக்கு வந்து ஏசியன் ரியல் எஸ்டேட் கான்பரன்ஸ் 2026 இது பாத்தீங்கன்னா 29 ஜூலைல இருந்து 1 ஆகஸ்ட் வரைக்கும் நடைபெறவிருக்கின்றது. இது சம்பந்தமா பேசுவதற்காக தான் திரு முரளி ஜெயபாலன் வீடமைப்பு துறையில இருந்து இங்க வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
3: வணக்கம் புவனா. வணக்கம் மோகன்,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நல்லா
2: இருக்கீங்களா?
3: ஆமா, சரி தான்.
1: உண்டு

0: பிரத்யேகமாக நீங்க ஒரு மாநாடு ஒன்னு பண்ண போறீங்க இல்லையா?
1: நீங்க காலையில கூட ரியல் எஸ்டேட் சம்பந்தமா நாங்க பேசியிருந்தோம்.
0: ஆமா, சரி, அந்த மாநாடு சொல்லுங்க, ஆசியன் ரியல் எஸ்டேட் கான்ஃபரன்ஸ், இந்த மாநாடு சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, ஏன் இது நடத்தப்படுது சார்?
2: ஓகே, இந்த ஆசியன் ரியல் எஸ்டேட் கான்ஃபரன்ஸ் ஏரக் வந்து போன ஆண்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் 2025. ஏன் இது ஸ்டார்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, மலேசியா வந்து அப்போ வந்து ஆசியானோட வந்து சேர்மன்ஷிப் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஈடாக நம்ம வந்து இது வந்து நம்ம ஏற்பாடு பண்ணோம். அப்போ முதல் தடவை ஏற்பாடு பண்ணும்போது நம்ம வந்து ஆசியானோட கண்ட்ரிஸ்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் செய்யணும் நம்ம அமைச்சரோட ஏற்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து மூணு ஒரு கான்ஃபரன்ஸ் மட்டும் செய்யாமல் இது வந்து இப்படி மக்களுக்கு போய் சேரணும், இந்த இது வந்து தகவல் வந்து சேரணும்னு நம்ம மூணு மாதிரி வச்சுருந்தோம். கான்ஃபரன்ஸில் வந்து ஏசியா அப்போ ஏரக் ஃபோரம்னு வச்சுருந்தோம், எக்ஸிபிஷன் வச்சுருந்தோம், பிஸ்னஸ் மேட்சிங்னு வச்சுருந்தோம். ஸோ இது வந்து மூணும் என்ன செய்யணும்னா, இந்த ஏஷியாவில் ஆசிய கண்ட்ரிஸில் இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிஸில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸு, வீடு துறையில் சேர்ந்த டிவலப்பர்ஸ் எல்லாம் ஒன்றா கூடி அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அப்போ ப்ரொடக்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, இந்த மாதிரி செய்ய நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்தோம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா பிஸ்னஸ் தான் ஹவுசிங் கான்ஃபரன்ஸ் வந்துருக்கோம், ஹவுசிங் எக்ஸ்போஸ் வந்துருக்கோம். இது வந்து ஏன் வேறு மாதிரினா, ஏன்னா இது மினிஸ்ட்ரியை வந்து முன்னிச்சரான் புறமாகனையும் வந்து நேராக ஈடுபடுறதுனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைவேட் ஃபங்க்ஷனாக இருக்கும், ப்ரைவேட் இனிஷியேட்டிவாக இருக்கும், நம்ம வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இது வந்து ஃபுல்லி முன்னிச்சரான் புறமான் பார்த்தோட வந்து ஈடுபாடு 100% இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஒரு 5 இயர்ஸ் வீடு வந்து இங்கே போக போகுது, இங்கே நோக்க என்ன மாதிரி ஏரியாவில் போக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம்.
1: இது எத்தனாவது முறையாக நடக்குது சார்?
2: இது வந்து 2வது முறை, போன வருஷம் 1st இயர், திஸ் இஸ் செகண்ட் இயர். ஸோ அது மட்டும் சொன்ன மாதிரி போன வாட்டி வந்து டிப்டி பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணாங்க, இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணி நம்ம, ஏன்னா அரசு வந்து லங்கா பிரிஞ்சு மாத்தான் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரிஞ்சு மாத்தான் செஞ்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு லான்ச் பாய் ஓப்பனிங் செரமனி வந்து லான்ச் பாய் அவர் மினிஸ்டர் வைபி கொமேங் வந்து 31ஆம் தேதி 30ஆம் தேதி வந்து 30 ஜூலை வந்து அவர் வந்து லான்ச்சிங் பண்றாரு. இது
0: ஆமா, மொத்தம் 4 நாட்களுக்கு இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. யாரெல்லாம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா பொதுமக்கள் இந்த ஒரு மாநாடுல வந்து கலந்து கொள்ளலாம். சரி, ஒவ்வொரு மாநாடு நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு முறை இந்த கருப்பொருள்ன்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இந்த முறை என்ன கருப்பொருள் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
2: இந்த முறை வந்து இப்போதும் வந்து நம்ம வந்து ஹவுசிங்க பத்தினா அஃபோர்டபுள் ஹவுசிங்கை பற்றி பேசுவோம், மம்பூமிலையை பற்றி பேசுவோம். ஆனால் இது வந்து ஹவுசிங் வித் ஹார்ட்ஸ்னு ஒரு நியூ டீமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம்னா, ஹவுசிங் வந்து இப்போ வந்து என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஒன்று தங்க, ரெண்டாவது வந்து ஒரு கம்யூனிட்டி ஆச்சு, அதாவது வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஆச்சு. அந்த கான்செப்ட் வந்து மாற்ற நம்ம வந்து ஹவுசிங் வித் ஹார்ட்ஸ். இப்போ ஹவுசிங் வந்து நம்ம வந்து கல்லால் கட்டுறோம், மண்ணால் இது பண்ணுறோம்ல, இது வந்து மோர் டு ஹியூமனைசிங் ஹவுசிங். அதாவது அங்கே வாழ்ந்து வீடு வாங்கணும்னா அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் ரெனோவேட் பண்ணாமல், ரொம்ப மேஜர் ரெனோவேட் பண்ணாமல், வித் அப்போ என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத நம்ம வந்து கொண்டிசிஃபாக இருக்கணும், அந்த மக்கள் ரொம்ப அந்த மாதிரி நோக்கத்தில் வந்து இந்த வந்து இந்த டீமை வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும். இது வந்து இஸ் அப்போ வேறு போன வாட்டியோட ஒரு வேறு மாதிரி ஒரு சிந்தனை. ஏன்னா இப்போதும் நம்ம சொன்ன மாதிரி ஹவுசிங் வந்து நாட் ஓன்லி ஃபார் லீவிங், அது வந்து நம்ம கண்டிஷன் ஃபார் லீவிங், நம்ம ஹோல் லைஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் வந்து அந்த வீட்டில் இருக்க போகிறோம்.
0: ஆமாம்.
2: ஸோ நம்ம வந்து வீடு மாறாமல், போதும் மாறாமல் அதே வீட்டில் எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி என்ன மாதிரி செய்ய முடியும் அந்த வீட்டில், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து இந்த வாட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்.
1: சரி சார், இப்போ நான் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நிலம் வாங்கி வீடு கட்டலாமா, இல்லை வீடு வாங்கலாமா, இது என்ன டிசைனில் வாங்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு.
2: ஆமாம்,
1: எல்லாருக்கும் வீடு வாங்கணுன்றது கனவு.
2: எஸ்.
1: இப்போ நான் அங்கே வரேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அந்த அந்த
2: முடிச்சுட்டு போகும்போது இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம், என்ன மாதிரி வந்து வீடு மாதிரி டிசைன் கட்டலாம், என்ன மாதிரி வீடு வந்து உங்களுக்கு இன்டீரியர் கட்டலாம். அது மட்டும் இல்லாமல் ஏரக்கு தவிர அக்கிடெக்னு ஒரு இன்னொரு ஃபோரம் வந்து அதே

0: மைடெக்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஆர்கிடெக்ட் வந்து மோல் டூ இன்டீரியர் டிசைனர் ஆர்கிடெக்சர் டிசைன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா இல்லை வீடு வாங்க போகிறீங்க வீடு என்ன ரீடிசைன் பண்ண போகிறீங்களா, ஸோ தீஸ் த ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி அங்கே போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் கூட அங்கே வந்து இது திறந்துருக்காங்க, பூத்ஸ் அங்கே திறந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளையாக கண்ணாது உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா இருக்காங்க, நீங்கள் வந்து அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்.
1: வீடு வாங்குறதுக்கு உங்களுடைய வருமானம் இந்த மாதிரி விஷயம் சரி பார்த்து
0: சரி பார்த்துக்கலாம்.
1: சரி,
0: நம்ம அங்கே கூட நம்ம கேபிகேத்தி கூட ஒரு அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஃபோரம் சொன்னேன்னு அந்த ஏரக் ஃபோரம்னு அதில் வந்து நம்ம வந்து நம்ம நம்ம திட்டம்னா கமத்திரன் ஒரு திட்டம்னா இந்த ஒரு 5 வருஷத்துக்கு அதில் வந்து எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிளே மேக்கர் இந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்து நம்ம நோக்கம் என்னது அதுக்கு தகுந்தப்பல அவங்க வந்து டெய்லர்மேட் பண்ணிக்கலாம். அவங்க
2: இதுல இன்னொரு விஷயம் என்ன சார், வீடெல்லாம் பார்த்துருவாங்க, எப்போதுமே வீடு வாங்கும் போது ஒரு பிரச்சனை என்னன்னா விலை.
0: வீட்டுக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வந்து நீங்கள் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஒரு வீட்டுக்கு. ஸோ இது இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நான் வந்து 500,000 மேபி 300,000 கீழே கூட பெரிய டிஸ்கவுண்ட் இருக்குது அதெல்லாம். ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் டெவலப்பர்ஸ் வந்து வேறு வேறு ஃப்ரீ பீஸ்லாம் கொடுப்பாங்க, ஃப்ரீ ஏக்கோன் அதெல்லாம் கொடுப்பாங்க இந்த இதுக்கு. ஸோ திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை யார் யார் வாங்க போகிறீங்க இல்லை இன்டென்ஷன் டு பை ஹவுஸ் ப்ளீஸ் கம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் ஐ ஹேவ் டு கெட் டு நோ விச் டெவலப்மெண்ட் டேக்கிங் பிளேஸ்.
1: சரியாக வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது அடுத்த வாரம் மைடெக்ல 29 ஜூலைலிருந்து ஆகஸ்ட் முதலாம் நாள் வரைக்கும் இது நடக்க போகுது 4 நாட்களுக்கு. இன்னும் இதை பற்றி விரிவா பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள்.

0: வருகின்ற 29 ஜூலை வந்து பாத்தீங்கன்னா ஆசியான் நிலமனை வணிக மாநாடு, அதாவது ஆசியான் ரியல் எஸ்டேட் கான்பரன்ஸ், இந்த மாநாடு வந்து நடக்குது. அதை பற்றி விவரங்கள் தான் இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காரு.
1: வீடமைப்பு துறையில இருந்து திரு முரளி ஜெயபாலன் இன்றைக்கு நம்மோடு வந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம்.
0: சரி, சொல்லுங்க சார், இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னீங்க, 4 நாட்கள் நடக்க போகுது. என்னென்னலாம் மக்கள் வந்து பார்க்கலாம், என்னெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கீங்க சொல்லுங்க அதை பற்றி.
2: ஓகே, ஃபர்ஸ்ட்லி வந்து ரியல் எஸ்டேட் கான்பரன்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்து மோர் டு அப்போ அகடமிக் இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த வீடு இல்லை என்ன ஈடுபடுறவங்க அவங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து யூகேலேருந்து ஸ்பீக்கர்ஸு, தென் இந்த ஃபேமஸ் மலேசியன் டிவலப்பர்ஸ் ஜஸ்ட் கொஞ்சம் ஷேர் பண்ண, மலேசியன் டெவலப்னு சொல்கிறோம்ல, இந்த வீடு கட்டுறாங்களே அவங்க வந்து ரொம்ப வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிறையா இதெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவார்ட்ஸ்லாம் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபேப்சின்னு ஒரு அவார்ட் இருக்குது, ஃபேப்சி இன்டர்நேஷ்னல் கிராண்ட் ப்ரீன்னு. இதை வந்து என்னன்னா உலகத்தில் வந்து யார் யார் அழகான கட்டடம் செய்கிறாங்க, வீடு செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ மலேசியாவில் வந்து முக்கால்வாசி ஒரு 17 டிவலப்பர்ஸ் வந்து இந்த வீண் தொடர்ந்து வருஷம் வருஷமாக வந்து கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸிபிஷன்லாம் வந்து இந்த ஃபோரம்லாம் வந்து இவங்களை வந்து பேச வைக்க போகிறோம். ஸோ ஏன் பேச வைக்கிறோன்னா, ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இங்கங்கே இருக்குது. இப்போ யூகேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா யூகேலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியா டிவலப்பர்ஸ் வந்து நிறையா விற்றுருக்காங்க, செஞ்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு காண்பிக்கணும். இந்த மாதிரி வீடெலாம் இங்கேயும் இருக்குது, மலேசியாலையும் இருக்குது. கலந்துட்டு அந்த டாக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன் சைனான்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலி ஏன்னா இந்த சைனாவில் வந்து அவங்க ப்ராடக்ட் இந்த ஹவுசிங் செக்டர், இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து ரொம்ப வேண்டி ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ணுது. ஸோ அவங்களோட டெக்னாலஜி வந்து நம்ம பாய்க்கலாம் இங்கே. ஏன்னா அந்த டெக்னாலஜி பார்த்தா வெரி ஃபாஸ்ட், சீப்பாகவும் இருக்குது அவங்களோட டெக்னாலஜி. ஸோ அது அவங்களை கொண்டு வந்து இந்த எக்ஸிபிஷனில் வச்சுட்டு நம்ம டெவலப்பர்ஸ் வந்து அதில் நம்ம இண்டிவிஜுவல் யார் வீடு வாங்க போகிறாங்களோ அவங்க கூட இது இந்த கம்பெனியில் கூட இது பண்ணிட்டு அவங்க வந்து செய்யலாம். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த அவங்களும் பார்க்கலாம், அனுபவம் பண்ணலாம், என்னென்ன மாதிரி வீடு அவங்க செய்யலாம். அந்த மாதிரி அது மாதிரி தான் சைனாவும். அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த சோலிக் வேஸ்ட்னு சொல்கிறாங்களே, இந்த குப்பைகள்லாம் வந்து இந்த வீடு மட்டும் இல்லை, வீடு கட்டுற போகிற அந்த வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் இப்படி அவங்க வந்து இது பண்ணால் டிஸ்போஸ் பண்ணும் அதுவும் கூட நம்ம எக்ஸிபிஷன் அங்கே வச்சுருக்கோம். தனியாக ஒரு 4 பூத் வந்து அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்போஸ் பண்ணுற இது இப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயர்ஸ்க்கு வந்து பார்க்க. அதிலேயே வந்து அவங்க வீடு கட்ட முடிய அந்த அதையும் நம்ம அவங்க இது பண்ணிக்கலாம், எம்பெடெட் பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
1: சரிங்க சார், இதில் வீடு வாங்குறவங்க அப்படின்னு தவிர்த்து இப்போ சொத்தை வாங்கி முதலீடு பண்ணுறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் புதுசாக வீட்டை வந்து புதுப்பிக்கணும், ரினோவேஷன் செய்யணும் அப்படின்றவங்க இருப்பாங்க. வேறு யார் யாரெல்லாம், எந்த மாதிரி தரப்பினர், எந்த மாதிரி எதிர்பார்ப்பு உள்ளவங்க தாராளமாக வந்து கலந்துக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க?
2: இது வந்து ஃபர்ஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி வீடு வாங்குறவங்க நிச்சயம் கலந்துக்கணும். அது தென் இந்த ரீசேலிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா, ரீசேலிங் அது வந்து இது இட்ஸ் நாட் ப்ராப்பர் ஃபார் ஹியர், பிகாஸ் அவங்க வந்து ரீசேலிங் பண்ணால் அவங்க பேங்க்ஸ் தான் போகணும். ஆனால் வீடு வாங்க போகிறாங்கன்னா அந்த காசை வச்சு இங்கே வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ், முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அந்த இந்த இந்த லேண்ட்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து ஈடுபடுறவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம், இங்கே வந்து பார்க்கலாம். எக்ஸிபிஷன் மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்போ அந்த ஃபோரம் இருக்குன்னு சொன்னேன், அதில் வந்து நிறையா, ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இங்கே வந்து கம்யூனிட்டியில் டைரெக்டாக ஈடுபடுறது வந்து நம்ம வந்து இந்த பாலிசிலாம் என்னென்ன பாலிசி வரப்போகுது, இன்னும் 2 வருஷத்தில் என்ன, இப்போ வந்து இந்த டாசா புருமான் நகரம்னு சொல்கிறாங்களே அது வந்து முடிஞ்சிருச்சு இந்த வருஷம். ஸோ இந்த வருஷத்துக்கு பிறகு இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து புது டாசா செய்ய போகிறோம். ஸோ இந்த டாசாவில் என்னென்ன இருக்குது அந்த பாலிசியில், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலந்து பேச போகிறோம் அதில். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரிசர்ச்சர்ஸ், இந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தேம் ஃபார் தி ஃபியூச்சர் பிளானிங் அண்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்.
0: சரி, அரசாங்கமே ஏற்று நடத்துவதனால பதிவு பெற்ற நிறைய நிறுவனங்கள் வந்து இருக்கும். அதனால இதை பற்றி இன்னும் சில விவரங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்க.

0: இன்றைய வணக்கம் இன்னலில் ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெற்று வருகின்றது. அதாவது ஆசியான் நிலமனை வணிக மாநாடு, ஆசியான் ரியல் எஸ்டேட் கான்ஃபரன்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகுதுங்க. அதை பற்றி விவரங்கள் தான் இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க.
1: வீடமைப்பு துறையைச் சேர்ந்த திரு முரளி ஜெயபாலன் நம்மோடு இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரு. அங்கே எக்ஸிபிஷன் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாரு. 29 ஜூலைல இருந்து 1ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும், ஆகஸ்ட் வரைக்கும், அக்டோபர் இல்லங்க ஆகஸ்ட் வரைக்கும்
0: அங்கே பொதுமக்கள் கலந்துக்கலாம். இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க வீடு வாங்கக்கூடியவர்கள் இதை தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஏதாவது ஆவணம்
2: வீட்டுக்குள்ளோ அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது வந்து முக்கியமான வரணும்னு சொன்னோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹவுசிங் இது வந்து வீடு விற்கிறது வந்து இப்போ வந்து ட்ரஜெக்டரி வந்து ஏறிக்கிட்டு போகுது. இப்போ நிறைய பேர் வீடு வாங்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது அதுக்கு வந்து நிச்சயம் வந்து டெவலப்பர்ஸ்லாம் வந்து நிறைய வீடு வந்து விற்காமல் வச்சுருக்காங்கன்னும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து விற்க. ஏன்னா மக்கள், ஏன்னா இது வந்து மினிஸ்ட்ரி டைரக்ட்லி இன்வால்வ் பண்ணதுனால அவங்க வந்து நிறைய ஃப்ரீபீஸ் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை அவங்களுக்கு.
1: சரி, இப்போ 29ல இருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி சொல்லியிருந்தோம் இல்லையா சார், இது ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படும் அந்த எக்ஸிபிஷன், இல்லைன்னா எல்லாமே எந்த நாளில் வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக தான் இருக்க போகுதுன்றீங்களா, இல்லை எந்த நாள்னு குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
2: ஓகே, இந்த நாலு நாளும் எக்ஸிபிஷன் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். முதல் நாள் வந்து கான்ஃபரன்ஸ் வரும் இரண்டாம் நாள் வந்து ஃபோரம் ஓடும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அந்த ஃபோரமுக்கும் கான்ஃபரன்ஸும் கலந்துக்கலாம் விசிட்டர்ஸ் ஏன்னா வீடு வாங்க போனாங்கன்னா நாலு நாளும் கலந்துக்கலாம் அவங்க அப்புறம் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அந்த ஃபோரம்லேயும் கலந்துக்கலாம் அந்த க்யூஎன்ஏலையும் கலந்துக்கலாம். முன்னாவது வந்து அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ்க் அவங்க ப்ராடக்ட் விற்க போறாங்களும் சரி, அந்த வீடு ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்க விற்கலாம். இது வந்து
0: வீடு வாங்குறது அப்படின்றது அதான் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீடை கட்டிப்பாரு அப்படின்னு. அங்க வீடு வாங்குறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிறைவு கேள்வியாவே இது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வீடு வாங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரு அறிவுரை சொல்வீங்க சார்?
2: ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வீடு வாங்க போனீங்கன்னா முதல்ல நம்ம வருமானம் பார்க்கணும். வருமானம் எப்படி, நம்ம வருமானம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். வருமானம் வந்து குறவாக இருந்தால் கூட ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் போனீங்கன்னா நீங்கள் வாங்குறது டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. வருமானம் நம்மளுக்கு இருக்கும், நம்ம வந்து பே ஸ்லிப் இருக்கும், ஆனால் அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது நம்மளுக்கு. நம்ம வந்து பார்ட் டைம் வேலை செய்வோம், அதுக்கு வந்து பே ஸ்லிப் இருக்காது. இதுக்கும் நம்ம வந்து இந்த எஸ்டிகேபின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இவங்க வந்து ஷரிகா ஜமீனான் கலஜான்னு ஒன்று இருக்குது. இவங்க மூலியமாக நீங்கள் தொடர்பு பண்ணால் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து என்ன சுக்கோ கணக்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கிராண்டி பண்ணுவாங்க. எஸ்டிகேபின்னு ஒரு இது வந்து $300,000 உங்களுக்கு சம்பளம் வந்து யூ கேன் ஜஸ்ட் எஃபோர்ட் ஃபார் $250,000. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்லேயே நீங்கள் வந்து இது செய்கிறீங்க, டியூஷன் செய்கிறீங்க. ஸோ இதை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ தே வில் கிவ் அ கிராண்டி டு த பேங்க், இவங்க வந்து கட்ட முடியும். ஸோ நீங்கள் வந்து வீடை வந்து லோன் கொடுக்கலான்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் மித்த இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிஓ ஸ்கீம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து என்ன எங்கே வாங்க போகிறீங்க வீடு, என்ன மாதிரி வீடு வாங்க போகிறீங்க, லேண்ட் ரேட்டா இல்லை ஹையர் ரேஸா, அதை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து அங்கே போய் திடீர்னு லேண்ட் ரேட் வாங்கிட்டு அந்த லேண்ட் ரேட்டோட என்னென்ன தங்கம் ஜாபம் இருக்கும் என்னென்ன செய்யணும் அது உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஹையர் ரேஸ் வாங்குவீங்க அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கட்டணும், அது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம், என்ன மாதிரி வீடு எங்கே வாங்க போகிறீங்க, உங்கள் வருமானம், இது மூணும் முக்கியம் சார். மூணு இருந்துட்டிங்கன்னா தென் யூ கேன் டிசைட் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அதை வந்து டெவலப் கிட்ட பேங்க் கிட்டையோ நீங்கள் இது பண்ணிட்டு தென் நீங்கள் வீடு வாங்கலாம்.
1: ஆக இந்த மாநாடு குறித்து மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடமைப்பு துறையின் அகப்பக்க முகவரி இருக்கு, www.kpkt.gov.my என்ற அகப்பக்கத்தை நீங்க வரம் வரலாம்.
0: ஆமா, 29 ஜூலை தொடங்கி ஆகஸ்ட் முதலாம் நாள் வரைக்கும் இது 4 நாட்கள் நடக்க போகுது. இங்கதான் ரொம்ப பக்கம் மை செக்ல வந்து இது நடக்குது. ஆக நிறைவா கேட்கின்ற நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் சொல்லுங்க.
2: இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாயிண்ட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வீட வாங்கணும்னா இங்க வந்து வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான்.
1: யாருமே மாநாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போங்க நான் கேட்டதே இல்ல, ஆனாலும் என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாருன்னா சுவாரஸ்யங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு.
0: ஆமா, அதனால நீங்க வந்தா மட்டும் போதும், நிச்சயமா உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றதான் நினைவுபடுத்துறாரு. மீண்டும் ஒரு முறை அதனுடைய அகப்பக்கத்தை சொல்லிடுறோம், www.kpkt.gov.my என்றும் அகப்பக்கத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அதை பற்றிய மேல் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், வாய்ப்பிருந்தா மீண்டும் சந்திக்கலாம்.
1: துறையிலிருந்து வந்த திரு முரளி ஜெயபாலன் அவர்களுக்கு மீண்டும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்ளும். நன்றிங்க சார்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு,
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0109072919.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்க மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோங்க.
1: ஆமா, எங்களோடு இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் அழைத்து பேசியிருந்தீங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தீங்க. ஆக உங்களுடைய கருத்துக்கள் எங்க நிகழ்ச்சிக்கு இந்த நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. குறிப்பா அந்த மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தாங்க, அந்த அளவுக்கு நல்லவங்க இருக்காங்க நம்மளை சுத்தி அப்படின்ற மாதிரி இருந்து
0: நல்ல பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி நேர்கள் அழைத்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், அந்த வாடகைக்கு வீடு அல்லது அறை வாங்கும் போது மோசடி சம்பவங்கள் இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்கு, அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு நேர்களுமே வந்து வலியுறுத்திருந்தாங்க. அடுத்து இளமை உல்லாசத்தில் காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 1 மணி வரையிலும் கிஷன் உங்களோட பேச ரொம்ப ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம், சனிக்கிழமை வர நம்முடைய புதிய அறிமுக விழா நடக்க போது இல்லையா,
1: முக்கியமான அங்கங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல நாங்களும் ஆர்வமா காத்துட்டு.
0: அப்புறம் மறந்துடாதீங்க, S2 873 இன்று தொடங்க நீங்க நம்மளுடைய குரலை வந்து நீங்க கருப்பு திரையில் நெருப்பா கேட்கலாம்.
1: இப்பவே போங்க, போய் பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: சரி சரி, போயிட்டு வரோம். மோகன் போயிட்டு வரேன்.
1: நான் போனா வீரமோகன்.
0: சரி, யோ மாமா, யூ நோ ஹவ் மீ நெருக்கி சே தி டான்ஸ் ஃப்ளோர் பேபி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். நெடுஞ்சாலை பயனர்களின் பாதுகாப்பிற்கு பொதுப்பணி அமைச்சு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும். குறிப்பாக சாலை விரிவாக்கம் நிர்மாணிப்பு நடைபெறும் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் என அதன் துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அம்மன் மாஸ்லான் தெரிவித்தார். இந்நிலையில் போக்குவரத்து நிர்வாக திட்டத்தின் கீழ் தேசிய வேக வரம்பு ஆணை முழுமையாக செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கிழக்கு கரை ரயில் பாதை திட்டம் ECRL மூலம் சரக்கு போக்குவரத்து சாலையிலிருந்து ரயில் பாதைக்கு மாற வாய்ப்புள்ளதால் விபத்துகள் பெருமளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ECRL திட்டம் தொடங்கிய பின் சரக்கு ரயில் ஒன்று 3,150 டன் வரை ஏற்றிச் செல்ல முடியும். இது சாலையில் 40 டிரெய்லர்களை நிகரளிக்கும் என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்து ஹஸ்பி ஹபீபுல்லா தெரிவித்தார். குடும்பத்தில் ஆண்கள் சார்ந்த டாக்ஸிக் மெஸ்குலினிட்டி சிக்கலை களைவதில் உள்ள மிகப்பெரிய சவால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள காட்டும் தயக்கமல்ல, மாறாக ஆண்களின் செயல்கள் தங்கள் இணையினருக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன என்ற உணர்வே காரணம். உளவியல் ரீதியாக இது சிந்தனைக்கு முந்தைய நிலை என்று குறிப்பிடப்படுவதாக தேசிய குடும்ப நல்வாழ்வு மேம்பாட்டு வாரியம் LPPKN-இன் குடும்பநல பிரிவு தலைமை உதவி இயக்குநர் கூறினார். செங்கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் ஒன்றால் தாக்கப்பட்டதில் தீப்பிடித்ததாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் UKMTO மையம் தெரிவித்தது. சவுதி அரேபியாவின் அல் ஷுகைக் பகுதிக்கு தென்மேற்கே இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது கப்பல் ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் உயிரிழப்புகளோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்போ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் ஹார்மஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உந்து செய்யும் நடைமுறைக்கு உகந்த நடவடிக்கைகளை தென்கொரியா ஆராய்ந்து வருகிறது. கொரிய தீபகற்பத்தின் தற்காப்பு தயார் நிலையையும் உள்நாட்டு சட்ட நெறிமுறைகளையும் கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தென்கொரிய அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எனினும் ஹார்மஸ் நீரிணை விவகாரத்தில் தலையிடுமாறு வாஷிங்டன் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுவதை சோல் மறுத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: காலை வணக்கம் அன்பு நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. அடுத்த 3 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச இசை இந்த பக்கமா ரசிக்க போறீங்க, அதற்கு நாங்கள் பொறுப்பு. அப்புறம் இன்றைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு, இந்நேரம் நீங்க வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க, பாதுகாப்பான ஒரு பயணமா இருக்கட்டும் இப்ப பயணத்துல இருக்கிறவங்களுக்கு. அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம். அதற்கு பிறகு 11 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு இருக்குங்க. முழுமையாவே நீங்க தமிழ் பாடல்கள் கேட்கலாம். அதற்கு பிறகு நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம் 11 மணிக்கு பிறகு. இப்போ நம்ம நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க போறது யாருடைய குரல்? வந்தனா மேனன் வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

MG ஸ்ரீகுமார் ரஜினி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது பின்னலை அப்படின்ற திரைப்படம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து வெளியாக போகுது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்துட்டு ஜிசோ ஜாஸ். இவருடைய திரைப்படங்கள் நமக்கு தெரியும், ஒரு மாறுபட்ட கதாபாத்திரங்கள் தான் அந்த கதையில் இருக்கும், அந்த கதைக்களமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம். இது வந்துட்டு ஒரு மர்மமான ஒரு திரைப்படமாக இவர் எடுத்திருக்கிறாரு. யாரெல்லாம் நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஷின் டாம் நடிச்சிருக்காங்க, ராகுல் மாதவ், கேப்ரி ஜார்ஜ், ஸ்படிகம் ஜார்ஜ், இவங்க எல்லாரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு மர்மமான திரைக்கதை உங்களுக்காக கூடிய விரைவில் பெரிய திரையில் வரப்போகுது. பார்த்து அதற்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் உங்களுக்காக மது பாலகிருஷ்ணன் ஷீலாமணி வராங்க, கேட்கலாம்.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

சுஜாதா நிஷாத் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவுடைய பிறந்தநாள். அவருடைய 47வது திரைப்படம் குறித்த தகவல் வந்து இன்றைக்கு வெளிவரப்போகுது. பிறகு இந்த திரைப்படத்தில் வந்துட்டு யார் நடிக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. நஸ்ரியா நசீம் தான் வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து மலையாளத்தில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு அப்படி கொஞ்சம் நடிக்கிறது குறைஞ்சி போயிருச்சு. தமிழ் திரைப்படங்களும் குறைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து இவங்க நடிக்க போகிற திரைப்படம் சூர்யாவோட தான் அப்படின்ற தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வினி ஸ்ரீனிவாசன் சச்சின் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.
1: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
2: மடானி உங்களுக்காக.
3: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் சில்லி மடானி திட்டம் B40 குடும்பத்தின் மழலையர் பயன்பெறுவதற்கான அரசின் முனைப்பு. இதுவரை 162 பாலர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 8.87 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 3612 சிறார் பயன்பெறுவது உறுதி செய்யப்படும்.
2: மடானி உங்களுக்காக.

மின்னலஃபாம் கேட்டுட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. இத்தனை நாட்கள் உங்களுடைய கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மின்னலஃபாம் மீண்டும் எஸ்ட்ரோ அலைவரிசையில் நீங்க கேட்க போறீங்க. எப்போங்க மின்னல் ஒளிபரப்ப எஸ்ட்ரோல கேட்கலாம் அப்படின்னு பல நேர்கள் நீண்ட நாளா இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அறிவிப்பறைக்கு அழைப்பு வராத நாட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதை சார்ந்து அதற்கான பதில் மின்னலஃபாம் மீண்டும் எஸ்ட்ரோ அலைவரிசையில் அலைவரிசை 873 மிக விரைவில் நீங்க எதிர்பாருங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜேஸ் தாஸ் கே சித்ரா வராங்க, கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my. அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ட சொல்லுவீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

கார்த்திக் குரல அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. வேலை வாய்ப்பு குறித்த தகவல் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மலேசிய பொது சேவை துறையின் கீழ் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை நல்ல முறையில் நீங்க பயன்படுத்திக்கணும். எப்போ இறுதி நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு 11:59 வரைக்கும் தான் நீங்க விண்ணப்பிக்க முடியுங்க. 24 ஜூலை மறந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமை 11:59 விண்ணப்பிச்சிருங்க. sba.gov.my இந்த அக்க பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை அங்க நீங்க மிக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் இந்திரஜித் ஆனந்த் வராங்க, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். நீடிக்கும் மேற்காசிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆற்றல் மற்றும் உணவு பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவது தொடர்பான பேச்சு ஆசியான் கூட்டங்களில் முக்கிய கவனம் பெற்றது. பிலிப்பீன்ஸில் 3வது நாளாக நடைபெறும் 59வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்புக்கு பிந்தைய கூட்டத்தில் இது முதன்மையாக விவாதிக்கப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவின் ஆற்றல் பாதுகாப்புக்கும் விநியோக தொடருக்கும் விமான போக்குவரத்து கட்டமைப்புக்கும் ஆதரவு வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உறுதியளித்துள்ளார். இதற்காக 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வியூக முதலீட்டை அவர் அறிவித்தார். ஐரோப்பிய மத்திய பொருளகம் வியாழக்கிழமை வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் சந்திப்பை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் வெடித்துள்ள மோதலும் எண்ணெய் விலை உயர்வும் அதன் முடிவில் ஆதிக்கம் செலுத்தும் என கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த மாதம் ஹோர்மஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டதை தொடர்ந்து அந்த பொருளகம் ஒருநாள் வட்டி விகிதத்தை 2.25 விழுக்காடாக உயர்த்தியது. எனினும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பலனாக ஜூனில் ஐரோப்பிய மண்டலத்தின் பணவீக்கம் 2.8 விழுக்காட்டிற்கு குறைந்தது. தற்போது மீண்டும் உயரக்கூடும் என யூனிகிரெடிட் ஆய்வாளர் கூறியுள்ளார். இவ்வாண்டு மெக்சிகோ மற்றும் கனடாவுடன் சில இடைக்கால வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும் என்று அமெரிக்க வர்த்தக நிகராளி ஜேமிசன் கிரீர் தெரிவித்தார். அதேவேளை அமெரிக்கா மெக்சிகோ கனடா உடன்பாட்டில் உள்ள சிக்கலான மாற்றங்கள் குறித்தும் தீர்வு காணப்படும் என்றார் அவர். மேலும் வாகனங்களின் உற்பத்தி குறித்த கடுமையான விதிகள், தொழிலாளர் சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறைகள் போன்ற விவகாரங்களுக்கு காங்கிரஸ் உடனான கலந்துரையாடல் உட்பட கூடுதல் நேரமும் விவாதம் தேவைப்படலாம் என கிரீர் கூறினார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 5,398 பதிவாகியுள்ளது என நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகோஸ் தெரிவித்தார். மேலும் 16,740 பேர் காயமடைந்துள்ள வேளை 23,000 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஜூன் 24 தலைநகர் கராகாஸில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்ககங்கள் இடிந்து விழுந்தன. இத்தாலி, தென்மேற்கு பிரான்ஸ் உட்பட மத்திய ஸ்பெயின் ஆகிய பகுதிகளில் காட்டு தீ கட்டுக்கடங்காத அளவுக்கு பரவியுள்ளதை அடுத்து கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக 3 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்ததுடன் 1,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வெப்பநிலை 40°C வரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வட்டார ஆளுநர் ரெனாத்தோ ஷிவானி தெரிவித்தார். காட்டு தீயை அணைப்பதில் 6,000 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடியதாக அவர் கூறினார். தற்போது 1,400 ஏக்கர் நிலம் தீக்கிரையானதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பெரு லீமாவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 உயிரிழந்த வேளை 2 வீடுகள் முற்றாக அழிந்தன. மேலும் 2 காயமடைந்துள்ளதாக பொது தற்காப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்து தொடங்கிய இடம் அதற்கான சூழல்கள் உட்பட காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தலைவர் ஆஸ்கர் அரிரோலா செய்தியாளர்களிடம் கூறினார். இது மிகவும் மோசமான சம்பவமாக கருதப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு தகவல். காமன்வெல்த் வெற்றியாளர்களை உருவாக்கும் தளமாக தொடர்கிறது என அதன் தலைவர் டாக்டர் டொனால்ட் ரிக்காரி கூறியுள்ளார். முதல் முறையாக தங்களது நாட்டை பிரதிநிதித்து பங்கேற்கும் விளையாட்டாளர்கள் வெற்றியாளராகும் வாய்ப்பை இப்போட்டி வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விலை உயர்வை காரணம் காட்டி ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலம் கடந்த 2023 ஜூலையில் இப்போட்டியை ஏற்று நடத்துவதிலிருந்து விலகியது. இதனைத் தொடர்ந்து கிளாஸ்கோ மிதமான முறையில் அப்போட்டியின் ஏற்பாடுகளை மேற்கொள்கிறது
வியாழக்கிழமை நடைபெறும் இதன் தொடக்க விழாவில் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் கலந்து கொள்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன் பர்மிங்ஹாமில் நடைபெற்ற காமன்வெல்த்தில் 19 போட்டிகளும் 8 பாரா போட்டிகளும் இடம்பெற்றிருந்தன. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனுங்களோட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம். இன்றைக்கு யாருக்காக என்ன பாட்டு வேணும், உங்க மனசுல இப்போ ஒரு பாட்டு இவங்களுக்காக கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த நபர் யாரு, என்ன பாட்டு வேணும் அப்படின்றத இப்பவே நீங்க அழைத்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தொலைக்காட்சி மின்னல ஃபேம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க,
1: அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல ஃபேம் உங்கள் கண்கள்ல படும்.
0: அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்க சொல்லி 3228275733 அல்லது 4768. அடுத்து விஜயா என்ன சொல்றாங்கன்னு
1: கேட்போம். குமாருக்காக ஒரு மஞ்சள் பேலு ஒண்ணு பாட்டு கேட்கிறேன்.
0: அவருக்காக முட்டை கலக்கி பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: இந்த மாதிரி அன்புக்குரியவர்களுக்கு பாடல் பரிசா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாங்க. அன்பு பரிசா என்ன பாடல் யாருக்காக வேணும் சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சொல்லி 3228275733 அல்லது 4768.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி அப்பா ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லைன்னு சொன்னாங்க போல அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன் சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது அஸ்வினி கு
3: உங்களுக்கு பாத்துக்கிறேன்.
4: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
4: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
4: இப்படிக்கு என்னலப்பா?

0: வணக்கம், நான் கலைச்செல்வி பேசுறேன்.
1: கலைச்செல்வி சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: என் கணவருக்காக, என் மகனுக்காகவும் பாட்டு கேக்குறேன். இந்த ஜனநாயகத்துல இருந்து அந்த விஜய் பாட்டு பாட்டு தலைப்பு ஞாபகத்துக்கு வரல.
1: தளபதி கச்சேரியா?
0: எஸ் ஆமாங்க.
1: பதற்றத்திலேயேதான் இருக்கீங்க போல. ஏன் ஏன் ஏன்
0: இல்ல, கூப்பிட்டா எப்போதுமே கிடைக்காது, இன்னைக்குன்னு திடீர்னு கிடைச்சிருச்சா, அந்த ஒரு மகிழ்ச்சியில ஒரே பதட்டமாயிருக்கு.
1: ஸ்கிரிப்ட வந்து நீங்க தயார் பண்ணல, என்ன பேசணும்னு?
0: இல்ல, சும்மா டயல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கிடைச்சிருச்சா, என்ன பேசுறதுன்றத மறந்துட்டேன்.
1: இந்த மகிழ்ச்சியில வார்த்தை வரலன்னு வாங்கல, அது இதுதான் போல. சரி, கணவருக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேப்போம்.
0: என் பையனுக்காகவும்.
1: பையன் பேர் என்னது?
0: யுகனேஷ்.
1: அவருக்காகவும் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி
0: நன்றி.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா
2: மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: யமுனா, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டு வேணும்?
1: கருப்பு பாட்டு.
0: கருப்பு படத்துல இருந்து? யாருக்காக?
1: ஓகே, இது வந்து எங்க பையனுக்காக. ஏன்னா இன்னைக்கு அவரோட பர்த்டேனால, சரி கடைக்குட்டி, எங்க வீட்டு கடைக்குட்டி விந்தன், அவருக்கு 12 வயசு. அவருக்கு வந்து இப்ப கரண்டா வந்து கருப்பு பாட்டு பிடிச்சிருக்கு. புது பாட்டு எல்லாமே கேட்பாரு. கருப்பு பாட்டு பிடிச்சிருக்கனால அந்த பாட்டு அவருக்காக இன்னைக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு.
0: கண்டிப்பா அன்பு பரிசா கொடுத்துருவோம். அவருக்கும் பிறந்த நாள், நடிகர் சூர்யாவுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள்.
1: ஆமா, நடிகர் சூர்யாக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு.
0: அதனால கருப்பு படத்துல இருந்து அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.
1: பாடல்
0: கேக்கும் போது நிச்சயமா அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. பாடல் அன்பு பரிசா வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: நன்றி.

0: 오르 굿비 가득했다.
1: 아이 마루치.
0: 아드보 엉글로레 베트 가득이라 했다.
1: 마차금.
0: 우가 빨리 걸었게 나가 본다. வரோ வரோ அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: ஹலோ மின்னல்
0: அதுதான் ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 யார் கூடவாவது பிரச்சனையா ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

0: வணக்கம், யார் பேசுறீங்க? புனிதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க இருக்கீங்க?
1: நானு பயணத்தை போய்கிட்டு இருக்கேன்.
0: ஓ, அதனால இப்ப பயணத்துல இயற்கையை ரசிச்சுக்கிட்டே என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது உங்களுக்கு இப்போ இந்த பக்கமா?
1: இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிறந்தனால, அதனால அவர் எனக்கு முத முதல்ல பாடின பாட்டு வந்து வீலியே கலங்காது அந்த பாட்டு பாடினாரு. அதனால அந்த பாட்டையும் நான் டெடிகேட் பண்றேன் இன்னைக்கு, அவர் பிறந்த நாளாதுமா.
0: சரி, கண்டிப்பா உள்ளூர் பாட்டை கேட்டிருக்கீங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
1: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா மேலும்

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: நான் ஜெய்பி செல்வம், கோம்பாக்கில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
1: என்னோட மனைவிக்காக. ஏன்னா ராத்திரி எங்களுக்காண்டி சமைக்கிறாங்க, பகலே வேலைக்கு போறவங்களும் சமைச்சு கொடுத்துறாங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல பாட்டு இருந்தா கேட்கலாம்னு நினைச்சேன்.
0: மனைவிக்காக இவ்வளவு அன்பா ஒரு பாடல், அதுவும் சமைச்சு கொடுக்கறாங்கல்ல, அந்த கைகளுக்காக பாட்டு கேட்டிருக்கீங்க.
1: அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கணும். அவங்க பேர் வசந்தா.
0: நீங்களே சொல்லிருங்க இப்போ.
1: அப்படியா வசந்தா, உங்களுக்காண்டி பாட்டு கேட்டிருக்கேன், இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கேன். தயவு செய்து இந்த பாட்டு கேள், நல்ல பாட்டு கேட்டிருக்கேன். கேட்டுக்கிட்டே சமைக்கணும்.
0: ருசியா உங்களுக்கு சாப்பாடு வந்துடும் இந்த வார்த்தைக்காகவே. நன்றி நன்றி
1: நன்றி சார். வணக்கம் வணக்கம்.
0: சொல்லும் போதே என்ன வெக்கம், ஆண்களுக்கும் வெக்கம் வரும் அப்படின்றது இதுல தெரியுது. உங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு தோணுதா? சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு நீங்க அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம். அடுத்து 1 மணி வரைக்கும் போட்டி அங்கம் இருக்கு, தாராளமா நீங்க அழைக்கலாம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: நம்ம கமிட் ஆயிட்டாப்பா பிரவீன்பா, சூப்பர் பிகர உஷார் பண்ணிட்டாப்பா.
2: பக்கத்து கிளாஸ் தான்
1: ஐயா,
2: மஜா பண்ணிட்டான்ப்பா.
1: அப்படியா?
2: டேய் உண்மையிலேயே மடா.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பொதுமக்கள் தங்கள் அடையாள அட்டை மைகார்டுகளில் உள்ள வசிப்பிட முகவரிகளை இற்றைப்படுத்தவோ மாற்றவோ கட்டாயமாக்கும் வகையில் தேசிய பதிவுத்துறை JPN எந்த ஒரு சிறப்பு இயக்கத்தையும் செயல்படுத்தவில்லை. மேலும் மைகார்டுகளில் முகவரிகளை இற்றைப்படுத்தாத மலேசியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த ஒரு சிறப்பு சோதனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை JPN தெளிவுபடுத்தியது. 2030 ஆண்டுக்குள் அதிக முதியவர் கொண்ட நாடாக மலேசியா மாறும் நிலையில் அதனை எதிர்கொள்ள அக்காலகட்டத்துக்குள் 50,000 திறன்மிக்க முதியோர் பராமரிப்பாளர்களை உருவாக்க இலக்கிடப்பட்டுள்ளதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026 2030 ஆண்டு வரைக்குமான மூத்த குடிமக்கள் நடவடிக்கை வரைவு திட்டத்தின் கீழ் இந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக துணை அமைச்சர் லீம் ஹூயிங் கூறினார். சர்டாங் மலேசிய வேளாண் கண்காட்சி மையம் மைப்சில் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ள 2026 வேளாண் தோட்டக்கலை விவசாய சுற்றுலா மகாவில் முன்கள பணியாளர்களாக பணியாற்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இளையோர் உட்பட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மகா 2026 மைப்ஸ் ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்களில் காட்டப்படும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் ஜூலை இறுதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். பிரான்சின் அட்லாண்டிக் கடற்கரை பகுதியான பாடாவுக்கு அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 1,000+ சுற்றுப்பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சாமோஸ் கிராமத்தில் தொடங்கிய அந்த தீ சுமார் 800 ஹெக்டேர் பரப்பளவுக்கு பரவியது. மோசமான வானிலை நிலவிய போதிலும் 4 தீயணைப்பு விமானங்கள், 150 அவசரகால வாகனங்களுடன் சுமார் 500 தீயணைப்பாளர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதுவரை உயிர் சேதம் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. கடந்த மாதம் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 5,398 அதிகரித்துள்ளதாக அண்மைய அதிகாரப்படி தரவு குறிப்பிடுகிறது. 7.2, 7.5 பதிவான நிலநடுக்கங்களில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட லாகுவிராவில் 100+ கட்டடங்கள், குடியிருப்புகள், பொது வசதிகள் பாதிக்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மதியம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மனசு தேடிட்டு இருக்கோம். உங்களுடைய வாகனத்திலையும் இப்போ கடைகளை தேடி தான் போயிட்டு இருப்பீங்க. ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இதற்கிடையில பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணம் உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ அடுத்த கட்டம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. போட்டி எங்க உங்களுக்காகவே இருக்குங்க. இன்றைக்கு வந்து கொஞ்சம் பாடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாட நாங்க கேட்க போறோம். இன்றைக்கு நடிகர் சூர்யாவுடைய பிறந்த நாள் இல்லையா, அவருடைய பாடலா தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சுலபமா தான் இருக்குங்க. நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து ஒரு மணி வரைக்கும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். அன்புக்குரியவருக்காக இந்த போட்டியில கூட நான் பங்கெடுக்க மாட்டேனா அப்படின்னு இப்ப உங்க மனசு சொல்லுதுல்ல, அப்ப நீங்க தாராளமா அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23. கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23.
0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: அடுத்து ஸ்லாங் ஊர்ல இருந்து ஃபாத்திமா அழைச்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கீங்க? முதல் அழைப்பா?
1: ஆமா, நான் சும்மா ட்ரை பண்ணி பாப்போம், எனக்கு பிடிக்கும், கிடைக்கும்
0: நினைக்கல. இந்த போட்டி அங்கத்துல நீங்க தான் முதல் நேயர்.
1: அப்ப நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கேம் எப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: நாங்க ஒரு பாடல் வந்துட்டு ஒளிபரப்பு செய்வோம், அதே மாதிரி நீங்க பாடி காமிக்கணும், அவ்வளவுதான். ஐயோவா, இன்றைக்கு நடிகர் சூர்யாவுடைய பிறந்த நாள், அதனால அவருடைய பாட்டு
1: தான். Sha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha cha c

0: துருரு இதான் நீங்க பாட போறீங்க இப்போ.
1: ஓகே ஓகே நான் ட்ரை பண்றேன்.
0: அப்பா முயற்சி பண்றீங்க பண்ணுங்க பாப்போம்.
1: ஓகே ஓகே ஷூர். ரோ ரோ ரோ
0: ரோ
1: வீ ரோ ரோ சாத் நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா நா டூ டூ டூ டூ டூ டூ
0: பரவாயில்லையே பாடிட்டீங்களே.
1: ஐயோ ஸ்டார்டிங்ல இருந்து வரல ஏதோ
0: பரவாயில்ல முத

0: உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. என்ன பாட்டு வேணும்?
1: வாரணம் ஆயிரம்ல இருந்து ATAT சாங் எனக்கு வேணும்.
0: கண்டிப்பா வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி.
1: ஓகே, தேங்க் யூ.
0: நீங்களும் தொடர்ந்து முயற்சி செய்யலாங்க, பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? இந்த போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: வாடகை கெடுக்க போறேன். வீடு இல்லதான் அறியோ கேமரா மாட்டிருக்கீங்களா?
2: தாமரை பேசுறேன்.
1: தாமரை எந்த குளத்துல இருந்து கூப்பிடுறீங்க?
2: கால் பண்றப்பல இந்த கேள்வி கேட்டா என்ன?
3: ஒரே நகைச்சுவை திரும்ப திரும்ப பண்றாங்களா?
1: பாரு
3: இருங்க, ரோஜானா முள் இல்லையான்னு கேக்குறது
2: அதேதான்.
1: சொல்லுங்க, கடைசி குளம் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்ல.
2: கிளாங்ல கிளாங்ல நாங்க வந்து கம்பெனிக்கு வந்து இடம் தேடி இருக்கோம். இந்த மாதிரி நாங்க இடம் எல்லாம் போய் பாத்துட்டோம், எல்லாமே பக்காவா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள நல்ல வர கடவுள் வந்து காட்டிட்டாரு, அந்த இடம் வந்து ஆல்ரெடி அந்த அந்த ஆன வந்து பேங்க்ரப்ட். இடத்த அவராலையும் ரெண்ட் விட முடியாது. அப்ப இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அந்த இடத்தை எடுத்து அவங்க சொந்தமான அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்த வந்து ரெண்ட் விடுறாங்க. நாலு பின்ன வந்து உங்களுக்கு பேங்க் ஏதோ வந்து தேடி வந்தாங்கன்னா உங்களை அங்கிருந்து விரட்டிடுவாங்க. போகும்போதே ஒரு 2 இயர்ஸ் அக்ரிமெண்டோட போவோம். ஓகே, 2 வருஷத்துக்கு நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி நாங்க 2 வாட்டி எங்களுக்கு நாங்க கோத்ரூ பண்ணி
0: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: நம்மை சுற்றி
3: மலேசிய தமிழ் ஆசிரியர் அறவாரியமும் மலேசிய தமிழ் இலக்கிய ஆசிரியர் கழகமும் ஞான வெள்ளம் என்ற தலைப்பிலான இலக்கிய பேருரைக்கு ஏற்பாடு செய்துள்ளன. இந்நிகழ்ச்சி வரும் ஞாயிறு July 26 காலை 9:30 மலாயா பல்கலைக்கழகத்தின் புசாட் அசாசி சயின்ஸ் அரங்கில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் PM மூர்த்தி.
4: வணக்கம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 26 மலாயா பல்கலைக்கழகத்துல அசாசி UM இடத்துல ஞான வெள்ளம் இலக்கிய பேருரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழகத்தின் மிக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் நகைச்சுவை பேச்சாளரும் பேராசிரியருமான கு ஞானசம்பந்தன் அவர்கள் இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இலக்கிய பேருரையாற்றுவார். இந்த நிகழ்ச்சி இலவசமான நிகழ்ச்சி. பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இலக்கிய பேருரையை கேட்டு இலக்கிய விருந்தை பகிர்மாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம்.
2: நம்மை சுற்றி

0: மணிமாறன்
1: வணக்கம். பாட தயாரா இருக்கீங்களா?
0: தயாரா?
1: சிரிப்பு அப்படி சொல்லலையே. உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்னா,

0: அந்த பீசையா?
1: ஆமா. ஓ, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மாலை பாட சொல்லுவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா?
0: ஒரு மாலை பாட சொல்லுவீங்க,
1: தப்பா நினைச்சிட்டீங்களே. அசர மாட்டீங்க, சரி பாடுங்க. தகஜோம் தகஜோமா? தாம் தகட தீம் தகட தோம் தகட நம் தகட சந்திரமுகி படத்துல வரதெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க.
0: அது ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டா வரும். திடீர்ல அந்த அந்த பீட்டை போட்டுட்டீங்களா?
1: நீங்க நீங்க பாடுறத கேட்டப்போ இல்லையோ தெரியல, ஆனா நீங்க பயணத்துல இருக்கும் போது அந்த சத்தம் இருக்கு இல்லையா, சேர்ந்து ராகமா வந்துச்சு போங்க. சரி, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்க அவங்க பேரை சொல்ல முடியல, கோபக்காரக்கிளி வேல் படத்துல இருந்து.
1: அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: எதுவும் சங்கீதம் பழகுறீங்களா என்ன?
0: ஐயோ இல்லங்க, எனக்கு பாட்டுலாம் வராது.
1: இதுக்கப்புறம் பழகுங்க. நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்களும் முயற்சி செய்யலாங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: அடுத்து தரேன்றன் இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: தரேன்றன் யாருக்காக இந்த முயற்சியில இறங்கி இருக்கீங்க இப்போ?
1: நான் வந்து இந்த இன்னைக்கு வந்து சூர்யாவோட பாடல் போடுறீங்களே, சூர்யாவோட வெறித்தனமா ரசிகன் நானு, அதுக்காக வந்திருக்கேன்.
0: ஓ, அதற்காகவே பாட தயாரா இருக்கீங்க?
1: பாட தயாரா வந்திருக்கேன்.
0: சரி, இது நீங்க இப்ப நீங்க பாடுறத பொறுத்து தான் நாங்க முடிவு பண்ண போறோம் எந்த அளவுக்கு நீங்க தீவிர விசிறி அப்படின்னு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: உங்க மேல பல பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க. தரேந்திரன்,
1: ஓகே ஓகே, நான் கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணு இறங்கறேன்.
2: ரோ ரோ சுமலே ஸ்விங் சா சா டிக்கி டா சா ரோ ரோ ஸ்விங் ஓ ஓ ஓ ஓ நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே நே
0: அழைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு
1: நினைக்கிறேன்.
0: நீங்களும் ஒரு சொல்லி சே கலைஞரா உருவாகி வாங்க. சரியா, நிச்சயமா நிச்சயமா அப்படி செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நேர்காணல் பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனையே இல்ல.
1: எனக்கு
0: நாணிக்கோடி பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நிறைய அழைப்புகள் வந்திருந்தது, அழைத்து பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கு அழைப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, மீண்டும் நாளைக்கும் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக இருக்கு. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க பிரேமா கிருஷ்ணன் தயாரா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மின்னல் மீண்டும் ஆஸ்ட்ரோ அலைவரிசையில். நாங்க எப்போ மின்னல் ஒளிபரப்ப ஆஸ்ட்ரோல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நேர்கள் பல பேர் நீண்ட நாளா இந்த கேள்வியை கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய அழைப்புகள் வந்துட்டு இருந்தது, இப்போ உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மின்னல் எஃப்எம் மீண்டும் ஆஸ்ட்ரோ அலைவரிசையில் அலைவரிசை 873 மிக விரைவில் எதிர்பாருங்க.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல ஃபேம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அடையாள அட்டைகளில் முகவரியை கட்டாயமாக இற்றைப்படுத்தும் சிறப்பு நடவடிக்கை கிடையாது. 2030க்குள் மூத்த குடிமக்களுக்காக 50,000 பராமரிப்பாளர்களை உருவாக்குவதில் அரசாங்கம் முனைப்பு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பொதுமக்கள் தங்கள் அடையாள அட்டை மைகார்டுகளில் உள்ள வசிப்பிட முகவரியை இற்றைப்படுத்தவோ மாற்றவோ கட்டாயமாக்கும் வகையில் தேசிய பதிவுத்துறை JPN எந்தவொரு சிறப்பு நடவடிக்கையும் செயல்படுத்தவில்லை. மேலும் மைகார்டுகளில் முகவரியை இற்றைப்படுத்தாத மலேசியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சிறப்பு சோதனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று JPN தெரிவித்துள்ளது. மைகார்டில் உள்ள தகவல்கள் எப்போதும் துல்லியமாகவும் சரியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு மலேசியரும் கடப்பாட்டை கொண்டிருப்பது அவசியம் என தேசிய பதிவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2030 புதிய தொழிலியல் முதன்மை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையிலும் நாட்டின் உற்பத்தி துறை ஆகரமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.9 விழுக்காடு அல்லது 1.13 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரித்துள்ளதாக முதலீடு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் சிம்சின் கூறினார். கடந்த ஆண்டு இவ்வெண்ணிக்கை 95.7 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. இந்த வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப தேவைக்கான குறைகடத்தி உற்பத்தியின் அதிகரிப்பும் மின்னணுவியல் துறையும் பங்களித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மலேசியா முதுமையடையும் நாடாக உருமாறி வருவதை கையாள்வதற்கான முக்கிய நடவடிக்கையாக 2030க்குள் 50,000 திறன்மிக்க மூத்த குடிமக்கள் பராமரிப்பாளர்களை உருவாக்க மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. குறிப்பாக நீண்டகால பராமரிப்புக்கான சூழல் அமைப்பை உருவாக்குவதை ஆதரிக்கும் வகையில் 2026-2030 மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டத்தின் கீழ் இந்த இலக்கு வகுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் லீம் ஹுயிங் தெரிவித்தார். மூத்த குடிமக்கள் பராமரிப்பு முயற்சிகள் முழுமையான சவாலாக அமைந்துள்ளன. இதற்கு பல்வேறு அமைச்சுகளை உள்ளடக்கிய அணுகுமுறையும் தனியார் துறையின் தீவிர பங்களிப்பும் தேவைப்படுவதாக அவர் கூறினார். பெரு நிறுவனங்களின் நிர்வாக அணுகுமுறையின் ஒரு பகுதியாக வரி மேலாண்மை இடம்பெற்றுள்ளது. வரி விதிமுறை, இடர் மேலாண்மை, வணிக நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை அதிகமான நிறுவனங்கள் வலியுறுத்துவதாக உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN தெரிவித்துள்ளது. 2026 விலை மாற்றம் பெருநிறுவன வரி நிர்வாகம் கருத்தரங்கில் 1,000-க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த எண்ணிக்கை 24 விழுக்காடு உயர்ந்துள்ளது. அதன் மீதான சிறந்த வரவேற்பை உணர்த்துவதாக LHDN கூறியது. நெகரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகளின் போது நேற்று வரை தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக 7 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டத்தோ அல் ஜஃப்னி அஹ்மட் கூறினார். அவற்றுள் 2 சொத்து சேதம் தொடர்பானவை எனும் குற்றவியல் சட்டம் பிரிவு 427 கீழ் அது பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். July 18 தொடங்கி நேற்று வரை மாநில காவற்படை தேர்தல் குற்றங்கள் தொடர்பான 12 புகார்களை பெற்றுள்ளது. மேலும் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு இணங்க நடப்பதையும் பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும் வகையில் காவற்படை கண்காணிப்பை மேற்கொள்வதாக டத்தோ அல் ஜஃப்னி அஹ்மட் தெரிவித்தார். இதனிடையே நெகரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலகட்டம் முழுவதும் காவற்படை தனது தயார் நிலை, கண்காணிப்பு உட்பட சட்ட செயலாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்தும். மேலும் விதிகள் பின்பற்றப்படாதது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோ அல் ஜஃப்னி அஹ்மட் கூறினார். மாநில தேர்தல் அமைதியாகவும் சீராகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் மக்களாட்சி நடைமுறையை மதித்து அரச மலேசிய காவற்படைக்கு ஒத்துழைப்பை நல்குமாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. இவ்வளை நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் August 1 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்கூட்டியே வாக்களிப்பு July 28 நடத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இந்தியா புதுடெல்லியில் கல்வி அமைச்சரை பதவி விலகும்படி கோரிக்கை விடுத்து இளையோர் வீதி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவற்படையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியதோடு பிரம்புகளை ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர். தலைநகரின் மத்திய பகுதியின் ஜந்தார் மந்தாரில் 10,000-க்கும் அதிகமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடினர். மேயில் தேர்வு தாள் கசிந்ததால் 2 மில்லியன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலகும் வரை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அவர்கள் கூறினர். பிரதமர் நரேந்திர மோடி 2014 பதவி ஏற்றதிலிருந்து நிகழும் பேரளவிலான இளையோர் போராட்டமாக இது வெடித்துள்ளது. இவ்வாரம் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்திற்கு இந்த போராட்டம் தடையாக உள்ளது. தென்கொரியாவின் தேர்தல் ஆணைய அலுவலகம் சோதனையிடப்பட்டது. ஜூனில் உள்ளூர் தேர்தலில் வாக்காளர் புள்ளி விவரங்களில் அதிகார முறைகேடு நிகழ்ந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. அதிபர் லீ ஜேயுங் கடந்த ஆண்டு பதவியேற்ற பின் நடைபெற்ற தேர்தலில் நாடு முழுவதும் வாக்காளர் பதிவு சீட்டு பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த சர்ச்சையைத் தொடர்ந்து தேசிய தேர்தல் ஆணைய தலைவர் ரோ தே எக் பதவியிலிருந்து விலகினார். மீண்டும் தேர்தலை நடத்த பலர் கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். யோங்கே மாவட்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பிடிபட்டுள்ளனர். செங்கடலில் எண்ணெய் கப்பலை அடையாளம் தெரியாத எரிபொருள் தாக்கியதில் தீ ஏற்பட்டதாக பிரிட்டன் கடல் வணிக நடவடிக்கை மையம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா அல் ஷுகக்தின் மேற்கிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அது கூறியது. உயிருடன் சேதம் பதிவு செய்யப்படவில்லை. இதில் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படவில்லை. விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் துணை கப்பல்கள் தீயை அணைப்பதில் ஈடுபட்டுள்ளன. முன்னதாக ஏமனில் ஹூதி குழுவினர் செங்கடலின் தடையை மீறி சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக அறிவித்திருந்தன. இதன் விளைவாக இதர 10 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டன. இந்த 2 புகார்களும் ஒரே சம்பவத்தை குறிக்கின்றனவா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பிரான்சில் போதைப்பொருள் உட்கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட அரசாங்க ஊழியர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக பிரதமர் செபாஸ்டியன் லெகோனோ தெரிவித்துள்ளார். அமைச்சரவை உறுப்பினர்களையும் பொதுச்சேவை மூத்த அதிகாரிகளையும் இலக்கிட்டு போதைப்பொருளுக்கு எதிரான புதிய சோதனை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணத்திற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். நடவடிக்கையை எதிர்நோக்கியுள்ள ஊழியர்களுள் பெரும்பாலோர் நாட்டின் முக்கியமான தகவல்களை அணுகுவதற்கான அனுமதியை கொண்டுள்ளனர் என்றார் அவர். விளையாட்டு 2026 காமன்வெல்த் போட்டி. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் இன்று அதிகாரப்படியாக தொடங்கியுள்ள இப்போட்டியில் பங்கேற்பதற்காக உலக நாடுகளின் விளையாட்டாளர்கள் சென்றுள்ளனர். மலேசியாவும் பல்வேறு போட்டிகளுக்காக நாட்டின் சிறந்த விளையாட்டாளர்களை உயர் தயார் நிலையில் அனுப்பியுள்ளது. வெற்றியை இலக்கிட்டு 59 விளையாட்டாளர்களும் தேசிய அணி தலைவர் ஒருவரும் அதில் களமிறங்கியுள்ளனர். இன்று தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. இதனிடையே பன்னாட்டு அரங்கில் நாட்டின் பெயரை மிளிரச் செய்வதோடு இந்த சவாலை எதிர்கொள்ள தேசிய விளையாட்டாளர்கள் அனைவரும் உயர் போராட்ட எண்ணத்துடனும் வலிமையுடனும் இருப்பர் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றம் முகநூல் வாயிலாக கூறியுள்ளது. இம்முறை 10 பிரிவுகளுக்கான போட்டிகள் மட்டுமே நடைபெறும் வேளை இது தேசிய அணிக்கு ஒரு சோதனை களமாக இருக்கும் என கூறப்படுகிறது. அடையாள அட்டைகளில் முகவரியை கட்டாயமாக இற்றைப்படுத்தும் சிறப்பு நடவடிக்கை கிடையாது. 2030 மூத்த குடிமக்களுக்காக 50,000 பராமரிப்பாளர்களை உருவாக்குவதில் அரசாங்கம் முனைப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரிவேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

விறுவிறுப்பன பாடலை கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். யாரோ ஒருவரிடம் மட்டும் எதையும் மறைக்காமல் பேச முடிகிறது என்றால் அந்த உறவை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நாம் பேசுவதை முழுமையாக கேட்கும் மனிதர்கள் நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் மிக பெரிய வரம். அந்த பொக்கிஷத்தை பத்திரமாக நாம் நேசிப்போம். சரி, வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது இசையும் இசையும் தொகுப்புல பாத்தீங்கன்னா கற்பனை கலந்த ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து கேட்போம். ஆக ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு உணவை தான் சாப்பிட வேண்டும் என்ற நிலை வந்தால் எந்த உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவீங்க? அழைக்கலாம் சுழியம் 3-2-2-8-2-5-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8. மதிய நேரம் ஆக மதிய உணவு சாப்பிட போயிட்டு இருப்பீங்க. ஆகையா உங்களுக்காக தான் இந்த கற்பனை நிறைந்த கேள்வி. ஒரே ஒரு வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உணவு தான் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். ஆக அந்த ஒரு உணவு எந்த உணவாக இருக்கும் அதைத்தான் நீங்கள் சளிக்காமல் சாப்பிட போகிறீங்க. அப்படிப்பட்ட உணவாக இருந்தால் என்னவாக இருக்கும் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க உங்களுக்காக அடுத்து தேவராஜ் ஜிப்ரன் பாடிய பாடலை கேட்போம். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இது மிளகி விக்கிறாங்க, தெரியல?
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
1: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா கற்பனை கலந்த கேள்வியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு உணவை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா எந்த உணவை தேர்ந்தெடுப்பீங்க? இப்போவில இருந்து மோகன் அழைச்சிருக்கிறாரு, சொல்லுங்க. ஒரு வாரம் முழுக்க இந்த ஒரு உணவு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா எந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவீங்க?
2: சாம்பார் சாதம்.
1: அது போதும்ன்றீங்க?
2: அது போதும்.
1: சரி, ஒரு வாரம் முழுக்க சாம்பார் சாதம் சாப்பிட்டு சாப்பிடுவீங்க?
2: சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை.
1: சரி, இது உங்களுடைய கருத்து. மற்றவங்க என்ன சொல்றாங்க கேக்கலாம். நன்றி.
3: வணக்கம், நான் லோகேஸ்வரில் இருந்து சம்மால இருந்து பேசுறேன்.
1: சரி சொல்லுங்க, ஒரு வாரம் முழுவதும் ஒரே ஒரு உணவு மட்டும் தேர்ந்தெடுக்க சொன்னா எந்த உணவை தேர்ந்தெடுப்பீங்க?
3: நான் வந்து ரசம், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அந்த மாதிரி.
1: ஒரே ஒரு உணவு? ரசமா, உருளைக்கிழங்கு பிரட்டலா?
3: ரசம்.
1: ரசம், ரசம் போதுமா?
3: ஆமா, ரசம் போதும்.
1: அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு ரசம்னா?
3: அது ஒரு ஆரோக்கியமான உணவு.
1: ஆமா, நிச்சயம் நிச்சயமா. நான் கூட பிரியாணி சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். சரி, ரசம் உங்களுக்கு நன்றி.
4: வணக்கம் பிரேமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறது?
4: கல்யாணி பேசுறேன்.
1: கல்யாணி அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க. கல்யாணி, நீங்க வந்து எந்த உணவை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு வாரம் முழுவதும் ஒரே ஒரு உணவு.
4: ஒரே ஒரு உணவுனா என்ன? எனக்கு என்னால இட்லியும் இட்லி பொடியும் தான் சாப்பிட முடியும்.
1: அப்படியா? ஆனா இட்லி ரொம்ப பிடிக்குமா?
4: இட்லி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இட்லி பொடி நல்லா செய்வதனால இட்லி பொடியோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, ஆக நான் கூட எல்லாரும் வந்து பிரியாணி எதுவும் சொல்லுவீங்களோ நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் சாம்பார் சாதம்ன்றாரு, ஒருத்தர் ரசம் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து இட்லி பொடியே இருந்தா போதும் அப்படின்றீங்க. சரி சரி சரி, நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
1: ஆக நீங்க எப்படி ஒரு வாரம் முழுக்க ஒரே ஒரு உணவை தேர்ந்தெடுக்க சொன்னா எந்த உணவை தேர்ந்தெடுப்பீங்க? அழைக்கலாம் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ இப்பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். மதிய நேரத்தில் உணவை குறித்து தான் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். கற்பனை கலந்த கேள்விதான். ஒரு வாரம் முழுக்க இந்த ஒரு உணவை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன உணவை தேர்ந்தெடுப்பீங்க சொல்லுங்க இளமுருகன்.
1: வணக்கம் பிரேமா, நான் வந்து இட்லியை தேர்ந்தெடுப்பேன் பிரேமா.
0: காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லி இட்லியே சாப்பிடலாம்ன்றீங்க?
1: சாப்பிடலாம், பல வடிவங்கள்ல கறி கோவில்னா கூட இடியப்பா சீனியில சாப்பிடலாம். இட்லி வந்து பெரும்பாலும் இந்த மில்லோ தேவோ கோப்பி கலக்கி அது தொட்டி கூட சாப்பிடலாம்.
0: நன்றி, அடுத்த நேரை சந்திக்கலாம். நந்தா சொல்லுங்க, இப்பொழுது பயணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, எங்க இருந்து எங்க பயணம்?
2: கேல் டு பினேங்க.
0: அந்த இடைவெளியில எங்களுக்கு அழைச்சிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு வாரம் முழுவதும் இந்த ஒரு உணவு மட்டும் இருந்தா போதும்னா என்ன உணவை தேர்ந்தெடுப்பீங்க?
2: அடிச்சது காரணம் இருக்கு, இப்ப லஞ்சுக்கு
0: நிப்பாட்டிட்டேன்.
2: ஒரு கறி மட்டும் தான் ஒரே ஒரே ஐட்டம் தான் சொல்றீங்க.
0: ஒரே உணவு தான்
2: அப்படின்னா நாசி கோழி தான் சூஸ் பண்ணுவேன். அது எல்லாமே இருக்கும், காய்கறி இருக்கும், முட்டை இருக்கும், கோழி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு வாரம் சாப்பிடலாம்.
0: ஆரோக்கியத்தை அதுல தேடுறீங்க நீங்க. சரி, நாசிக்கிறீங்க, நல்லா இருக்குது, யாரும் சொல்லல. நன்றி நந்தா. சொல்லுங்க. ஓ, முதல்ல ஒரு நேயர் சொன்னாரு, அவர் வந்து தலைநகர்லேருந்து பினேங்க மாநிலத்துக்கு தான் வந்துட்டு இருக்கனாரு, அவருமே நாசிக்கிறீங்க சொல்லிட்டாரு. ஆக நீங்களும் வந்து வெஜிடேரியன், அதாவது சைவ நாசிக்கிறீங்க இருந்தா போதும்ன்றீங்க. நீங்க என்ன சைவமா தான் இருப்பீங்களா எப்படி?
3: இல்ல இல்ல, நான்வெஜ் தான், பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெய்லி குடுத்தாலும் சாப்பிடுவேன்.
0: நன்றி.
3: சாப்பாடு
0: வந்து உங்களை இழுத்துருக்குன்னு அப்பனா.
3: நான் எடுத்தேன்.
0: சரி சரி, நன்றி.
3: ஓகே, மிக்க நன்றி.

0: சொல்லுங்க
1: கடைசி குளம் எங்க இருக்கு சொல்லவே இல்ல.
2: நாங்க வந்து கம்பெனிக்கு வந்து இடம் தேடி இருக்கோம். இந்த மாதிரி நாங்க இடம் எல்லாம் போய் பாத்துட்டோம், எல்லாமே பக்காவா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள நல்ல வர கடவுள் வந்து காட்டிட்டாரு, அந்த இடம் வந்து ஆல்ரெடி அந்த அந்த ஓனர் வந்து பேங்க்ரப்ட். இடத்தை அவராலையும் ரெண்ட் விட முடியாது. அப்ப இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அந்த இடத்தை எடுத்து அவங்க சொந்தமான அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்தை வந்து ரெண்ட் விடுறாங்க. நாலு பின்ன வந்து உங்களுக்கு பேங்க் ஏதோ வந்து தேடி வந்தாங்கன்னா உங்களை அங்கிருந்து விரட்டிடுவாங்க. போகும்போதே ஒரு 2 இயர்ஸ் அக்ரிமெண்டோட போவோம், ஓகே 2 வருஷத்துக்கு நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி நாங்க 2 வாட்டி எங்களுக்கு நாங்க கோத்ரு பண்ணி
3: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: கிண்டாரால இருந்து ரிக்ஷா நான் அழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாரம் முழுக்க இந்த ஒரு உணவை தான் சாப்பிடணும்னா என்ன உணவை தேர்வு பண்ணுவீங்க?
1: நாசிக்ராபு
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே நான் சாப்பிடுவேன்.
0: ஒரு நாள் முழுக்க ஓகே, ஆனா ஒரு வாரம் முழுக்க உங்களால சாப்பிட முடியுமா? அம்மா செய்வாங்களா வீட்டுல?
1: அம்மா செய்வாங்க.
0: சரி, உங்களுடைய ஆசை ஒரு வாரம் முழுக்க நாசிக்ராபு இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன் சொல்லிருக்கீங்க ரிக்ஷனா. நன்றி.
1: ஓகே, நன்றிக்கா.
0: சிரம்பான்ல இருந்து நிமல் அழைச்சிருக்கீங்க. நிமல் நீங்க சொல்லுங்க, இப்ப மதிய வேலை என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க?
2: நீங்க மதிய வேலை வந்து ஒரு இந்தியன் கடையில வந்து ஒரு சைவ உணவகம், சோறு கீரை சாம்பாரு அப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்டேன்.
0: அங்கே இப்படி எல்லாம் சாப்பிட்ட நீங்க ஒரு வாரம் முழுக்க ஒரே ஒரு உணவுனா என்ன உணவை தேர்வு பண்ணீங்க சொல்லுங்க கேப்போம்.
2: எனக்கு ஒரு வாரம்னா நான் வந்து இது பிரேக்ஃபாஸ்டா இல்ல எல்லா ஹோல் டேக்குமா
0: இல்ல இந்த ஒரு உணவு தான் காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாளும் இந்த சாப்பாடு தான்.
2: நான் வந்து பழங்கள் நான் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பழங்கள் வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜியும் கிடைக்கும் ஒரு சைட்ல, நம்மளுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்தும் இருக்கு. அது எந்த பழம்னு சொல்ல தரல எனக்கு,
0: ஒரு வாரம் முழுக்க சாப்பிட வைக்க போற முடியுமா? சரி, ஆனா பழ வகைகள் இருந்தா போதும்ட்டீங்க. சரி, ரொம்ப நன்றி நிமல். நக்கல் இருந்து சுரேஷ் அழைச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு வாரம் முழுக்க இந்த ஒரு உணவுனா எந்த உணவை தேர்வு பண்ணுவீங்க?
3: யாரும் சொல்லாது, நீங்களே கேட்டீங்களா? பிரியாணி.
0: பிரியாணி? அப்பா, இப்பதான் எனக்கு வந்து திருப்தியா இருக்கு. யாருமே சொல்ல மாட்டாங்களேன்னு ஏக்கத்தோட இருந்தேன். பிரியாணிய
3: யாருமே பிரியாணிய சொல்லலையே அப்படின்னு.
0: ஒருவேளை திகட்டும் நினைக்கிறேன் சார். ஒரு வாரம் முழுக்க ஒரு நாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு வாரம் முழுக்க பிரியாணி சாப்பிட்டா திகட்டும் நினைச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க போல.
3: மூணு நாளுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுருக்கேன்.
0: உனக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்கும்?
3: சிக்கன் பிரியாணி தான்.
0: சரி, நன்றி.
3: நன்றி, நன்றி.
0: எதிர்பார்த்த பதில் இது. நன்றி. அங்க காத்திருந்த பதில் அது, பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மிளாக்கால இருந்து அழைச்சு சொல்லிட்டாரு. நீங்களும் சொல்லலாம், அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: ஷாலாம்ல இருந்து ஜெயந்தி அழைச்சிருக்கீங்க, ஒரு வாரம் முழுவதும் இந்த ஒரு உணவு மட்டும் அப்படின்னா எந்த உணவை தேர்வு செய்வீங்க ஜெயந்தி?
1: மசாலா தோசை.
0: மசாலா தோசை போதும், அது ரொம்ப பிடிச்ச உணவு அவங்களுக்கு,
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, மசாலா தோசை உங்களுடைய தேர்வாக அமையட்டும். நன்றி.
2: வணக்கம். பிரேமா அம்மா பேசுறீங்க?
0: பிரேமாவே தான் பேசுறேன். சொல்லுங்க, எந்த ஒரு உணவு உங்களுக்கு வேணும்?
2: சாப்பாடு பத்தி கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, அப்ப சொல்லுங்க. சாப்பாடுதான் இன்னைக்கு உங்களை எல்லாம் அழைக்க வச்சிருக்கு. சொல்லுங்க, ஒரு வாரம் முழுவதும் உங்களை வந்து இந்த ஒரு சாப்பாடுனா எந்த சாப்பாடு தேர்வு பண்ணுவீங்க?
2: சோறு நெத்திலி சம்பளம். ஒரு வாரம் தாக்கி
0: சோறு ஒரு நெத்திலி சம்பளம் இருந்தா போதும், ஒரு வாரம் முழுக்க நான் அதை சாப்பிட்டு.
2: நன்றி.

0: மடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் சலே மடானி திட்டம் B40 குடும்பத்தின் மழலையர் பயன்பெறுவதற்கான அரசின் முனைப்பு. இதுவரை 162 பாலர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 8.87 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 3612 சிறார் பயன்பெறுவது உறுதி செய்யப்படும்.
0: மடானி உங்களுக்காக
2: Dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que me tuve, ta, dime que

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2027 வரவு செலவு திட்ட வரைவை அரசாங்கம் அடுத்த மாதம் தொடங்கும் என பிரதமர் டத்தோசிரி அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அக்டோபர் தொடக்கத்தில் அது தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் பொது கொள்கைகளும் மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டிருத்தல் அவசியம் என டத்தோசிரி அன்வர் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதாரத்தை உந்த செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முனைப்பு காட்ட வேண்டும் என அவர் கூறினார். 2026 உலக மனிதநேய பொருளாதார கலந்துரையாடலில் நிதி அமைச்சருமான டத்தோசிரி அன்வர் உரையாற்றினார். குவாலாலம்பூர், புத்ராஜயா உட்பட 8 மாநிலங்களில் இன்று பிற்பகல் 3 மணி வரை இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா தெரிவித்துள்ளது. கடா, பேரா, பினாங்கு, ஸ்லாங்கூர், பஹாங், நெகிரி செமிலான், மலாக்கா, ஜோஹோர் ஆகிய மாநிலங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இளையோர் தலைமையிலான கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி இயக்கத்தின் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டம் நடத்துவதை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறினார். இந்த போராட்டம் மோடியின் 3வது பதவிக்காலத்தில் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஈரானில் எஞ்சியுள்ள தூதரக பணியாளர்களை பிரிட்டன் மீட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா 12வது நாளாக அதன் பான் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அவர்கள் தற்காலிகமாக ஈரானிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக பிரிட்டன் வெளியுறவு அலுவலகம் கூறியது. சீனா பொது பூப்பந்து போட்டி சிறந்த 16 சுற்று பிரிவில் தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியாங் ஜோன் ஹவ் உபசரணை நாட்டின் வேங் ஹாங் யாங்கை எதிர்கொள்கிறார். முதல் செட்டில் மலேசியா 21-20 என்னும் புள்ளியில் முன்னிலையில் உள்ளது. இதனிடையே கலப்பு இரட்டையர் பிரிவில் செங் தான்ஜி சான் கிளாசியா இணை உபசரணை நாட்டின் ஜியாங் சென் பேங் வே யா ஜின்னுடன் பொருதுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து விட்டோம். பிற்பகல் 2 மணி ஆனாலே நெஞ்சை விட்டு அகலாத நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு தருணம் என்றே சொல்ல வேண்டும். ஆம், பழைய பாடல்களை ரசிக்கக்கூடிய தருணத்தில் நாம் இணைந்து விட்டோம். முதல் பாடல் பார்த்தீங்கன்னா பகாவை சேர்ந்த சுப்பிரமணியம் என்ற பாபு, அவருக்கு 73 வயது இருக்கும். அன்று ஒரு நாள் கடைக்கு சாப்பிட சென்றிருந்த போது அவர் வந்தார், அவருடைய குடும்பத்தோடு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட வந்தார். திடீர்னு அவருடைய மகள் சொல்லியிருக்கிறாங்க போல, இவங்க வந்து மின்னல் எஃப்எம் அப்படின்னு. உடனே சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த மனிதர் எழுந்து வணக்கம் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தார். உள்ளே வரும்போது நான் பல குழப்பங்களோடு வந்தம்மா, உங்களெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஆயிருச்சு. அறிவிப்பாளர்கள் பாடல்லாம் ஒளிபரப்பு அதுவும் பழைய பாடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு தாய் சொல்லை தட்டாதே அந்த திரையில் இடம்பெற்ற ஒரு பாடலையும் ஒன்று பாடியும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அப்புறம் தான் புரிந்தது எவ்வளோ ஒரு அன்பு எங்களிடம் காட்டிக்கொண்டு இருக்கின்றார் அப்படின்றத. நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தவர். எங்களெல்லாம் பார்த்த பிறகு அந்த அன்பு, அவர் பேசிய விதம் எங்களை ரொம்பவும் நெகிழ வைத்தது. அவர் விரும்பி கேட்ட பாடல் பட்டு சேலை காத்தாட. இது போன்ற நீங்களும் அழைத்து இன்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை விரும்பி கேட்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8. சுப்பிரமணியம் என்ற பாபு இப்ப பாடலை கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல், ஏன்னா அவர் தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்வாராம், ஆனால் கிடைக்கவே கிடைக்காது அழைப்பு. எப்படியாவது எனக்காக இந்த பாடல் ஒலிபரப்பு செய்ய முடியுமான்னு கேட்டு இருந்தார். ஆக அவருக்கான பாடல் நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு. மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: வணக்கம் பிரேமா, நான் நளினி மேனன், தாமா நிந்தங்கன்ல இருந்து பேசுறேம்மா.
1: எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நல்லா இருக்கேன். உடம்பு சரியில்லாம ஹஸ்பண்ட் வேற யாரெல்லாம் பாஸ் பண்ணிட்டாரு, அதனால ஒரு 4 வருஷமா மின்னல் அசம் கொண்டக்கே இல்லாம போச்சு. போனே எல்லாம் வெனஸ்டே போடுவீங்களா? ஒரு ஆளு விரும்பி கட பாடல் சொல்லி உனக்கு கடைசியா அதான் அந்த அந்த முத நாள் September 1st போட்டீங்க எனக்கு அந்த பாட்டு. எங்க ஹஸ்பண்ட் அந்த மாசம் கடைசியில இறந்து போயிட்டாருமா. அந்த சின்ன பிள்ளை பேருக்குதான் வந்துட்டேன். அந்த கேர்ள் கால் பண்ணாங்க,
1: அஸ்வினியா?
0: ஆமாமா, அஸ்வினி தான் கால் பண்ணி நீங்க பாட்டு கேட்கலன்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் வந்து ஹாஸ்டல்ல இருக்கேன் அப்படின்னா, உங்க பாட்டு தான் எல்லாம் போறோம், பரவாயில்லம்மா, தேங்க்ஸ்
1: சொன்னேன்.
0: கேட்கலாமா?
1: கேட்க முடியல, பரவாயில்ல. இப்ப சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
0: எனக்கு இப்ப வந்து இந்த பரக்கோட்டி படத்துல நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு எங்க ஹஸ்பண்டுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா அது இல்லாம நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப எம்ஜிஆர், ரொம்ப எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்ப எனக்கு அந்த பாட்டு தான் வேணும்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். உடம்ப பாத்துங்க. நன்றி.
0: ரொம்ப நன்றி பிரேமா, ரொம்ப நன்றி.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: மனமகிழும் பாடல்களை இசையும் இசையும் தொகுப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம். காஜாங்ல இருந்து செந்தமிழ் அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: மாசிலா உண்மை காதலே.
0: அந்த பாடல் பிடிக்க காரணம் என்ன?
1: காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப இது 70-80களில் வந்த பாடல்கள் எம்ஜிஆர் புகழ் பாடுற பாடலா இருக்கும். இது அவரோட ஆரம்ப பாடல்னால அவருடைய அழகான சிரிப்பு, அந்த அசல் முடி, பானுமதியோட திமிர் கலந்த பார்வை, இதெல்லாம் சேர்ந்து அந்த பாடல் அவங்க ரெண்டு பேரும் பாடும் பொழுது ரசிக்கிற மாதிரி இருக்குதுங்க.
0: நீங்க சொல்லும் போதே அந்த பாடலை ரசிக்கிற நாடகம்
1: உங்களுடைய
0: ரசனை எனக்கு பிடித்திருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நாங்கள் அனைவருமே கேட்டு ரசிக்க போகின்றோம். நன்றி.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: இசையும் இசையும் தொகுப்பில் இனிமையான பாடல்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஸ்ரம்பான்ல இருந்து பத்மினியை அழைச்சிருக்காங்க. 5 வருடங்கள் ஆகிவிட்டதாம் மின்னலோடு பேசி அப்படி சொல்லி அழைச்சிருக்கீங்க. சொல்லுங்க, 5 வருடங்கள் எங்க சென்றீங்க?
1: எங்க பிரேமா, நானும் தொலைபேசி தொடர்பு கொண்டு பப்பம் கிடைக்காது, அதனால அப்படியே விட்டுருவான் பிரேமா.
0: ஆனா இன்று வந்து அதிர்ஷ்டம் உங்க பக்கமா வந்திருக்கு. என்ன பாடல் வேண்டும்?
1: கடிச்சு உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், அது கடிச்சு. பறக்கும் பாவை இல்ல வந்து யாரைத்தான் நம்புவது, அந்த பாட்டு.
0: பறக்கும் பாவை தெரியல இடம்பெற்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பு செய்யறோம். என்ன மாதிரி உணவு சாப்பிட்டீங்க
1: இன்னைக்கு? அக்கா சவு உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு கறி வச்சாங்க, அது பீன்ஸ் பறிச்சிருந்தாங்க, பாவக்காய் பறித்தல்.
0: அப்படியா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். முதல்ல நான் கேட்டிருந்தேன், 1-2 மணி வரைக்கும் கேட்டேன், ஒரே ஒரு உணவு ஒரு வாரம் முழுக்க வைத்திருந்து சாப்பிட சொன்னா எந்த உணவை தேர்வு பண்ணுவீங்க நீங்க?
1: நாசி குறைங்க, அந்த கச்சாம் பஞ்சாம் போட்டு செய்வாங்க.
0: அந்த ஒரு உணவு இருந்தா போதும், ஒரு வாரம் முழுக்க சாப்பிடுவீங்க?
1: சாப்பிட்டுருவாங்க.
0: சரி சரி, நன்றி நன்றி. இப்ப யாரைத்தான் நம்புவதோ அந்த பாட்டை கேட்கலாம்.
1: நன்றி பிரேமா.
0: என்ன நம்புவீங்களே?
1: உங்களை நம்புவேன்.
0: சரி, நன்றி
1: நன்றி பிரேமா.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பழம் பாடல்கள் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். சிரம்மாலிருந்து ஜெயா அழைச்சிருக்காங்க. ஜெயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: இந்த பாடல் எங்க அம்மாக்காவும் நான் விரும்பி கேட்கிறேன். வெண்முகிலே கொஞ்ச நேரம் நில்லு, விக்ரமாதித்யன் படத்திலிருந்து.
0: இந்த பாடல் வந்து உங்களுக்கு பிடித்த பாடலா அல்லது அம்மாக்கு பிடித்த பாடலா?
1: எனக்கும் பிடிக்கும், ஆனா அம்மாக்கு பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா மின்னல் பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க எந்த நேரமும், அதனால அவங்களுக்காக இந்த பாட்டை ரெடி பண்றேன். பி சுசிலா குரல்ல பாடினாக்கா ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
0: அம்மா பேர் என்ன?
1: ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி, அவங்களுக்காக வெண்முகிலே வெண்முகிலே கொஞ்ச நேரம்
1: கொஞ்ச நேரம் நெல்லு. ரொம்ப நன்றிங்க பிரியமா.
0: நன்றி,
1: வணக்கம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
1: தமிழுக்கு மனம் என்று
0: இலக்கியம் பேசுவோம்.
2: அமுதே தமிழே
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கதை பேசுறேன். ஐயோ உங்க கூட பேசுன எத்தனையோ ஒரு அதிசயம் கிடைக்கவே இல்லை பாரு, இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு.
1: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசுறது.
0: எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை கிடைச்சது, ஒரு பாட்டும் இருக்குது.
1: சொல்லுங்க.
0: 85 வந்து நான் கேமராலிருந்து போய்கிட்டு இருந்தேன். அப்ப பஸ் தான் டிராவல் பண்ணிட்டு போவோம். அப்ப அந்த பஸ்ல போகும்போது கேரள இருந்து ஒருத்தர் ஏறினாரு, செந்தூர்ல இருந்து ஏறினாரு. அந்த பஸ்ல ஏறிட்டு அவர் பக்கத்து சீட்ல உட்காந்துட்டாரு. உட்கார்ந்தது எனக்கு ஒரு மாதிரியா போச்சு, என்னதான் நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போறோம், இவரு உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஆனா ஒண்ணும் இல்ல, அவர் உட்காந்துட்டு அவர் வந்து பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாரு உட்காந்து கொஞ்ச நேரத்துலயே. ஐயோ எனக்கு இதை கேட்டதே எனக்கு ஒரு மாதிரி போச்சு, என்னடா இவரு என்னத்துக்குதான் பாட்டு பாடிக்கிட்டே முணுமுணுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னுட்டு நான் ஒரு ஒரு மாதிரியாவே ஒன்னும் இது பண்ணல. அவர் பாட்டுல அவர் பாடினாரு, நான் பாட்டுல உட்காந்து கேட்டேன்னு. அவர் பாடின பாடலும் வந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு.
1: என்னதான் பாடினாரு, என்ன பாட்டு பாடினாரு?
0: நிலவுக்கு என்ன எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த வரிகள் எல்லாம் அந்த படத்துல நானும் சேலை கட்டியிருந்தேன் வேற. ஆனா அந்த மனசுல நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன், எங்கேயாவது இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து போறவெல்லாம் கடைசியில என்ன நடந்ததுன்னா ஒண்ணும் இல்ல, அவர் வந்து ஈப்போல வந்து இறங்குறாரு. அவர் வந்து ஈப்போல ஏன் இறங்குறாருன்னா எனக்கு தெரியாது, இவர் வந்து ஒரு பாடகரு கலப்பட நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க, இதுதான் கதை. அவங்க வந்து அங்க இறங்கணும்னா அந்த ஒரு சின்ன குட்டி வேன் அங்க நின்றுச்சு. அந்த வேன்ல எல்லாம் கோஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை இது நடக்குது, கேமரால 7வது மைல்ல இது வந்து கலப்படம் நடக்குது. அப்ப கலப்படத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது, அப்ப அதுல போகும் போது அப்பதான் யோசிச்சேன், இந்த மனசு இதுக்குதான் பாட்டு படிக்கிட்டு இருந்துச்சோ.
1: அவர் ஒத்துக்கை பண்ணியிருக்காரு,
0: அதேதான் ரெண்டு பாட்டு நிலவு கைந்தாக்கோயோ அதுவும் தென்றல் உறங்கிய போகணும். இந்த ரெண்டு பாட்டு ஒரு அந்த ஷோல பாட போறாரு போல
1: இருக்கேன்.
0: கேக்குறதுக்கு பாடி அங்க போய் இறங்க போயிருந்த பெருமூச்சு விட்டேன் நானு. அடப்பாவமே இந்த மனசை இதுதான் பாடிட்டு வந்துட்டேன்.
1: அதுக்குதான் பாடி இருக்காரு.
0: எனக்கு இனிமையா இருந்துச்சு, ஆனா பழைய பாட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே பாடல தான் இப்ப கேக்குறேன். பிரேமா
1: என்ன பாடல தான் விரும்பி கேட்க போறீங்க இப்ப? ஒளிபரப்பு செய்யறோம் இப்ப வந்து கலப்படம் சொன்னீங்களே, ஞாயிற்றுக்கிழமை இல்ல பாத்தீங்களா, காலை 10:15 கலப்படம் நிகழ்ச்சி மீண்டும் ஒளிபரப்பு ஆகி இருக்குது. கேட்டீங்களா?
0: ஆமா கேட்டோம்மா, வானொலியில போய்கிட்டு இருக்குது.
1: ஆமா மீண்டும் உங்களுக்காகவே கலப்படம் கொண்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15.
0: நன்றி பிரேமா,
1: நன்றி நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வயசு அதிகமான தினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவிப்பிடணும் செய்யட செய்யட செய்யட நீ டெல்டா செய்யட செய்யட செய்யடா பைசாவை கண்டா நைசாக பேச பைசாவை கண்டா நைசாக பேச பலரக பெண்கள் வருவான்

நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். கடந்த ஜூன் வரை மலேசியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் 30 விழுக்காட்டை எட்டியுள்ளதாக துணை பிரதமர் டத்தோசிரி ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 2030 35 விழுக்காடு என்ற இலக்கை நோக்கி நாடு சரியான தடத்தில் பயணிப்பதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். சிறம்பான டெர்மினல் 1 முனையம் ஏ தரநிலையை பதிவு செய்துள்ளது. நிர்வாகம், செயல்பாடு, பாதுகாப்பு, பயனர் வசதி ஆகியவற்றில் மிக உயர்ந்த தரநிலைகளை நிறைவு செய்த அந்த முனையம் தரைவழி பொது போக்குவரத்து மையம் ஆப்பாடிடமிருந்து அந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். பொது இடங்களில் மகளிர் சிறாருக்கான பாதுகாப்பு முனைப்புகள் மேம்படுத்தப்படுகின்றன. நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் வடிவமைப்பின் மூலம் வன்முறைகளை தடுக்கும் முனைப்பு மேம்படுத்தப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ ஐமா நத்திரா சாபு குறிப்பிட்டுள்ளார். குடியிருப்பு பகுதிகள், பொழுதுபோக்கு பூங்காக்களில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது என்றார் அவர். தாய்லாந்தில் கலவரம் நீடித்து வரும் தெற்கு எல்லை பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 5 உயிரிழந்தனர். மேலும் 2 சிறார் உள்ளிட்ட பொதுமக்கள் 6 காயமடைந்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு கருப்பு நிற ஆடைகளுடன் மோட்டார் சைக்கிள்களில் வந்த சுமார் 10 நராத்திவாட் வட்டாரத்தில் உள்ள பாதுகாப்பு சோதனை சாவடி மீது தாக்குதல் நடத்தியதாக அது மேலும் கூறியது. இந்தியாவில் தேர்வு முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார். இளையோரின் நலனுக்கும் எதிர்காலத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் தொடர்புடையவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விளையாட்டு. 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து. இந்த போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மத்திய திடல் ஆட்டக்காரர் வான் குசைன் வான் அகமது கமால் ஹரிமோமலாய அணிக்காக களமிறங்க ஆவலுடன் காத்திருப்பதாக ஒப்புக்கொண்டார். அதேவேளை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரச்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இதயம் நிறைந்த வார்த்தைகளுடன் உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்க மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எங்க எப்பொழுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க. அங்க வந்து யாருக்கு இன்று பிறந்த நாள், அவங்களுடைய பெயரை சொல்லி வாழ்த்துபவர் யார் என்று நீங்கள் எங்களோடு உங்களுடைய கருத்தாக நீங்கள் வந்து அங்க பதிவு செய்யலாம். இப்ப வாங்க உங்களுக்காக நாக்கோல் கொண்டு வரும் பாடல்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

சித்தார்த் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்து வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்ப வந்து முதல்ல பாத்தீங்கன்னா கேத்ரின் அவங்களுடைய தாயார் வந்து 101 வயது பிறந்த நாளை 2 நாட்களுக்கு முன்பு கொண்டாடி இருக்கின்றார். ஆக அவருக்கு வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மகள் கேத்ரின் மற்றும் மணிசேகர் குணசேகரன். இவங்க வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து தாயார் நலமுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து செல்வராணி, ஆஹா, அவங்களும் வந்து பிறந்த நாள் அவங்களுடைய அண்ணன் மகள் நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. இப்படியாக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக நீங்கள் என்ன செய்யலாம், மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க. தமிழ் வந்து சொல்லியிருக்கிற டிக்டாக் பக்கமா பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சூர்யான்னு சொல்லியிருக்காரு. என்று வந்து நடிகை சூர்யா அவருக்கு பிறந்த நாள் அப்படின்றனால தமிழ் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆக அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா நடித்த ஒரு திரைப்பாடல் தான் கேட்க போகின்றோம். சூர்யாக்காக இந்த பாடலா அப்படின்னு கேட்டீங்களா, இல்லைங்க. தாயார் பாத்தீங்கன்னா கேத்ரின் தாயார் 101 வயது பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாங்க. ஆக இந்த பாடல்ல ரொம்ப அழகான ஒரு வரி வரும், அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்க பாட்டிக்காக. ஆக அந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

இன்று நடிகர் சூர்யா அவருடைய பிறந்தநாள். ஆக டிக்டாக் பக்கமா பாத்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து அப்படி குவிந்து கொண்டே இருக்கு. நடிகர் சூர்யாக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அவர் நடித்த திரையில் இடம்பெற்ற வேல் திரைப்பாடல் தான் சற்று முன்னர் நாம் வந்து கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடலும் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பாடலை வந்து கேட்பதற்கு முன்பு டிக்டாக் பக்கமாக வந்து வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய நேயர்களின் பெயர் பட்டியலை பார்க்கலாம். சாந்தா கிருஷ்ணா பார்வதி அவங்களுக்கு வந்து இன்று பிறந்த நாளாம். மகன் சரவணா ஜேபில இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. ஷைஷா அவங்களுக்கு வந்து 7 வயது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கப்பால பத்தஸ்மினாங்கில இருந்து ரமேஷ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அஃபியா மரியம் 8 வயது நாளை வந்து அவங்க பிறந்த நாள் கொண்டாட போறாங்க. மீன் ஷேக் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. செல்வராணி பாத்தீங்கன்னா அவங்களும் மறுபடியுமே ஜெய் ரிஷிகன் 1 வயது பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம். வாழ்த்து சொல்கின்றார்கள் அத்தை பாட்டி செல்வராணி கிட்ட லூனாஸ்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து புவனேஸ்வரி வந்து வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி தன்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெயர் சொல்ல மறந்துட்டாங்க. ஆக இன்று இது போல பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மின்னலஃபம் உடைய டிக்டாக் பக்கமாக வாங்க. அங்கே வந்து வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும். எஸ்ட்ரோ 873 வானொலி கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு ஆதங்கத்தோடு இருந்த உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி. 873 வாயிலாக மகிழ்ச்சியோடு கேளுங்க.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இனிமையான பாடலெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். சற்று முன்னர் ஹேமச்சந்திரன் முகேஷ் குரலில் பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாழ்த்து நேரம் தான். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்கே வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்ணன் நாயுடு சொல்லியிருக்கிறார், தன்னுடைய மகள் நிவேதா ஸ்ரீக்கு வந்து பிறந்தநாள் அவருக்கு வாழ்த்து சொல்கின்றார்கள். அம்மா திலகம், அப்பா கண்ணன் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. துர்கா ஸ்ரீக்கு வந்து 2 வயதே பிறந்தநாள். தாத்தா பாட்டி சுந்தர்ராஜு மணமல்லி மந்தின் நகரி சிம்லன்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சம்மாள், அவங்களுக்கு வந்து ஜூலை 25ஆம் தேதி பிறந்த நாள். கில்லானிலிருந்து அவங்களுக்கு செல்வி வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. வள்ளி வந்து அபிகேல் தன்னுடைய மகள் நினைக்கிறேன், 7 வயது பந்திங்கில் இருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹரி அவருக்கு வந்து கலாதேவி கணேசன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுடர்வழி தன்னுடைய பேத்தி கனிஷ்கா 4 வயது பூர்த்தி ஆகின்றது வாழ்த்திருக்கின்றார். கே வாணி துர்காஸ்ரீ 2 வயது அவங்களுக்காகவும் வாழ்த்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 25ஆம் தேதி ருத்ராதேவி அவங்க தெல்லு பங்களிமால இருக்கிறாங்க. ஆறுமுகம் பூனீஸ்வரி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வந்து அங்கே வந்து வாழ்த்து நீங்கள் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் கணவர் பேர் வந்து பாலனா, அவருக்கு வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிறந்தனால் ஷாமலா வந்து இப்பொழுதே வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். 20ஆம் தேதி பேரனுக்கு பிறந்தநாள் முடிந்து விட்டது, தஷ்மன் சதீஷம் அக ராஜேஸ்வரி வந்து இப்பொழுது தன்னுடைய பேரனுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பொழுதே வாங்க மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கம் நேரலையாக நம்ம அங்கே சந்திக்கலாம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். சரி, பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீ மதுமிதா அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்பா சந்திரன் நீலாயிலிருந்து நமக்காக வந்து டிக்டாக் நேரலையில் வந்து மகளுக்காகவே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. புவினா தன்ய லக்ஷ்மி அவங்களுக்கு 13 வயது பூர்த்தியாகின்றது. அம்மா விஜயன், அம்மா விஜயா, ராஜன், முகி, சகி, புவி, மீரு இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உஷா வந்து தன்னுடைய மருமகள் வனிதா அவங்களுக்காக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஜெய ரிசிகன் 1 வயது பூர்த்தி ஆகின்றதா. மக குடும்ப உறுப்பினர்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தம்பி பார்த்தீங்கன்னா கமலீஸ்வரன், அம்மா புஷ்பராணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அக்கா மாமா எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல் வயது பிறந்தநாள் வந்து திவ்யன் அவர் வந்து கொண்டாடுறாரு. ஆக வாழ்த்து சொல்லியிருக்கின்றார்கள் பெரியமா பெரியப்பா. ஜீவா பரமேஸ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ரயன் சித்தியாவான்லேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய நண்பருக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ரயன் பிரதீப. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து என் மகளுக்கு பிறந்தநாள் கலைவாணி. என் மகள் பாரதி தேவராஜன் அவங்களுக்கு பிறந்தநாள், அதாவது மகள் பாரதி தேவராஜனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க கலைவாணி. ஆக நன்றி கலைவாணி, உங்களுடைய மகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவிங்கா அவங்களுக்கு வந்து முதல் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களாம். அக வாழ்த்துகின்றார் பிரியா வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சுகுணா வந்து தனக்கு பிறந்தநாள் 26 ஜூலை, அக வாழ்த்து சொல்லுங்க அக்கா அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அஃபியா, அஃபியா மரியம், உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து முதல்ல நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் நமக்கு தொடர்ச்சி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அஃபியா மரியம் வந்து நல்ல சிறப்பாக வளரணும், அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்து. அடுத்தது வந்து அப்படியே பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. ஆக இது போல உங்களுக்கும் வாழ்த்து இருந்தால் மின்னலஃபம் டிக்டாக் பக்கமாக வந்து நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். திவ்யஸ்ரீ அவங்களுக்கு வந்து ஜூலை 28 7 பிறந்தநாள் வந்து கொண்டாட போகின்றார்களாம். தாத்தா அம்மாய் சந்திரன் பாக்கியலக்ஷ்மி வந்து சுங்கை செடு பந்திங்லேருந்து நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஆக டிக்டாக் பக்கமாக வந்தீங்கன்னா இது போல வாழ்த்து நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க அடுத்து மாற்றான் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கலாம். இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: உங்களுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை.
2: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நேயர் பெருமக்களே, சென்ற வாரங்களில் இறைவன் ஆதம் நபி அவர்களை படைத்ததற்கு பிறகு நடந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆதம் நபி அவர்களினுடைய முதுகிலிருந்து இறுதி மனிதன் வரை இருக்கக்கூடிய அனைவருடைய ரூஹுகளையும் அந்த இடத்திலே அணி அணியாக நிற்க வைத்து அவர்களை ஏழைகள், செல்வந்தர்கள், நபிமார்கள், சாமானியர்கள், இறைநேச செல்வர்கள், இறை மறுப்பாளர்கள் என்று பண்புகள் ரீதியில், சிந்தனை ரீதியில், அறிவு ரீதியில் இருவேறு கூறுகளாக அல்லாஹ் பிரித்து காட்டிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் கண்டு வந்தோம். ஏன் அந்த ரூஹுகளிலே அந்தந்த பண்புகளையும் அந்தந்த விஷயங்களையும் அல்லாஹ் பதிக்கின்றானே, அது எப்படி? சரி, ஒவ்வொரு மனிதனும் அவனுள்ளே DNA என்று சொல்லப்படக்கூடிய மரபு அணுவை கொண்டிருப்பான். ஒவ்வொரு மனிதனும் அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மரபு அணுதான் அந்த மனிதனை முடிவு செய்கின்றது. இவன் கருப்பாக இருக்க வேண்டுமா, சிவப்பாக இருக்க வேண்டுமா, அழகா அழகு குறைவா, நேர்த்தியாக அவன் நெற்றி எப்படி, உயரமாக குள்ளமாக அவன் எப்படி என்று அனைத்து விஷயங்களையும் ஒரு முழு தகவல் அமைப்பாக சுரங்கமாக இருப்பதுதான் DNA என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரபு அணு. இந்த மரபு அணு ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலும், அந்த செல்களிலே இருக்கக்கூடிய குரோமோசோம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அணுதான் இந்த மரபணு. இந்த மரபணுவினுடைய வித்தியாசங்களை தான் ஏக இறைவன் இந்த ஒவ்வொரு ரூஹுகளையும் அணியணியாக நிற்க வைத்து அந்தந்த மனிதர்களினுடைய ரூஹலிலே அந்த மரபணுக்களினுடைய தன்மைகளையும் பண்புகளையும் பதிக்க வைக்கின்றான். தந்தையினுடைய மரபணு அவருடைய குழந்தை பிறந்த பிறகு அவரிடத்திலிருந்து அவருடைய மரபணுவும் தாயினுடைய மரபணுவும் சேர்ந்து கலக்கப்பட்ட ஒரு மரபணுவாக பிள்ளைக்கு உருவாகிறது. அதனால்தான் தந்தையைப் போல மூக்கு, தாயைப் போல பேச்சு, அல்லது தாத்தாவை போல சிந்தனைகள் என்று ஒரு கலப்பான DNA அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து அந்த குழந்தை பிறக்கிறது ஆரம்பத்திலே. எனவே ஒரு குழந்தை அதனுடைய முழு குடும்பத்தினுடைய மூதாதையர்களுடைய பண்புகளையும் செயல்களையும் அறிவுகளையும் சிந்தனைகளையும் சேர்த்த ஒரு மரபணு கொண்டதாக பிறப்பதால் குழந்தையிடத்திலே அந்த பண்புகள் இருப்பது இயல்பு. பிறகு அவன் வாழ்விலே தாய் தந்தையினுடைய வளர்ப்பை பொறுத்து ஒரு சில தகவல்கள் அந்த மரபணுவிலே, அந்த DNAவிலே சேர்க்கப்படுகிறது. பிறகு இவன் 20 வயது, அதை விட அதிகம், இளைஞனாகிறான், வாலிபனாகிறான். அந்த நேரத்திலே இவன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அறிவை வைத்து தன்னுடைய சூழ்நிலைகளையும் சிந்தனைகளையும் தன்னுடைய குணநலன்களையும் பண்புகளையும் மாற்றிக்கொள்கின்றான் என்றால் அந்த தகவலும் அவனுடைய DNAவிலே பதியப்படுகிறது. ஆக ஒரு மனிதன் வாலிபனாக இருந்து பிறகு அவனுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும் பொழுது, குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அந்த தகவல்கள் அனைத்தும் பொதியப்பட்ட அந்த நேரத்திலே, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் பொதியப்பட்ட அந்த DNA தான் அவனுடைய குழந்தைக்கு சேர்கிறது. அன்பான நேயர் பெருமக்களே, இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் இது ஒரு அறிவியல் ரீதியிலான உண்மை. இதை தான் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அனைத்து மனிதர்களையும் பாகுபடுத்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றான். அவர்களுக்கான DNAவை, அவர்களுக்கான மரபணுவை பதிக்கின்றான். அதன் அடிப்படையில் தான் இந்த காட்சிகள் வரிசையாக நடக்கிறது. நபிமார்களுக்கான சிந்தனைகள், ஏனென்றால் நபிமார்களுடைய பண்புகளில் மிக முக்கியமானது அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், அவர்கள் தவறுழைக்க மாட்டார்கள், பாவம் செய்யாத மஸூம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஒரு மனிதனாக இருந்து இந்த பண்புடன் இருப்பது சிரமம். ஆனால் ஏக இறைவன் அதற்கு ஏற்ற DNAவை அந்த நபிமார்களிடத்திலே பதித்திருக்கின்றான். அதன் காரணமாக அவர்கள் நபிமார்களாகிறார்கள். இதை பொறுத்துதான் இறைநேசர்களும், இதை பொறுத்துதான் இறை மறுப்பாளர்களும், இதை பொறுத்துதான் செல்வந்தர்களும், இதை பொறுத்துதான் ஏழைகளும், சிந்தனைவாதிகளும், சிந்தனை குறைவானவர்களும், மந்தமானவர்களும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் இந்த டிஎன்ஏ என்று சொல்லப்படக்கூடியது அவன் வாழ்வின் ஆரம்ப கட்டத்திலே உள்ளதுதானே தவிர, பிறகு அந்த மனிதனை, அந்த குழந்தையை பெற்றோர்கள் வளர்க்கும் அடிப்படையிலே அவனுடைய டிஎன்ஏவிலே தகவல்கள் சேர்ந்து சிறப்பாக அமைவதற்கும் வாய்ப்பு அமைகிறது. பிறகு இவன் வாலிபனானதற்கு பிறகு இவன் அவனுடைய முயற்சியின் காரணத்தினால் தன்னை இன்னும் சிறந்தவனாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஆக நாம் என்ன கேட்க கூடாது? இறைவன் செல்வந்தன் என்று, இறைவன் சிந்தனைவாதி என்று, இறைவன் கருப்பானவன் வெள்ளையானவன் என்று பிரித்து டிஎன்ஏவை போட்டிருக்கும் பொழுது எப்படி நாம் அமைப்புகளை மாற்றுவதற்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கின்றானா என்றால், அதுதான் நம் தந்தை மூலமாக கிடைத்தது ஒரு 25-30% என்றால், மீதி 70% நம்முடைய முயற்சி, நாம் வாழக்கூடிய சூழ்நிலை பொறுத்து அமைகிறது. ஆக நம்மிடத்திலே 70% வெற்றிக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுத்து நம்மிடத்திலே ஒரு 30% சவால்களை கொடுக்கின்றான். 70% உதவிகள், 30% சவால்கள், இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆக நாம் நம்முடைய காட்சிகளுக்கு போவோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அனைவரும் நிற்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலே நபிமார்களிடத்திலேயே இறைவன் சத்திய பிரமாணம் செய்து வாங்கிய அந்த நிகழ்ச்சியையும் பார்த்தோம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், ஆதமே, நீங்கள் ஷீஸிற்கு சாட்சியாக இருங்கள். ஆதம் நபி அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் ஷீஸ் நபி, ஷீஸ் நபிக்கு பிறகு வந்தவர்கள் இத்ரீஸ் நபி, அவர்களுக்கு பிறகு நூஹ் நபி என்பதாக வரிசையாக நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் கூறினான், ஆதம் நபி அவர்களே, நீங்கள் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஷீஸ் நபிக்கு சாட்சியாக இருங்கள் என்பதாக சொன்னான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆதம் நபி அவர்களே, உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாளை ஷீஸ் நபி அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டும் வழியிலே செல்ல வேண்டும். ஷீஸ் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அதற்கு பிறகு இத்ரீஸ் நபி வந்தார்கள் என்றால் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியே அல்லாஹ் ஒவ்வொரு நபியாக சொல்லி எம்பெருமான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரையும் அல்லாஹ் கூறுகிறான். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய பனு இஸ்ராயில்கள் எப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களோ அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய வழிபாடுகளை எடுத்துக் கொள்ளவில்லை. எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய பனு இஸ்ரவேலர்கள் சிறந்த கல்விமான்கள், விசுவாசிகள், ஏக இறைவனின் கட்டளைகளின்படி நடக்கக்கூடியவர்கள். ஆனால் மூசா அவர்களுக்கு பிறகு வேறு நபி வரும் பொழுது, உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது இறைவனுடைய கட்டளை என்ன? முந்திய கட்டளைகளை ஒதுக்கிவிட்டு புதிதாக வந்த அந்த கட்டளைகளை, புதிதாக வந்த அந்த நபியை ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் வாழ்வின் முன்னோடியாக, வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பின்பற்றக்கூடியவர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆனால் அதிகமானோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்தான் இன்று வரை கூட யூதர்கள் என்பதாக அழைக்கப்படுகிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எம்பெருமான் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இறுதி நபி, இதற்கு முன் வந்த அனைத்து நபிமார்களினுடைய பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் ஏக இறைவன் செய்த அந்த சத்திய பிரமாணத்தின்படி நபி பெருமானாரை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள்தான் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் இஸ்லாம் என்று சொல்கிறோம். ஆக பெருமானாருக்கு முன்பதாக வந்த அனைத்து நபிமார்களினுடைய அனைத்து சட்டங்கள், ஷரியத்துகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள், இவை அனைத்தும் மன்சூஹ் என்று சொல்லப்படக்கூடிய காலாவதியாகிவிட்டது. அவர்களுடைய சட்டதிட்டங்களும் அவர்களுடைய வேதங்களும் காலாவதியாகிவிட்டது. இப்பொழுது இனிமேல் நபி பெருமானாருடைய நுபுவத்திற்கு பிறகு, நபித்துவத்திற்கு பிறகு இவ்வுலகில் இஸ்லாம் என்றால், ஏக இறைவனினுடைய மார்க்கம் என்றால், நபி பெருமானார் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களும் அவர்கள் கொண்டு வந்த சட்டதிட்டங்களும் தான். ஆக இதைத்தான் அனைத்து நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் சத்திய பிரமாணம் வாங்கினான். நீங்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களை நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், எனக்கு பின் யாரு வந்து வேறு ஏதாவது சொன்னால் கேட்கக்கூடாது என்பதாக நீங்கள் அந்த சிந்தனையிலே அவர்களை விட்டு விட்டு செல்லக்கூடாது. இதற்கு பிறகு தூதர்கள் வந்தால், அவர்களுக்கு கட்டளைகள் புதிதாக கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்துடன் அவர்களை நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்றுதான் நபிமார்களிடத்திலே அல்லாஹ் சத்தியபிரமாணம் வாங்கிய நிகழ்ச்சியை நாம் சென்ற வாரங்களிலே பார்த்தோம். ஆக இப்படியாக ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அடுத்த நபியை உதவி செய்யுமாறும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை அடுத்து வரக்கூடிய நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று உபதேசித்து செல்ல வேண்டும் என்பதாகவும் சத்தியபிரமாணம் வாங்கிய பிறகு இறுதியாக எம்பெருமானார் வருகிறார்கள். அனைத்து நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நபி வரக்கூடிய நேரத்திலே அவரை விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய கூட்டத்தினருக்கும் அவரை விசுவாசித்து அவருக்கு உதவி செய்யுமாறு இறுதி உரை நல்கிவிட்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அனைத்து நபிமார்களுக்கும் அருள் கட்டளையை பிறப்பிக்கின்றான். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் ஏதேனும் தூதுவர் வருவார்களா என்றால் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவது கிடையாது. அதை அல்லாஹுவே சொல்லிவிட்டான். அவர்களை பற்றி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையிலே அந்த நேரத்திலேயே இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான்.

0: வசனம் என்ன சொல்கிறது? இன்றைய நாள் அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுக்கான இறை மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். ஏக இறைவன் இதற்கு பிறகு புது சட்டங்கள் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். புது வேதங்கள் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்? அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுக்கான இறை மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது. பரிபூர்ணம் என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய முழுமையை அடைந்து விட்டது. இனி எந்த நபியும் வரப்போவது கிடையாது. இறைவன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அறிவித்து விட்டான். ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களினுடைய தொடரினுடைய இறுதி முத்திரை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பிறகு யாராவது நபி என்று வாதித்தால் அது பொய்யான வாதம். ஆக எம்பெருமானார் கொண்டு வந்த அந்த சட்ட திட்டங்களைத்தான் நாம் இறுதி வரை பின்பற்ற வேண்டும். இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிறகு அந்த இடத்திலே எம்பெருமான் யூசுப் நபி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அழகிய உருவம், எழிலான ஒரு காட்சி, பொன் ஆசனத்திலே வீற்றிருக்கின்றார்கள். வலப்புறமும் இடப்புறமும் 70,000 மலாயிக்குத்துமார்கள் இருக்கிறார்கள். இதை கண்ட ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், இறைவனே, இந்த மாண்பார்ந்த இளவல் யார்? இவருக்கு இத்துணை மதிப்பும் மாண்பையும் வழங்கியுள்ளாயே, இவர் யார் என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, ஆதமே, இவர் உம்முடைய மக்களில் ஒரு மாமகன், பிறரால் பொறாமைப்படத்தக்கவாறு வாழக்கூடியவர். அவ்விதம் பொறாமைப்பட வைத்தவனும் நான் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பிறகு அல்லாஹ் ஆதம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், ஆதமே, இவருக்கு நீங்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமென்றால் கொடுங்களேன் என்பதாக அல்லாஹ் ஆதம் நபியிடத்திலே சொல்லும் பொழுது, அதை கேட்ட ஆதம் நபி அவர்கள் தன் மாண்பாரும் மைந்தரை தழுவி, மகனே, நான் என் வழித்தோன்றல்களின் அழகில் மூன்றில் இரு பங்கை உனக்கு தருகின்றேன் என்பதாக கூறி அவர்களுடைய இரு கண்களுக்கு மத்தியிலே முத்தமிடுகிறார்கள். முழு மனித சமுதாயத்தினுடைய அழகில் மூன்றில் இரு பங்கு யூசுப் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் நபி முத்தமிடுகிறார்கள் யூசுப் நபியினுடைய இரு கண்களுக்கு மத்தியிலே. அதற்கு பிறகு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா புனைய லா தஸிஃப் அன்த யூசுப். அதாவது அந்த நேரத்திலே ஆதம் நபி அவர்களுக்கு யூசுப் நபி அவர்களுக்கான பெயரை வைக்கிறார்கள். அன்த யூசுப், நீங்கள்தான் யூசுப் என்று அழைக்கப்படுவீர்கள் என்பதாக. யூசுப் நபி அவர்கள் பிறந்த பிறகு அவர்களுக்கான காலங்கள் வரும் பொழுது அவர்கள் யூசுப் நபி என்பதாக அறியப்படுகிறார்கள். ஆக இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நபியையும் அவர்களுடைய ரூஹுகளையும் அவர்களுடைய சிறப்பு பண்புகளையும் அவர்களுடைய தன்மைகளையும் உருவகமாக ஒரு காட்சியாக ஆக்கி முதல் மனிதரான ஆதம் நபிக்கு இவர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்துகின்றான். அவர்களின் பிள்ளைகளாக பிறக்கப் போகின்றவர்கள் தானே. இவர்களை பற்றிய தகவல்களும் இவர்களை பற்றிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ஒரு காட்சியாக இவர்களிடத்திலே காட்டுகின்றான். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வேற எந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டப்பட்டார்கள், அவர்களினுடைய சிறப்பு என்ன என்பதை வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ஆக மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து அதை நம் வாழ்வில் கொண்டு வருவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே அது போல அழகான வாய்ப்பு அமைந்தால் ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய செயல்களையும் சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு நிறைவை அடைகின்றது. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் த்ரேசா லசாரோ. தான் இறந்ததாக நினைத்திருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது. நாம் இதுவரை இறக்கவில்லை, நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருந்தோம் என்று. அக ஆழமான நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் எத்தகைய சூழ்நிலையும் நாம் கடந்துவிடலாம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன் நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் PPUM எதிர்கொள்ளும் பல்வேறு முக்கியமான சேவை சார்ந்த சிக்கல்களை களைவதில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களின் புகார்களை அடிப்படையாக கொண்ட கொள்கை சார்ந்த விவகாரங்களில் முதன்மை கவனம் செலுத்தப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். சில பல்நுட்ப கல்லூரிகளில் ஏற்பட்டுள்ள தங்குமிட வசதி பற்றாக்குறை சிக்கல்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் அரசாங்கம் தற்போது உறைவிடங்களை சீரமைப்பது உள்ளிட்ட மேம்பாட்டு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்ததன் காரணமாக இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் எடுத்துரைத்தார். 2024 முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை கட்டுமான துறையிலான நுட்ப தொழிற்கல்வி டிவேட் பயிற்சி திட்டங்களில் மொத்தம் 473 கைதிகள் பங்கேற்றுள்ளனர். சிறை தண்டனையின் இறுதிக்கட்டத்தில் உள்ளவர்களின் வேலைவாய்ப்பு பெறும் திறனை அதிகரிப்பதோடு அவர்களின் மறுவாழ்வு வாய்ப்புகளை வலுப்படுத்துவதற்காக உள்துறை அமைச்சர் இந்த வியூக நடவடிக்கையை மேற்கொள்வதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் ஷம்சுல் அனுவார் நசாரா தெரிவித்தார். நியூசிலாந்தும் பாப்புவா நியூகினியும் 3 ஆண்டு தற்காப்பு ஒத்துழைப்பு உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் தற்காப்பு உரையாடல்கள், இராணுவ பயிற்சிகள், கூட்டு பயிற்சிகள், இரு நாடுகளின் இராணுவ பணியாளர் பரிமாற்றங்கள் ஆகியவை விரிவுபடுத்தப்படும். பசிபிக் வட்டாரத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்ளவும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் நியூசிலாந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் நிகர லாபம் சரிவடைந்துள்ளதாக பிரிட்டிஷ் விமான நிறுவனம் EasyJet அறிவித்துள்ளது. மேற்காசிய போரின் விளைவால் விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததை தொடர்ந்து அந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாக குறைந்த விலை விமான நிறுவனமானது கூறியது. விளையாட்டு பிரீமியர் லீக் கார்பந்து. ராஜர்ஸை ஆஸ்டன் விலாவிலிருந்து 117 மில்லியன் பவுண்டில் செல்சி ஒப்பந்தம் செய்துள்ளது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டிலிருந்து ஆண்டர்சன் மான்செஸ்டர் சிட்டிக்கு 116 மில்லியன் பவுண்டில் ஒப்பந்தம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ராஜர்ஸின் மாற்றமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பு வணக்கம் நேயர்களே, தீரா இசையில் இணைகின்றோம். வியாழக்கிழமை இன்று மாலை மனதை வருடும் மென்மையான மெட்டுகளும் நினைவுகளை நெஞ்சு மீண்டும் மலர செய்யும் இனிய இசைகளும் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. இசை என்பது கேட்பதற்காக மட்டும் இல்லைங்க, உணர்வதற்காக, நினைவு கூறுவதற்காக. நல்ல பாடல்கள், நல்ல நினைவுகளை உங்கள் இதயத்துக்கு தரணும். அதோடு இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் ரீசலாசரம்.

0: புதுசு என்றன் காலில் உள்ளது புதுசு என்றால்
1: வணக்கம் செல்லவா. ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு கேட்டு இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
2: மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேரிகளை கோலலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
5: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

சொற்களில் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை மனதோடு பகிர்வதற்காகத்தான் இந்த பாடல் இசை இவை எல்லாமே உங்களுக்காகவே இடம்பெற்றிருக்கின்றன. தீர இசையில் இன்று நீங்கள் அழைத்து பாடலாம். ஆமா, உங்களுக்காக ஒரு பாடலில் இடம்பெற்ற வரிகள் பகுதி நாங்க வைத்திருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்றது இதுதான், கடினமாக இருக்கு, சுலபமா கொடுங்க, தெரிந்த பாடலா கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரிந்த உங்க மனசுக்கு மிகவும் நெருக்கமான பிடித்த பாடல்களை தான் எடுத்து வைத்திருக்கோம். அதனால அழைக்கலாம், பாடலாம். சுழைய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து பாடுங்க. காத்திருக்கின்றோம் தொடர்ந்து திரா இசையில். இளமை இதோ இதோ திரைக்காக இடம்பெற்ற பாடல்

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
2: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
1: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
2: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம், சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
1: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.

0: பேசுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: சொன்ன உடனே அழைத்தாச்சு. என்ன கதை?
1: பாட்டு பாட சொன்னீங்கல்ல.
0: பாட்டு பாடுறதுன்னா பிடிக்குமா?
1: பிடிக்கும். நானும் பாத்ரூம் பாடகேதான்.
0: அதுல ஒரு ஒரு பட்டம் வேற உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, இன்றைக்கு தீரா இசைல நீங்க பாடலாம் சரியா?
1: ஓகேமா.
0: உங்களுக்கான பாடல் இதுதான். பாடல் எந்த இடத்துல நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும் சரியா?

0: இசையில் நீங்க அழைத்து பாடல் எங்கு நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடலாம் என்று சொல்லியிருந்தோம்.
1: என் பேர் சரஸ்வதி வேலு, மண்டகாப்புல இருந்து பேசுறோமா.
0: சரஸ்வதி,

0: வாசம் தோறும் என்று அவ்வளவுதான் தெரியும்.
1: சரியா பாடுனீங்களா?
0: தெரியலமா.
1: தெரியலையா? இருந்தாலும் உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. முயற்சி செய்யணும், அவ்வளவுதான் முக்கியம் இல்லையா?
0: ஆமாமா.
1: அவங்களுடைய அந்த ஆர்வத்தை பாருங்களேன், அழைத்தாங்க, முயற்சி செய்தாங்க, தெரியுமா அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, தெரிந்து கொள்ளலாம், தவறு எதுவும் கிடையாது. உண்மையில என்ன இருக்கும்?

இப்படிதான் அது பாடி இருக்கணும். முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க பாடலாம் இன்னொரு பாடல். இந்த பாடல் கட்டாயம் உங்களால பாட முடியுங்க. சவாலை ஏற்று பாட நீங்க தயார் என்றால் இன்னும் எதற்காக காத்திருக்கீங்க? அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: மாற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: இன்றைய வணக்கம்
2: சொல்லுங்க
1: கடைசி குளம் எங்க இருக்கு சொல்லவே இல்ல.
3: நாங்க வந்து கம்பெனிக்கு வந்து இடம் தேடி இருக்கோம். இந்த மாதிரி நாங்க இடம் எல்லாம் போய் பாத்துட்டோம், எல்லாமே பக்காவா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள நல்ல வர கடவுள் வந்து காட்டிட்டாரு. அந்த இடம் வந்து ஆல்ரெடி அந்த அந்த ஆன வந்து பேங்க்ரப்ட். இடத்தை அவராலையும் ரெண்ட் விட முடியாது. அப்ப இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அந்த இடத்தை எடுத்து அவங்க சொந்தமான அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்த வந்து ரெண்ட் விடுறாங்க. நாலு பின்ன வந்து உங்களுக்கு பேங்க் ஏதோ வந்து தேடி வந்தாங்கன்னா உங்களை அங்கிருந்து வெளுத்திடுவாங்க. போகும்போதே ஒரு 2 இயர்ஸ் அக்ரிமெண்டோட போவோம். ஓகே, 2 வருஷத்துக்கு நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி நாங்க 2 வாட்டி எங்களுக்கு நாங்க கோத்ரூ பண்ணி
1: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: என்ன கேக்குறாங்க?
6: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
7: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
6: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வரும்.
6: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: அம்மு நீங்க பாட தயாரா?
1: தயார் தயார்.
0: ஏன் அவ்வளவு ஒரு சிரிப்பு?
1: இல்ல இல்ல, என்ன எஃப்எம்னாலே நான் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆயிருவேன். எனக்கு பிடிச்ச எஃப்எம் அது.
0: அப்படியா? அதுல இன்னொரு டச் இது இன்று இருக்கு தெரியுமா?
1: மீண்டும்
0: பாடல் கேளுங்க.

0: பூவே செம்பூவே உன் வாசம் வரவும் வாசல் என் வாசல் உன் பூவாவனம் வாய் பேசிடும் வெள்ளாங்குழல்.
1: ஏங்கப்பா வார்த்தைக்கு வார்த்தை நினைவில் இருக்கு போல.
2: அதெல்லாம் மனப்படமானது.
1: இன்றைய பாடல் தேர்வு எப்படி பிடிச்சிருக்கா?
2: ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: அதுதான் இப்போதும் எங்க கிட்ட திட்டுவீங்கல்ல கடினமா இருக்குன்னு. இப்ப சுலபமா தானே இருக்கு?
2: சுலபம் சுலபம். அதுவும் இந்த கான்டெஸ்ட்ல வந்து எனக்கு கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: அதே மகிழ்ச்சியோட தொடர்ந்து தீர இசை கேளுங்க சரியா?

0: மடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் செலே மடானி திட்டம் B40 குடும்பத்தின் மழலையர் பயன்பெறுவதற்கான அரசின் முனைப்பு. இதுவரை 162 பாலர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 8.87 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 3612 சிறார் பயன்பெறுவது உறுதி செய்யப்படும்.
0: உங்களுக்காக
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: திற இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று தொடங்கி மீண்டும் ஆஸ்ட்ரோ அலைவரிசை 873 மின்னல் FM நீங்க வீட்டில் இருந்த வண்ணம் கேட்கலாம். நிறைய நேயர்கள் கேட்டிருந்தீங்க எப்போங்க வரும் எப்போங்க வரும். இந்த வியாழன் தொடங்கி நீங்க கேட்கலாம், மறந்துடாதீங்க. வீட்டில் இருந்து ஆஸ்ட்ரோ அலைவரிசை 873 நீங்க இனிமேல் எங்களுடைய குரலை கேட்கலாம்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மௌனத்தின் குரல் உங்களோட பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
2: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
1: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
2: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம், சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
1: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
3: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
4: என்ன கேக்குறாங்க?
3: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
4: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
3: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
4: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
3: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னலம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: வியாழக்கிழமையில்
1: விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: 2027 வரவு செலவு திட்டம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம். அரசாங்க ஊழியர்கள் அரசியல் வேறுபாடு பாராமல் கடமையை ஆற்ற வலியுறுத்தல். வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஈராறு 2027 வரவு செலவு திட்ட வரைவை அரசாங்கம் அடுத்த மாதம் தொடங்கும் என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அக்டோபர் தொடக்கத்தில் அது தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வலுவான பொருளாதார கணிப்புகளை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்காது, மாறாக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் பொருளாதார வளர்ச்சியின் கொள்கையின் வழிகாட்டுதல் அடிப்படையில் அது அமைந்திருக்கும் என நிதி அமைச்சருமான அவர் கூறினார். முன்னதாக 2026 உலக மனிதநேய பொருளாதார கலந்துரையாடலில் பிரதமர் உரையாற்றினார். இதனிடையே நாட்டின் பொருளாதார முன்னேற்றமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் பொது கொள்கைகளும் மாந்தநேயத்தை அடிப்படையாக கொண்டிருத்தல் அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். பொருளாதாரத்தை உந்தச் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முனைப்பு காட்ட வேண்டும் என அவர் கூறினார். நாடு துரித தொழில்நுட்ப உருமாற்றத்தை எதிர்கொண்டாலும் போட்டித்தன்மை, உற்பத்தி திறன், முதலீடுகள் உட்பட நன்னெறிமிக்க பொருளாதார வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் வேண்டும் என அவர் தெரிவித்தார். இலக்கை அடைவதற்கே பொருளாதாரம், பொருளாதாரமே இலக்காகிவிட முடியாது என டத்தோசிரி அன்வார் நினைவூட்டினார். நாட்டில் கடந்த மாதம் வரை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொள்ளளவு 32 விழுக்காட்டை எட்டியதாக துணை பிரதமர் டத்தோசிரி ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். 2030 35 விழுக்காடு இலக்கை அடையும் சரியான தடத்தில் நாடு உள்ளதற்கு இது சான்று பகர்வதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். மேலும் தேசிய ஆற்றல் மாற்ற இலக்கு திட்டம் மூலம் தேசிய உருமாற்ற திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு கண்டுள்ள தொடர் முன்னேற்றத்தை அது உணர்த்துகிறது. 5வது மாபெரும் சூரிய சக்தி திட்ட தொடக்க விழாவில் டத்தோசிரி ஃபடிலா உரையாற்றினார். மலேசிய உயர்கல்வி சூழல் அமைப்பு மீதான நம்பிக்கையை வளர்க்கவும் உருமாற்றத்தின் முக்கிய உந்து சக்தியாக திகழ்வதிலும் மலேசிய தர அங்கீகார நிறுவனம் MQA முனைப்பு காட்ட வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் தரவு உத்தரவாதம் விரிவாக உள்ளதை உயர்கல்வி அமைச்சர் டத்தோசிரி டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் சுட்டிக்காட்டினார். பன்னாட்டு நிலையில் உயர்கல்வியை தொடர்வதற்கு நம்பகத்தன்மையான தளமாக மலேசியாவின் மாண்பை தற்காக்க MQA முக்கிய பங்காற்றுகிறது என அவர் கூறினார். பழைய கல்வி தரநிலைகளை கடந்து இன்று அது எதிர்கால தேவையை நோக்கி நகர்ந்துள்ள நிலையில் பன்னாட்டு நிலை தொடர்பான உயர்கல்வி அமைப்பு அவசியமாகிறது என அமைச்சர் குறிப்பிட்டார். தேர்தல் காலகட்டத்தில் பொது சேவை ஊழியர்கள் எந்தவொர் அரசியல் கட்சிக்கும் சார்பாக இருக்கக்கூடாது என பொது சேவை தலைமை இயக்குனர் தான்ஸ்ரீ வான் அகமது டாலான் அப்துல் அசீஸ் நினைவூட்டினார். அரசாங்க ஊழியர்கள் பொது சேவையின் அடிப்படை கொள்கைகளை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும், அத்துடன் தங்கள் கடமைகளை பாரபட்சமின்றி ஆற்றுவதோடு ஆளும் அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசியல் வேறுபாடுகளை கடந்து தொழில்முறை ரீதியில் மக்களுக்கு சேவை செய்யும் முதற் கடமையை அவர்கள் கொண்டுள்ளனர் என்றார் அவர். கோலாலம்பூரில் 40 இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த 1600 SPM தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்காக இலவச பிரத்யேக வகுப்பு வழங்கப்படுகிறது. த பெட்டர் SPM பிரைட்டர் ஃபியூச்சர் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சி பெற்றோரின் சுமையை குறைக்கவும் மாணவர்களின் SPM தேர்வுக்கான தயார் நிலையை வலுப்படுத்தவும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சரும் கூட்டரசு பிரதேச வாரிய தலைவருமான ஹினாயோ தெரிவித்துள்ளார். மலாய் மொழி, ஆங்கில மொழி, வரலாறு, கணிதம் ஆகிய 4 பாடங்களில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. சபாவில் புதிய முதலீட்டு திட்டத்தின் மொத்த ஆள்பலத்தில் குறைந்தது 80% உள்ளூர் மக்களாக இருத்தல் வேண்டும். சபா ஃபர்ஸ்ட் கொள்கையின் கீழ் மாநில அரசாங்கம் நிர்ணயித்துள்ள இந்த நிபந்தனை இன்று சபா சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. தொழில்துறையில் சபா மக்களுக்கு விரிவான வாய்ப்பும் முன்னுரிமையும் வழங்கப்படுவதை இது உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: சீனா ஆசியான் விரிவான வியூக ஒத்துழைப்பு மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் எட்டப்பட்ட ஆக்ககரமான சாதனைகளை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ எடுத்துரைத்துள்ளார். அண்டை நாடுகளுடன் பகிரப்பட்ட எதிர்கால சமூகத்தை உருவாக்குவதில் பெய்ஜிங் சிறந்த முன்னேற்றம் கண்டுள்ளதுடன் இருதரப்பு சமூகங்களை நிறுவுவது தொடர்பாக 8 ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் புரிந்துணர்வு உடன்பாடுகளையும் எட்டியுள்ளது என்றார் அவர். சீனாவும் ஆசியாவும் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளாக திகழ்கின்றன. இருதரப்பு வர்த்தக மதிப்பு கடந்த ஆண்டு 1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை கடந்ததாக வாங் தெரிவித்தார். இலங்கை அல்னினோவால் கடுமையான வறட்சியையும் வெள்ளத்தையும் எதிர்கொள்ள உள்ளது என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் டமிகா பதபெண்டி தெரிவித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலையை உயர்த்தும் அல்னினோ காற்று மழைப்பொழிவு அமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். செப்டம்பர் இறுதி வரை கடுமையான வறண்ட வானிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை நீர் விநியோகத்தையும் குடிநீர் கையிருப்பையும் நிர்வகித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிலிப்பைன்ஸ் மணிலாவில் நடைபெற்ற தென்கிழக்காசிய தலைவர்கள் மாநாட்டினூடே அமெரிக்கா ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர்கள் யுக்ரைன் போர் குறித்து விவாதித்தனர். 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுகளை மீண்டும் தொடங்குவது குறித்து அதிபர் வொலோடிமிர் ஜெலென்ஸ்கி அமெரிக்க தூதர்களுடன் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோவும் அவரது ரஷ்ய சக செர்கி லவ்ரோவும் சந்திப்பில் வாஷிங்டன் மோஸ்கோ இடையிலான உறவும் விவாதிக்கப்பட்டது. அமெரிக்கா ஈரான் மோதலால் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல்என்ஜி விநியோகத்திற்கான காப்பீட்டு செலவுகள் அதிகரித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து எல்என்ஜி எரிவாயுவை குறைந்த விலையிலும் அதன் கூடுதல் விநியோக உத்தரவாதங்களையும் ஐக்கிய அரபு சுற்றரசிடம் கோர ஆசியா ஐரோப்பாவின் கொள்முதல்காரர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த போர் உலகளாவிய எரிசக்தி துறையில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு வளைகுடா நாட்டு உற்பத்தியாளர்களின் நிலையையும் தகர்த்து வருகிறது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் பெரும்பாலான எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை போர் முடக்கியுள்ளதால் தங்கள் சொந்த நிபந்தனைகளை விதிக்கும் உற்பத்தியாளர்களின் திறன் பலவீனமடைந்துள்ளது. விளையாட்டு சீனா பொது பூப்பந்து போட்டி. தேசிய ஆடவர் இரட்டையர் கா ஜி ஃபே நோர் இசோடின் முகமா ரும்சானி டென்மார்க்கின் டேனியல் லன்கார்ட் மார்ஸ் வெஸ்தகார்டிடம் வெற்றியை நழுவவிட்டனர். அவர்கள் 19-21, 21-12, 19-21 என்ற புள்ளி கணக்கில் தோல்வி கண்டனர். இதனிடையே சிறந்த 16 சுற்று பிரிவில் நாட்டின் ஆடவர் இணையினர் தான்வி கியோங், நோர் முகமது அசரின் அயூப் தென்கொரியாவின் சியோ சுங் ஜே கிம் வாங் ஹாவுடன் போட்டியில் களமிறங்கியுள்ளனர். இன்று நடைபெறும் மற்றொரு சுற்றில் தேசிய மகளிர் இரட்டையர் பலிதான் எம் தினா யுக்ரைனின் பாலினா புரோஹோவா யுவெலினா கென்ட்ரேமியுடன் பொருதுவர். நிறைவாக 2026 ஆசிய கிண்ண கார்பந்து. இப்போட்டிக்கான தயார் நிலையாக ஹரிமா மலாயா பயிற்சி முகாமிற்கு மத்திய திடல் ஆட்டக்காரர் வான் குசைன் வான் அகமத் கமல் களமிறங்க அழைக்கப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 7 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு வான் குசைன் தேசிய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தனது கனவு ஈடேறியுள்ளதாக அவர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம். அரசாங்க ஊழியர்கள் அரசியல் வேறுபாடு பாராமல் கடமையை ஆற்ற வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: காற்று புதிதானது, புது வாழ்வு சரிராடுது.
1: காதல் ஒரு பாடல்க முடிந்தாலும் மனதில் ஒலித்துக்கிட்டே இருக்கும். இசை ஒரு காதல் தான், கேட்டாலும் இதயத்தில் தங்கும் அது போன்ற ஒரு இசை தான் இந்த தீரா இசையில உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: ப்ளீஸ் லவ் மீ மை லவ்.
1: வழக்குரைஞர் எம் பார்த்திபன்.
2: வணக்கம். சரி, இந்த ஹிட் அண்ட் ரன் அதை செய்யறவங்களுக்கு வந்து இப்ப போய் போய் மோதுறாங்களே ஒரு ஆள, சில கேள்விகள் வருது. அவங்களுக்கு என்ன தண்டனைகள் கிடைக்கும், என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆக்ட்னு இருக்குது.

ஹோட்டல் ரன்ன போயிட்டு பண்ணக்கூடியவங்க வந்து குறைந்தது நீங்க பாத்தீங்கன்னா 7 வருடத்திலிருந்து 10 வருடத்துக்கு மேல வந்து தண்டனைகள் ஜெயில் தண்டனை வழங்கப்படும். அதே நேரத்துல வந்து அதுக்கு தகுந்த அபராதங்கள் அவங்க வந்து செலுத்தக்கூடிய மாதிரி சூழல் ஏற்படும். இதை எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹிட் அண்ட் ரன், அந்த காரை கொண்டு போய் மோதுனர் வந்து எந்த நிலையில இருந்தாரு, அலட்சியமா இருந்தாரா? சரி, அலட்சியமா இருந்தாரு அப்படின்னா ஒரு போய் ஒருத்தர் மோதிட்டாரு, மோதினதுக்கு அப்புறம் அந்த அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அலட்சியமா இருக்கிறாங்க. அப்ப செஷன் 41 ஓகே, இந்த செஷன் கீழே வந்து அவங்கள வந்து சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அவர் மதுபானம் அருந்திட்டு போய் இடிச்சாரா, மோதினாரா? அப்ப மதுபானத்தை அருந்திட்டு போய் மோதி இருக்காரு, மோதப்பட்டவர் வந்து இறந்துட்டாங்கன்னா அது ஒரு தனியான ஒரு செக்ஷன் போடுவாங்க. 41, 44 இந்த மாதிரியான செக்ஷன்லாம், 43 சிலர் வந்து வெறும் மதுபானத்தை அருந்திட்டு போயிருப்பாங்க ஆனா ஹிட் அண்ட் அது இடித்து மோதி இருக்க மாட்டாங்க. அப்ப செஷன் 45 டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் இருக்குல்ல. அப்ப ஒவ்வொரு செஷனுக்கு வாரிய ஒவ்வொரு இது வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவங்க வந்து மோதிட்டு போனவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான செஷன் தான் அவங்களுக்கு வந்து தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா, கண்டிப்பா இல்லை. அவங்க மோதும் போது எந்த நிலையில மதுபானம் அருந்திருந்தாங்களா, இல்ல அவங்க கை தொலைபேசி பயன்படுத்தி இருந்தாங்களா, இல்ல அலட்சியமா காரை செலுத்தி இருக்கிறாங்களா, அல்லது என்ன மாதிரியான குற்ற செயலை கார் ஓட்டும் பொழுதோ அல்லது மோட்டார் சைக்கிள் ஓட்டும் பொழுதோ பண்ணியிருக்கிறாங்களோ அதற்கு ஏதுவாக உள்ள செஷன் இருக்கிறது. அந்த செஷன் மூலியமா தான் இவங்க அத்தனை பேத்துக்கும் தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா அந்த தண்டனை வந்து ஏன் ஒரே மாதிரி இல்ல அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சூழல்ல அந்த காரை செலுத்தி இருப்பாங்க இல்ல அந்த வாகனத்தை செலுத்தி. சரிங்களா, நன்றி.

0: உங்களுக்கு நினைவில் இருக்கின்றதா, இன்று நடிகை சூர்யா அவருடைய பிறந்த நாள். அதனை முன்னிறுத்தி ரயசையில் அவர் நடித்த திரைப்படங்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். சரி, இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லும் போது எங்கே தொடங்குகின்றோம் என்பது மிக முக்கியங்க. வீட்டிலிருந்து சிறியதாய் தொடங்கி அதற்கு பிறகு அதை ஒரு கடையாக உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய மனசும் தன்னம்பிக்கையும் எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுத்திருக்கு கேட்கலாங்க. எஸ்கே சரவண ஸ்டோ குவாந்தானில் சரவணகுமார் அழகப்பன் ஒரு வீட்டிலிருந்து கடைக்கு சென்றிருக்கின்றார் அந்த வியாபார பயணத்தை.
1: வணக்கம், என்னோட பேரு சரவணகுமார். நான் வந்து குவாந்தான் பகாங்கல இருந்து நான் பேசுறேன். நாம வந்து மளிகை கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடை பேர் வந்து எஸ்கே சரவண ஸ்டோர். கடை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் மேல ஆகுது. சோ இப்பதான் வந்து நம்ம வந்து படிப்படியா முன்னேறிய வந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்பதான் ரீசெண்டா வந்து நம்ம கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து 4 வருஷம் முன்னுக்கு நான் அந்த தொழில வீட்டுல ஆரம்பிச்சேன். வீட்டுல வந்து தேங்காய் முட்டை வெங்காயம் கிழங்கு இப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த தொழில். அப்புறம் போக போக போக கடைகளுக்கு வந்து பொருட்களை கொண்டு போய் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஜாமான் நிறைய சேரும் போது வீட்டுல இடம் பற்றாக்குறை அப்படிங்கறதுனால நம்ம வந்து கடையில வியாபாரம் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். வாடிக்கையாளருடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே ஒரு பெரும் ஆதரவா இருக்கு. அவங்களுடைய ஆதரவுனாலதான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய திட்டங்கள் இருக்கு, ஒன்னொன்னு நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்தியர் மளிகை கடையில என்னென்ன பொருட்கள் இருக்குமோ, அரிசி வகைகள், பருப்பு வகைகள், பூஜை பொருட்கள், அனைத்து விதமான பொருட்களும் நம்ம கிட்ட வந்து நியாயமான வகையில நம்ம இங்க வழங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம மற்ற இனத்தவர்கள் சீனர்கள் மலாய்க்காரர்கள் இவர்களும் நமக்கு வந்து பெரும் ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. வாடிக்கையாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம கடைக்கு நீங்க வர்றதாக இருந்துச்சுன்னு சொன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 01295439. கடை வந்து நம்ம ஜலன் ஹஜி ஜுனித் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. குவாந்தான் டவுன்லயே தான் நம்ம கடையும் அமைஞ்சிருக்கு. நான் வந்து எப்போதும் வியாபாரத்துறையில தரத்துக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளருடைய திருப்தியும் நான் ரொம்பவே நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் என்னுடைய சேவையை வந்து நான் கரெக்டான முறையில் வழிவகுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல வாடிக்கையாளருக்கும் மிக்க மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம எனக்கு வாய்ப்பு கொடுத்த மின்னலம் வானிலுக்கும் மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: திராயசையில் தொடர்கின்றது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குகின்றனர் MyNabs eTuition நிறுவனம். நிறுவனத்தின் இயக்குநர்கள் காவ்யா மற்றும் தினேஷ் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். இருவாரும் இந்த ஜோடியை காணவில்லை, எங்கு சென்றிருந்தீர்கள்?
2: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்க இந்த ஜோடியை காணும் காணும் காணும்னு. நல்லா இருக்கீங்களா இருவரும்?
2: சூப்பரா இருக்கும் திரேசா.
1: சரி, கவ்யா வந்து வரும் போதே கொஞ்சம் சுகத்தை வந்து எங்கேயோ கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு?
3: இல்ல இல்ல, ஓகே தான் இருக்கேன். ஹெல்த் வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் ஸ்பிரிட் வந்து இன்னும் வந்து.
1: ஆமா, அதாவது நீங்க பேசினா மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு உடல் சுகம் கொஞ்சம் குறைவேன்னு, ஆனா முகத்தை பார்க்க அப்படியே பளிச்சுன்னு இருக்கீங்க. அதனால ஒவ்வொரு வாரமும் ஏதாவது நற்செய்தி வைத்திருப்பீங்க இல்லையா? இரண்டு வார இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கீங்க, கைவசம் என்ன கதை இருக்கு?
3: அதாவது திரேசா, இப்ப நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குற ஒரு விஷயம்னா, சரி நீங்க ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஃபார்ம் ஃபைவ் வரைக்கும் வச்சிருக்கீங்க, நீங்க குடுக்கற ஷேரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாமுக்காக வருது. இப்ப இந்த சென்டர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், சென்டர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாவா? நான் உன்ட்ட ஒரு ஷேரிங் சொல்றேன். இந்த சென்டர் ஒன் ஸ்டூடெண்ட் 7 வயசு பிள்ளை, ஓகேயா, சொந்தமா லேப்டாப்ப திறந்து குவீசர், நம்ம கிட்ட குவீசர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல போயிட்டு உக்காந்து குவீசர் செஞ்சு செஞ்சு செஞ்சு அவங்க ரேங்கிங் பாத்துக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்துட்டேனா, அம்மா நான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்துட்டேனா, ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்துட்டேனா, எனக்கு இந்த மாசம் கிஃப்ட் கிடைச்சிடுறோமா அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து உட்காந்து படிக்கிறாங்களாம். லைஃப் கிளாஸ் மிஸ் பண்ணவே மாட்டாங்களாம், உட்காந்து படிப்பாங்க.
1: பாருங்க, அந்த ஆர்வத்தை விதைக்குது இல்லையா, அதுதான் முக்கியம். அதாவது குழந்தைகள் எப்போதுமே வந்து முதல் இடத்துல வரணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அந்த ஆர்வத்தை வந்து 7 வயதுல MyNabs eTuition நிறுவனம் வந்து அவங்களுடைய அந்த செயற்கை நுண்ணறிவு, குருவையா இருக்கட்டும், லைஃப் கிளாஸ் எல்லாமே சேர்ந்து கொடுக்குது அப்படின்னா அதுதான் அதோட வெற்றியும் கூட. ஒருவேளை இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க உங்க குழந்தைகளை MyNabs eTuition பதிவு செய்யணும்னு நினைத்தா 01709712991 என்ற எண்களில் நீங்க தாராளமாக அவங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி தினேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் திரிசா.
1: வெளியூர் பயணம் சுகமா இருந்ததா?
2: ரொம்ப சுகமா இருந்துச்சு. சரவாக்ல ஒரு ரோட் டூர் போயிருந்தோம், சரவாக் முழுவதும் வந்து நம்ம MyNabs eTuition கொண்டு போனோம்.
1: பாருங்க, ஒவ்வொரு வாரமும் வரும்போது பல முன்னேற்றங்களை பார்க்க முடியுது MyNabs eTuition உடைய. அதுவும் நடந்து முடிந்த ரிச் அண்ட் ஃபேமஸ் காலா டின்னர், அந்த டின்னர் அப்படின்னு சொல்லும் போது அது ஒட்டு மொத்தமாக இந்த MyNabs eTuitionல இருக்கிற அந்த குடும்பத்துக்கான அங்கீகாரம் அல்லவா? அது எப்படி நடந்தது சொல்லுங்க.
2: கண்டிப்பா திரேசா, அதாவது 11ஆம் தேதி ஜூலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள், ஏன்னா ரிச் அண்ட் ஃபேமஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிபிரேஷன், ஓகே, அது வந்து ரெக்கக்னிஷன் அண்ட் அவார்ட்ஸ் நைட். அது MyNabs-ல வந்து நம்மள்ட்ட நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம அங்கீகரிச்ச அந்த நாள் அது. ஒரு ஏறக்குற ஒரு 25 பேர் வந்து அவார்டு வாங்கினாங்க திரேசா. அதுல வந்து ஒரே ஒரு ஆண்மகன், மத்தவங்க எல்லாருமே பெண்மணி.
1: ஓ அப்படியா, இத கவனிக்காம விட்டுட்டோமே நாங்க.
2: ஓகே, அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, முன்ன பின்ன வியாபார அனுபவமே இல்லாதவங்க, ஓகேங்களா, முதல் தடவை அதாவது MyNabs-ல வந்து ஒரு பிசினஸ் எடுத்து செஞ்சு இன்னைக்கு வந்து வாழ்க்கையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மாத வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஸ்டேஜ்ல போய் இந்த அவார்ட் வாங்கும் போது அவங்க கொடுக்கற அந்த ஷேரிங்லயே வந்து அவ்வளோ எப்படி சொல்லுவாங்க, நம்மளுக்கே கண் கலங்கிரும். ஓகே, அதுல ஒரு லேடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் பள்ளியில கூட நான் இது வரைக்கும் எந்த பரிசும் நான் வாங்கினதே கிடையாது, நான் வாழ்க்கையில ஸ்டேஜ்ல ஏறி நான் வாங்குற மொத பரிசு இது அப்படின்னு அவங்க சொல்லும் போது கண் கலங்கிக்கிட்டே தான் பேசுறாங்க அவங்க. அந்த மாதிரி ரொம்ப பெருமையா இருந்துச்சு, இவ்வளவு சாதனையாளர்களை நம்மளால உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நிறைய பேரை ஸ்டேஜுக்கு ஏத்தணும் திரேசா.
1: நிச்சயமாக, அதாவது கல்வி திட்டத்தோடு சேர்ந்து சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அதே தருணங்கள்ல வியாபாரத்தில் நல்ல வர்த்தகர்களையும் MyNabs eTuition வந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த இரு வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள நினைத்தால் தாராளமாக 01709712991 என்ற எண்களில் தாராளமாக நீங்க இப்போவே அழைக்கலாங்க. ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்று நடிகர் சூர்யா அவருடைய பிறந்த நாள் அப்படின்னால கவியாவுக்காக அவர் நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரியா? ஆமா, அவங்களை மகிழ்ச்சி படுத்தலாம்.
2: ஓகே.

0: தினேஷ் சொல்லுங்க, யார் இந்த தேவதை? விளம்பர இடைவெளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி கவ்யா, இந்த தேர்வு அப்படின்னு சொல்லும் போது தேர்வு காய்ச்சல் வந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. ஏன்னா இப்ப மைன் ஆப்ஸ் இ டியூஷன் இருக்கிறதுனால தேர்வா வாங்க எங்களை பரிசோதனை செய்யுங்கிற மாதிரி மாணவர்கள் தைரியம் ஆயிட்டாங்களே, அதை பற்றி சொல்லுங்க.
1: பாத்துக்கலாம் அப்படின்ற
0: மாதிரி. அப்படிதான்,
2: அதாவது பாத்தீங்கன்னா இப்பதான் 2026 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு.
0: ஆமா,
2: ஆதி வருஷம் முடிஞ்சு போச்சு.
0: இல்ல
2: ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சுட்டு இப்ப ரெண்டு மாசம் தான் இருக்கு நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கு. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் 4 மெட்ரிக்ஸ் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
0: ஆமா,
2: சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தகாப்புங்க வாசான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். சோ என்னென்ன சப்ஜெக்ட் வருது பாத்தீங்கன்னா பிஎம்பிஐ Math, Science and Chinese and also Tamil. இது ரெண்டுல ஒன்று அங்க யார் யார் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக 2 மாதம் தான் இருக்கு. ஸோ இந்த 2 மாதம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. இப்போ நம்ம இ டியூஷனில் இதுக்காக என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இப்போ லைவ் கிளாஸஸ் இருக்குல்ல, நம்ம குரு குரு பார்க்க இருக்காங்களா, அவங்க வந்து ரிவிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எக்ஸாம் இதுக்கப்புறம் வந்து எல்லா கிளாஸஸுமே வந்து எக்ஸாம் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க வாழ்த்துக்கள். பயப்படாதீங்க, கான்ஃபிடண்டா எழுதுங்க. அப்படியே ட்ரையல் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கும் பயப்படாதீங்க. ஓகே, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் வச்சுருக்கோம். எஸ்பிஎம்க்கு பாத்துக்கலாம். கண்டிப்பா.
0: ஆக இது வரைக்கும் மாணவர்களுக்கு ஏதேனும் பயம் அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயமா அப்பா அம்மா தைரியமாக வந்து மைண்ட் ஆப்ஸ் இடியூஷனோட இந்த கல்வி திட்டத்துல அவங்களை பதிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு வழி நடத்துறதுக்காக நீங்க எல்லாம் இருக்கீங்க, கல்வி திட்டமும் இருக்கு. ஆக மீண்டும் ஒருமுறை சுழியம் 9 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டலை அவங்க கொடுப்பாங்க. தினேஷ், நீங்க எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களா?
1: கண்டிப்பா தெரியுதா.
0: இந்தியால கூட இப்ப மலேசியாவில இருந்து சரவா சொன்னீங்க, சரவால இருந்து இந்தியாவுக்கு நம்ம போயிட்டோம் இல்லையா?
1: ஆமா நிச்சயமா. அதாவது இந்தியாவோட இடியூஷன் சிலபஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இது வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் சொல்லுவாங்க. பல நாடுகள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 நாடுகள்ல இந்த சிலபஸ் பயன்படுத்தலாம். என் இடியூஷன் இப்ப குளோபல் போயிருச்சு. ஓகே, அதுல ஒரு சின்ன குட்டி விஷயம் நான் என்ன ஷேரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ரீசெண்டா இப்ப சரவா ட்ரிப் போயிருந்தேன், அதுல நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நாங்க போயிருந்தோம். அங்க போயிட்டு நம்மள அழைச்சிருந்தாங்க மாணவர்களுக்கு இடியூஷன் அறிமுகப்படுத்துறதுக்கு. அதுல ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா, ஒரு அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஃபார்ம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, அந்த கடைசி கிளாஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பர்டிகுலர்லி அவங்கள சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இடியூஷன் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்டா நம்ம பண்ணணும், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெமோ ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அங்க அந்த செஷன்ல வந்துட்டு நம்மளுடைய இடியூஷனை பார்த்ததுக்கு அப்புறம், குறிப்பா அந்த குவிசர்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபன் மோட்ல எப்படி அவங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. அதை பார்த்து ஆசிரியர்கள் வந்துட்டு ரொம்ப புரிச்சு போயிட்டாங்க. ஓகே, வாவ், இப்படி இந்த மாதிரி இவ்வளவு மெத்தட் இருக்கு. அதாவது கேம் பேஸ் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மாணவர்களுக்கு எப்படி அந்த உற்சாகத்தை கொண்டு வருது அவங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு. சோ அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதை ஸ்கூல்ல கண்டிப்பா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதாவது பள்ளிகள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் நீங்க நம்மள தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த டெமோவை உங்களோட பள்ளிகள்ல பண்ணி கொடுப்போம்.
0: சுழியம் 9 7 2 9 1 9 என்ற எண்களில் நீங்க தாராளமாக வாட்ஸ்அப் செய்யலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி திரேசா. நன்றி மக்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். புறநகர் வளர்ப்பு திட்ட செயலாக்கம் மறுபரிசீலிக்கப்படவுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் ஹமீதி தெரிவித்துள்ளார். புறநகர் சமூகத்தினரின் பொருளாதார உந்து சக்தியாக உருமாற்றப்படுவதன் மூலம் அத்திட்டத்தின் ஆக்கப்பூர்வத்தன்மை அதிகரிக்கப்படும் என அவர் கூறினார். மேலும் அவர்களின் குடும்ப வருமானத்தை மாதத்திற்கு 1,300 ரிங்கிட்டாக உயர்த்த முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR அகதிகளின் பதிவுகள் அனைத்தையும் தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு துணை அமைச்சர் டத்து லுக்கனிஸ்மன் அவங் சவுனி தெரிவித்துள்ளார். அகதிகள் பதிவு ஆவண திட்டத்தின் மூலம் அந்த மேலாண்மையை மீண்டும் சீர்படுத்த இது வழிவகுக்கும். அத்துடன் அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் நாட்டில் அகதிகளின் பதிவும் மேலாண்மையும் நேர்த்தியாக மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த அமைச்சரவை இந்த முடிவை எடுத்துள்ளதென அவர் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் கல்வி வழங்கலின் பகிர்வை சீரமைப்பதிலும் அது தொடர்பான உருமாற்றங்களை முழுமையாக முன்னெடுப்பதிலும் முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பீஜிங்கில் நடைபெற்ற அடிப்படை கல்வி குறித்த தேசிய கூட்டத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைத்தார். சிறந்த இளம் தலைமுறையினரை உருவாக்குவதற்கு கல்விசார் கொள்கைகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஜப்பான் டோக்கியோவில் ஒரே நாளில் 450க்கும் மேற்பட்டோர் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மிக உயர் எண்ணிக்கையாக இது உள்ளதென அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஒரு வாரத்தில் வெப்பத்தால் 14 பேர் பலியானதாக தரவுகள் காட்டுகின்றன. சீன பொது பூப்பந்து போட்டி 2வது சுற்றில் தேசிய ஆடவர் இணையினர் மன் வெய்சோங் டி கைவுன் ஜப்பானின் கக்கிரு குமாகாய் ஹிரோக்கி நிஷியிடம் வெற்றியை நடுவவிட்டனர். அவர்கள் 16-21 17-21 என்ற புள்ளி கணக்கில் தோல்வி கண்டனர். இவ்வேளை தேசிய கலப்பு இணையினர் சென் தங்ஜி கிளரிசா சன் உபசரணை நாட்டின் ஜியாங் ஜென்பாங் வெய் யா சின்னிடம் 21-11 14-21 19-21 என்ற செட்களில் வீழ்ந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக கடந்த வாரம் வரை அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சி ஒழித்து இடம்பெற்று வந்தது. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. நிறைய பேர் அழைத்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் சொல்லியிருந்த, குறிப்பாக இந்த தீரா இசை அன்சாங் ஹீரோ உங்க பயண நேரத்தின் போது உங்ககிட்ட இருக்கும் அந்த ஹீரோவை உருவாக்குறதுக்கு உதவி செய்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுதாங்க எங்களுக்கும் வேணும். ஒரு விஷயம் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நேர்களே உங்களுக்கான ஒரு பொக்கிஷம் அப்படிதான் சொல்ல முடியும். சரி, அந்த பொக்கிஷத்தை ஏன் இப்போ இடம்பெறல நீங்க கேக்குறீங்களா? இல்ல, நாங்க கொஞ்சம் இடைவேளை கொடுத்திருக்கோம். மீண்டும் வரும் புதிய தோற்றத்தோடு, புது மாற்றத்தோடு. அன்சாங் ஹீரோ 2.0 நீங்க காத்திருக்க வேண்டியதா? அப்போ அது வரைக்கும் நாங்க என்ன செய்யறது? வியாழக்கிழமைகள் நீங்க கேட்கலாம். வியாழக்கிழமைகள்ல இனி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒரு கருப்பொருளை உங்களுக்காக நாங்க எடுத்துக்கொள்ள போகின்றோம். அதன் அடிப்படையில அந்த பாடல்கள், சுவாரஸ்யமான கதைகள் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்காக நாங்க கொண்டு வர போறோம் வியாழக்கிழமைகள்ல. முதல்ல பாடலை கேளுங்க. அப்போ இந்த வாரம் எதை நாங்க எடுக்க போறோம்னு தெரிஞ்சுக்க ஆவலா? இணைந்திருங்கள்.

0: ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு குரல் உண்டு. ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு இசை உண்டு. அந்த இசை இன்று உங்கள் இதயத்தை தேடி வருகிறது. இயற்கையில் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலுக்கும் ஒரு காதல் உண்டு. அந்த பாடலுக்கும் ஒரு காதல் கதையும் உண்டு. பறவைகள் பாடுவது இசை, இணைந்து வாழ்வது காதல். இயற்கை எழுதிய இந்த காதல் கதைகளுக்கு பின்னணி இசையாக ஒலிக்கிறது நம் நினைவுகள். நம் நினைவுகள் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மரங்கள் பொறுமையை கற்றுத்தருகின்றன. நதிகள் தொடர்ந்து ஓட கற்றுத்தருகின்றன. ஆனால் காதலை கற்றுத்தருவது பறவைகள். அவற்றின் வாழ்க்கையை உற்று பார்த்தால் ஒவ்வொரு சிறுகடிப்பிலும் ஒரு கதை இருக்குங்க. ஒவ்வொரு குரலிலும் ஒரு காதல் இருக்குங்க. அந்த காதலுக்கு பின்னணி இசையாக இயற்கையே இசை அமைத்திருக்கின்றது. தூக்குநாங்குருவி. ஒரு தூக்குநாங்குருவி காதலிச்சா அது வெறும் துணையை மட்டும் தேடுறது இல்லைங்க, ஒரு வாழ்நாள் கனவையும் கட்டத் தொடங்குகிறது. ஆண் தூக்குநாங்குருவி தன் அன்புக்காக நூற்று கணக்கான புல் தழைகளையும் நார்களையும் சேகரித்து காற்றில் கூட அசையாத உறுதியான ஒரு கூட்டை கட்டுது. அந்த கூடு ஒரு வீடு மட்டும் கிடையாது, உனக்காக நான் கட்டிய வாழ்க்கை என்ற காதல் கடிதம் தான். ஒரு விஷயம் பாருங்க, கட்டின அந்த கூட்டை பின் தூக்குநாங்குருவி வந்து பாக்குமா, அது பாதுகாப்பானதா, உறுதியானதா, அன்போடு கட்டப்பட்டதா? அந்த பெண் தூக்குநாங்குருவிக்கு தோன்றினால் மட்டும்தான் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளுமா? அதிசயமா இருக்குல்ல? ஆமாங்க, ஒருவேளை அந்த பெண் தூக்குநாங்குருவி தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளனா ஆண் பறவை கொஞ்சம் கூட மன தளராம மீண்டும் ஒரு புதிய கூட்ட கட்ட தொடங்குமா? இது நமக்கு சொல்ற பாடம் என்ன சொல்லுங்க? காதல் என்பது வார்த்தைகளால் வெல்லப்படுவதல்ல, அக்கறையால பொறுப்பால முயற்சியால சம்பாதிக்கப்படுறது. தூக்குநாங்குருவியின் காதல் நமக்கு கற்று தருவது உண்மையான காதல் ஒருவரை கவர்வதற்கு அல்ல, அவருடன் உலகத்தை உருவாக்குவதுதான்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: போகும் முதலில் உணர்வது வானம் கருமேகங்களை அது தனது தோகையை மழை கூட ரகசியம் அதற்குள் மறைந்து
1: என்னவா இருக்கும். அதுதாங்க
0: ஆண்மையில் தனது வண்ணம் ஒவ்வொரு ஒளியில அப்படியே என்ன செய்யும். ஏன்னா அது பெண்மை முயல்கிறது. அந்த நான் வன்மையானவன் வச்சு மௌன வாக்குறுதிதான். ஆனா பெண்மையில் உடனே சம்மதித்தலாம் விடாது. அது அமைதி அந்த ஆண்மையில் ஆண்மை உறுதி அழக இது அழகுதான் முழுமையாதுங்க. வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஆனா 1000 நிறங்களில் இருந்தது.

நாடும் மகரு மகரே.

0: முத்து மரத்தாக அமர் என்ற கூட முடியும் சொல் நினைவு கற்றுமே கேட்க
1: மாதிர.

My name Yeah.

过去我的卡过

0: தனலட்சுமி, பாட்டு கடையில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு உன்னை நினைத்து படத்துல இருந்து என்னை தாளாட்டும் பாடல் வேணும். இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டே, அவங்களுக்கு நான் விஷ் பண்ணணும். விஷ் பண்ணலாமா?
0: அம்மாக்கு ஒரு தாளாட்டா நீங்க வந்து இப்ப வந்து வாழ்த்த போறீங்க, சொல்லுங்க.
1: அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. பேரு சரோஜினி செங்கல்ராயன்.
0: இந்த சரோ அந்த சரோ இல்ல, வணக்கம் மின்னல்ல வந்தாங்களா அவங்க தானே? தொலைபேசி எண்களை வந்து பதிவு செய்யற அம்மாவுக்கு இன்று பிறந்த நாள்.
1: ஆமா,
0: சரி. அவங்கள மொத்தமா நாங்க சேர்ந்து பாட்டு கடையில தாளாட்ட போறோம். அவங்க எப்போதும் நல்ல மகிழ்ச்சியா நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கிறது எங்களுடைய வாழ்த்தும் கூட. சரியா?
1: ரொம்ப நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. நீங்கள் FM இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 2:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 2:07.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
3: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
4: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
3: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
4: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
3: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
4: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
5: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. சொல்லுங்க சுகன்யா, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
6: எனக்கு இரவா பகலா குளிரா வெயிலா அந்த பாடல் வேண்டும்.
0: அந்த பாடல் வேணுமா? இப்போ எப்படி இருக்கு இரவு?
6: இரவு இப்ப நோக்கி போயிட்டு இருக்கோம்ல,
0: குளிரா இருக்கா இல்லையா?
6: ஆமா, குளிரா இருக்கு, நிலாவையும் பார்க்க முடியுது.
0: அதற்கிடையில இந்த பாடல் நல்லா இருக்கும் தானே?
6: ஆமா, கண்டிப்பா. எனக்கு சூர்யாவோட ஆரம்பத்துல நேருக்கு நேர் படத்துல இருந்தாருல, அப்போ இல்ல சூர்யா ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் இப்ப பிடிக்கலையா?
6: இப்பயும் பிடிக்கும், ஆனா அப்ப இருக்கிற அந்த எஸ்தெடிக் லுக் இருக்குல்ல,
0: அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி
6: இருப்பாருல.
0: அப்பா அப்பா, அந்த மாதிரி யாராலும் ஓட முடியாதுமா. நன்றி
6: நன்றி அக்கா.

0: பிரபா, உங்களுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு முன்தேவா பாட்டு போடுங்க.
0: ஏன் அதுல அவ்வளவு சோகம்? பிரபா
1: சொல்லுங்க.

0: போன் அடிச்சு சட்டன் லைன் கிடைச்சோனே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல.
1: இன்ப அதிர்ச்சியா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, இன்ப அதிர்ச்சிக்கெல்லாம் சோகமா இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது சொல்லுங்க.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: ஏ பவி, எனக்கு எம்பிஜேபி சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
2: ரொம்ப ஈஸி தான். மை பில் எம்பிஜேபி போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் jo.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி எம்பிஜேபி சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MindApps e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 909 7 2 9 1.
4: வணக்கம் அக்கா.
5: வணக்கம் பூஜா.
4: எனக்கு வந்து உயிரிலே கலந்ததுல இருந்து உயிரே உயிரே அழைத்தது என்ன?
5: ஏன் இந்த பாடல் பிடிக்கும்?
4: எனக்கு சூரிய பாட்டுனாவே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து முதல் வேற பாட்டு கேட்கணும்னு நினைச்சா அது கூட ஒரு நேயர் கேட்டுட்டாங்க.
5: அதனால
4: இந்த பாட்டுக்கு நான் மாறிட்டேன்.
5: சரி பரவாயில்ல, கைவசம் நிறைய பாடல்கள் நீங்க வச்சிருக்கீங்க போல. வழக்கமா பாட்டு கடலதான் பாடல் இருக்கும், பரவாயில்ல. பூஜா கொஞ்சம் வித்தியாசமானவங்கதான். சூர்யாவோட பாடல் கைவசம் நிறைய இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
4: நான் வந்து அவரோட ஃபேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்.
5: அவரோட நடிப்புல உங்களுக்கு என்ன மிகவும் கவர்ந்தது?
4: அவரோட ஸ்டைல்.
5: ரொம்ப அமைதியா?
4: ரொம்ப அமைதியா. அண்ட் தென் அவரோட சிரிப்பு கண்ணெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்.
5: அப்படியா? நம்ம வீட்டு பையன் மாதிரி இருப்பாரு தானே?
4: யார் வீட்டு பையன்?
5: இல்ல, நம்ம வீட்டு பையனும் ஒரு உரிமையில சொன்னோம்.
4: ஒருத்தர் அவரையும் நம்ம வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்குவோம்.
5: பண்ணிக்கலாம், தவறு எதுவும் கிடையாது தானே?
4: தவறு எதுவுமே கிடையாது, ஒரு ரசிகையா.
5: நன்றி பூஜா.
4: நன்றி அக்கா.
5: நன்றி.

0: கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100972119. ரேகா சொல்லுங்க, என்ன பாடம்?
3: மனம்
2: விரும்புதே. உங்கள் மனம் உண்மையிலே எதை விரும்புது?
3: சூர்யா விரும்பிட்டு இருக்கிறப்ப எங்க அம்மா அடிச்சடி நடிச்சு தோச்சு போட்டாங்க.
2: என்ன ரேகா சொல்றீங்க, நடக்கிறது ஏதோ பண்ணிருக்கீங்களா நீங்க?
3: ஸ்கூல் படிக்கிற நேரத்துல நம்மளுக்கு தான் அத்தியாவசியம் ரொம்ப பிடிக்கல.
2: சரி,
3: ஸ்கூல் சட்டையங்க இருக்குங்களா சூர்யா, நீ யோசிச்சிட்ட. எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஃபைட் நடக்கிறப்ப எங்க அக்கா அப்ப எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா அவங்க சட்டையில வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்கூல் சட்டை வெளியே வச்சுன காய போட்டிருந்தாங்க, அதை எடுத்துட்டு வந்து இழிச்சு போட்டுட்டு உரி உருன்னு உரிச்சு எடுத்துட்டு என்ன பே சூர்யா கிட்ட ஸ்கூல் சட்டையை போய் கேளுன்ட்டாங்க.
2: யார் அந்த தெய்வம்?
3: எங்க அம்மா பெருசுல வச்சனா.
2: உண்மையிலேயே அம்மாவுக்கு நான் தலை வணங்குகின்றேன். அவங்க இந்த சட்டையை கிழித்தது கூட பரவாயில்ல, ஆனா அடுத்தது ஒரு வசனம் பேசினாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க அம்மா. நல்லாதான் உங்களை கேட்டிருக்காங்க.
3: அந்த மதம் மறக்கவே மாட்டேன் இன்ன வரைக்கும். அம்மா சொல்லி காட்டுவாங்க.

0: சொல்லுங்க தம்பி, இந்த என்ன பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
1: நீருக்கு நேர்ல இருந்து அவர் வருவாளா?
0: யார் வரணும் சொல்லுங்க?
1: யாரும் வர வேணாம், அவர் வந்தாலே போதும்.
0: எவரு? பாட்டை கேட்டுக்கிட்டே கண்களை மூடுங்க, நினைவுல வருவாரு. சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.
1: உறவுகள், தொடர்கதை, தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
2: ஹலோ, எப்படி இருக்க?
3: நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க.
3: அப்பா இருங்கம்மா.
2: இங்க இருக்கிறேன்.
3: செஞ்ச தப்புலாம் மடிச்சிருங்கம்மா.
2: கவலைப்படாதீங்க.
1: உறவுகள், தொடர்கதை, மின்னல் எஃப்எம், வானொலி அல்ல வாழ்க்கை.
4: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
4: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
4: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.

0: சொல்லுங்க வசந்தா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: ஓகே, ஒன்றா இரண்டா என்ற பாடல் விரும்பி கேக்குறேன். அவரோட மோட்டிவேஷன் பேச்சு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹெல்ப் பண்றது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, நல்லா தன்முனைப்பா பேசுவார் இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: பாட்டுக்கடையின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். தீரா இசையும் நிறைவடைகின்றது. விடை பெறுகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் திரைசாலா சாரு. அடுத்த காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைவு பாடல் சூர்யா ஜோதிகா இணைந்து நடித்த திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இவ்வாண்டு தொடங்கி June 30 வரை இலக்கவியல் முறையில் உருவாக்கப்படும் போலி படங்கள் அல்லது டீப்ஃபேக் தொடர்பான உள்ளடக்கங்களை அகற்றும்படி சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு 13,122 கோரிக்கைகளை முன்வைத்தது. அதனைத் தொடர்ந்து 12,353 உள்ளடக்கங்கள் வெற்றிகரமாக நீக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 16th நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய முன்னணி BN அதன் தேர்தல் கொள்கை அறிக்கையை நாளை இரவு வெளியிடவுள்ளதாக அதன் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ மொமன் ஹசன் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 1st தேர்தல் நடைபெறும் வேளை இம்மாதம் 28th முன்கூட்டியே வாக்களிப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு தொடங்கி July 15 வரை நாடு முழுவதும் 4,598 பேர் தாமதமாக பிறப்பு சான்றிதழுக்கு விண்ணப்பித்ததாக தேசிய பதிவுத்துறை JPN தெரிவித்துள்ளது. சுகாதாரம், கல்வி, பல்வேறு அரசு சேவைகள் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் தனிநபர் ஒருவர் பெறுவதற்கு பிறப்பு சான்றிதழ் அவசியம் தேவை என JPN தலைமை இயக்குனர் டாக்டர் பத்ருல் ஹிஷாம் அலியாஸ் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரில் இவ்வாண்டு 6 பயணிட்டாளர் விலை குறியீடு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.7 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இது 2025 ஆண்டின் 2nd பதிவான 0.9 விழுக்காட்டு உயர்வை காட்டிலும் அதிகமாகும். உணவு, கார் விலை, சுகாதார காப்புறுதி, வீட்டு வசதி, பெட்ரோல் விலை உயர்வு ஆகியவை பணவீக்க அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. சவுதி அரேபியாவுடன் மேற்கொள்ளப்படும் முக்கியமான அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கை அமைதியான பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான அணுசக்தி திட்டமாக மட்டுமே இருக்கும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகில் எந்த நாட்டுடனும் அமைதியான அணுசக்தி பயன்பாடு தொடர்பான உடன்படிக்கை உரிய பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் உள்ளடக்கியிருக்கும் என்றார் அவர். விளையாட்டு கார்பந்து. தேசிய அணியின் புதிய தலைமை பயிற்றுநரை July 28 அறிவிக்க உள்ளதாக பிரான்ஸ் கால்பந்து சம்மேளனம் FFF தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜினடின் ஜிடான் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படலாம் என 6 வெளியிடப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குளிரச்சகி குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்க பேர் என்ன, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி கேள்விலாம் ஒரு மனிதருடைய வாழ்நாளில் சராசரியாக அதிகமாக கேட்கப்படும் கேள்விகள். ஆனால் என் வாழ்நாளில் இந்த மூன்று கேள்விகளை காட்டிலும் வேறு ஒரு கேள்வியும் இடம்பெற்றது. இதற்கு அடுத்து அது என்ன கேள்வினா, ஏன் எஸ்ட்ரோ அலைவரிசை 873 மின்னல் எஃப்எம் கிடைக்க மாட்டேங்குது? டிக்டாக் நேரலையிலும் சரி, அழைப்பிலும் சரி, ஒளிபரப்பிலும் சரி, கூடிய விரைவில்னு ஏறத்தால எனக்கே தெரியலங்க, எண்ணிலடங்க அளவில் நான் பதில் அளிச்சிருப்பேன். கூடிய விரைவில் என்னைக்குன்னு கேட்டீங்க இல்லையா, இன்னைக்கு தான். இன்று முதல் மீண்டும் எஸ்ட்ரோ அலைவரிசை 873 நீங்கள் மின்னல் எஃப்எம்ஐ கேட்டு ரசிக்கலாம். காலையிலே ஒரு நற்செய்தி வந்தது, அந்த நற்செய்தியோட இன்றைய காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோடு பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை நிறைய தொகுத்து வைத்துவிட்டு, சரி பாட்டுக்கடையில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி அவருடைய பாடல்களை நிறைய கேட்டோம் இல்லையா. தெலுங்கு திரை இசை தொகுப்பில் முதல் பாடலே அவருடைய பாடல் தான். ஏன்னா வந்து தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடித்த ஒரு தமிழ் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வீடக்கடை அப்படின்ற திரையிலிருந்து கார்த்திக் கொண்டு வரும் ஒரு பாடலை தொடக்க பாடலாக கேட்கலாம். இது

0: கொண்ட எந்த உணவு உங்கள் ஆயுர்ச்சி.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கேன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கேன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.

தெலுங்கு திரைசை தொகுப்பில் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, இந்த மாதிரி தெலுங்கு திரைசை பாடல்கள் கேட்கும்போது, இல்லை தெலுங்கு திரைப்படங்கள் பார்க்கும்போது, இல்லை மலையாள திரைப்படங்கள் பார்க்கும்போது புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மொழிகள் மட்டும் இல்லை, பல்வேறு மொழிகள், ஏன்னா அவ்வளவு மொழிகள் இருக்கு இல்லையா. முன்பெல்லாம் பார்த்தோன்னா புதுசாக ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னா வந்து புத்தகங்கள் வாங்குவாங்க. ஆமாம், அந்த 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படி, இந்த மாதிரியான புத்தகங்கள். ஆனால் புத்தகங்களில் பார்த்தோன்னா எப்போதும் இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து, இப்போ தமிழில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, இப்போ பந்து அப்படின்ற வார்த்தை, அதற்கு வந்து ஹிந்தி மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும், நிறைய வார்த்தைகள். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் புத்தகங்களை வாசிப்பதில்லை, புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு அவங்களாம் ஒரு செயலியை பயன்படுத்துகிறாங்க. இந்த செயலி தான் உலகத்திலேயே வந்து ரொம்ப பிரபலமான புதிதாக ஒரு மொழி கற்றுத்தரும் ஒரு செயலியாக இருக்குது. அந்த செயலி தான் டியூஓலிங்கோ. இந்த ஒரு செயலியை நீங்கள் உங்கள் விவேக கைபேசியிலும் பதிவிறக்கம் செய்து கொண்டு நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். 40 மொழிகளுக்கும் மேல இந்த செயலி கற்றுத்தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று இந்த செயலியை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, வெறும் வந்து இந்த ஏட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு முறைகளில் வந்து சுவாரஸ்யமாக நீங்கள் புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளும் திறனை இந்த செயலி வைத்துள்ளது. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த அதான் விளையாட்டுகள், சவால்கள், இது மூலம் வந்து தொடர்ந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஊக்குவிக்கும் ஒரு செயலியாக தான் இந்த செயலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பெயர் தான் டியூஓலிங்கோ. அடுத்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் ஜாவித் அலி கொண்டு வராங்க. இதோ

0: பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி,
0: சொல்லுங்க.
1: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
0: சரியா,
1: போயிட்டு வரேன்.
0: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
0: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னையா?
0: இல்ல, சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அத்தாரிந்திகி டாரடி அப்படின்ற திரையிலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் கொண்டு வந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இன்று பார்த்தீங்கன்னா இந்திய சினிமா ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். என்ன பார்த்தோம்னா இந்த வருடம் சங்கராந்தி பெருநாளை ஒட்டி நிறைய திரைப்படங்கள் வெளியானது, இன்னொரு திரைப்படமும் வெளியாக விருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் சில பல சிக்கல்கள்னால அந்த திரைப்படத்தை அவங்களால வந்து வெளியீடு செய்ய முடியவில்லை. அந்த திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. அதாவது தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் இவர் ரொம்பவே பிரபலம். நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயக்குடு அப்படின்ற திரைப்படம், தமிழில் ஜனநாயகன், இன்று வெளியாகியுள்ளது. அந்த ஜனவரி மாதமே பார்த்தோம்னா இந்த திரைப்படம் முழுதும் வந்து இணையத்தில் கசிந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் சமூக ஊடகங்களில் தவறுதலாக இந்த திரைப்படத்தை பதிவிறக்கம் செய்து அங்கேயும் இங்கேயும் பகிர்ந்து அவங்க மேல சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க இந்திய நாட்டில். ஆனாலும் இத்தனை மாதம் காலம் ஆனாலும் வந்து கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நாங்கள் வந்து திரையரங்குகளில் மட்டுமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் காத்திருந்து ரொம்ப நாளாக இந்த தணிக்கை சான்றிதழ் பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிந்து இந்த திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. ஏன்னு பார்த்தோம்னா இதன் பிறகு அவர் வேற பாதையில் பயணிக்க தொடங்கிட்டாரு. திரைப்படமும் நடிக்க மாட்டாரு, படமும் கசிந்து விட்டது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமாக மாற்றுவோம் அப்படின்னு அவர் ரசிகர்கள்லாம் சமூக ஊடகங்களில் நிறைய பதிவிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த திரைப்படம் எதிர்கொள்வது என்பதை அடுத்த பாடல் நரேஷ் ஐயர் கொண்டு வராரு. இதோ

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் செலி மடானி திட்டம் B40 குடும்பத்தின் மழலையர் பயன்பெறுவதற்கான அரசின் முனைப்பு. இதுவரை 162 பாலர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 8.87 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 3612 சிறார் பயன்பெறுவது உறுதி செய்யப்படும்.
0: மடானி உங்களுக்காக

0: We are go for liftoff in T-minus 30.
1: ஆரஞ்ச் அப்படின்ற திரையிலிருந்து ஆரஞ்ச் அப்படின்ற பாடலையே கேட்டோம். சரிங்க, முன்பெல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்கு நமக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு வைத்துப்போமே. இப்போ எப்படின்னா உயரம்னா ரொம்ப பயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் இப்போல்லாம் அதற்கெல்லாம் வந்து ஒரு பெயர் வைத்து உருவகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிறைய ஃபோபியாக்கள் நம்ம உலகில் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. உயரத்தை பார்த்து பயப்படுவது, இந்த கல்வி கற்பதற்கு பயப்படுவது, அப்புறம் பாம்புகளுக்கு பயப்படுவது, இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். ஆனால் நீண்ட வார்த்தைகளை கண்டு பயப்படும் ஒரு ஃபோபியா இருக்குது. அது என்ன ஃபோபியா தெரியுமா? ஹிப்போ போட்டோ மோன்ஸ்ட்ரோசஸ் கிடாலியோ ஃபோபியா. இது வந்து மொத்தம் 36 எழுத்துகள் இந்த ஒரு ஃபோபியாவில் உள்ளது. அதை சரியாக நான் உச்சரித்தனானே தெரியல, யாராவது சரியாக உச்சரிப்பாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய நீண்ட ஒரு சொல்லு இல்லையா. இது பார்த்தோம்னா 2000 எய்மி நெலுக்குமாத்தில் அப்படின்றவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஏன் அவங்க உருவாக்கினான்னு பார்த்தோம்னா, முதலாம் நூற்றாண்டில் ஒரு ரோமானிய கவிஞர் வாழ்ந்திருக்கார். அவர் பெயர் வந்து ஹொராஸ். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், நிறைய விமர்சிப்பாராம் இந்த கவிதைகள், கட்டுரைகளை, இதெல்லாம். அப்போ வந்து அந்த மாதிரி கட்டுரைகளில் வந்து யாராவது நீளமான வார்த்தைகளை பயன்படுத்தினா ரொம்ப விமர்சிப்பாராம். அந்த ஒரு சம்பவத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இப்படியும் ஒரு ஒரு உணர்வு வந்து ஒருத்தருக்கு இருந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இந்த ஒரு வார்த்தையை வந்து 2000 வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதான் ஒரு ஃபோபியாவுக்கு 36 எழுத்துகள் இருப்பது கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதனால தான் அதை உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். அடுத்த பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் கலைஜா அப்படின்ற திரையிலிருந்து ரமேஷ் விநாயகம் கொண்டு வராரு இதோ.

0: இந்திய சமூகத்தை வலுப்படுத்துவதில் கல்வி தொழில் வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை. பிரதமர் வலியுறுத்தல். நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் அறிக்கையில் 3 முன்னுரிமைகளை வலியுறுத்துகிறது நம்பிக்கை கூட்டணி. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இந்திய சமூகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் தரமான கல்வி, முழுமையான நலத்திட்டங்கள், திறன் மேம்பாடு, சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இன்று இந்திய சமூக தலைவர்களுடனான சந்திப்பினூடே இவை வலியுறுத்தப்பட்டதாக பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவும் தொடர்புடைய எல்லா அமைப்புகளும் அடிப்படையில் மேலும் ஆக்ககரமாக செயல்படுமாறு நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். சிரம்பான், கம்புங் பாசிர் உள்ளிட்ட சில கிராமங்களில் அரசாங்க நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் நெகிரி சம்பிலான் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. நெகிரி சம்பிலான் நம்பிக்கை கூட்டணி பிஎச் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமினுடின் ஹருண் தந்த விளக்கத்தின் அடிப்படையில் புகார் பெறப்பட்ட பின்னர் மந்திரி விசார் அலுவலகம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதென்று பிஹெச் தொடர்பு இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். 12 வீடுகள் மாநில அரசின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது ஆய்வில் தெரிய வந்த நிலையில் அவற்றில் 5 வீடுகளுக்கு மாநில அரசு கட்டுப்படி விலை வீடுகளை வழங்கியுள்ளது. தற்போது இடமாற்றம் செய்யும் செயல்முறை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை மாநில தேர்தலை எதிர்கொள்வதில் நெகிரி சம்பிலான் பிஎச் தனது தேர்தல் அறிக்கையில் அதிக ஊதியம் தரும் வேலைவாய்ப்புகள், கட்டுப்படி விலை வீடுகள், மக்கள் நலன் என 3 முதன்மை கூறுகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது. அந்த தேர்தல் அறிக்கை கடந்த 5 மாநில நிர்வாகத்தின் அடைவு நிலைகளின் தொடர்ச்சி என்று நெகிரி சம்பிலான் டிஏபி செயலாளர் சா கீச்சின் கூறினார். இது தவிர மாநிலத்தின் வளர்ச்சி திட்டத்தையும் உள்ளடக்கியது. 20,000 கட்டுப்படி விலை வீடுகளை வழங்குவதும் மக்கள் நலன் திட்டம் SSRஐ வலுப்படுத்தும் மேலும் 2 கூறுகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 16 நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேசிய முன்னணி பிஎன் நாளை இரவு அதன் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளது. 2018 பிஎன் மக்கள் நம்பிக்கையை இழந்த பிறகு ஒத்திவைக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிஎன் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முமன் ஹசன் தெரிவித்தார். கல்விசார் சுதந்திரத்தை பாதுகாப்பதிலும் அறிவுசார் உரையாடலை ஊக்குவிப்பதிலும் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது என்று உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் வலியுறுத்தினார். உயர்கல்விக் கழகங்கள் பல்வேறு கருத்துக்களை திறந்த மனதுடன் ஒன்றுக்கொன்று மரியாதையுடனும் பொறுப்புணர்வுடனும் கலந்தாய்வு செய்யும் இடமாக தொடர்ந்து விளங்கும். அத்துடன் எல்லைகள், துறைகள், பல்வேறு கண்ணோட்டங்களுக்கு அப்பாற்பட்ட உரையாடல்கள் மூலம் அறிவை மேலும் விரிவுபடுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தோனேசியாவின் நீர்வள தொழில்நுட்ப நிறுவனம் இ ஃபிஷரியில் ஓய்வூதிய நிதி வாரியம் KWAP மேற்கொண்ட 200 மில்லியன் முதலீட்டில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM விசாரணையை தொடங்கியுள்ளது. இதுவரை 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை தொடங்கிய சாட்சிகளின் வாக்குமூல பதிவு KWAP மூத்த அதிகாரிகளையும் நிதியமைச்சையும் உள்ளடக்கியிருந்ததாக SPRM தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். மேலும் பலர் விசாரணைக்கு உதவ அழைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். கடுமையான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த வினோத் கும்பலைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களை கைது செய்ததன் மூலம் காவல்துறை சிலாங்கூர் பகுதிகளில் செயல்பட்டு வந்த அந்த கும்பலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. 21 முதல் 34 வயதுக்குட்பட்ட அவர்கள் அனைவரும் கடந்த மாதம் 23-24 நாள்களில் நடத்தப்பட்ட ஓப்ஸ் ரெபிடோ சிறப்பு ஆய்வின் மூலம் கைது செய்யப்பட்டதாக புக்கின் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்து எம் குமார் தெரிவித்தார். 2023 முதல் செயல்பட்டு வரும் அந்த கும்பலை 30 வயது உள்ளூர் நபர் ஒருவர் வழிநடத்துவதாகவும் அதில் தொடர் குற்றவாளிகளான 17 பேர் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: இந்தியாவில் நீட் தேர்வு தாள் கசிவு தொடர்பில் விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி பல நாள்களாக இளையோர் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு மோடி பொதுவில் முதல் முறையாக இவ்வாறு பதிலளித்துள்ளார். இருப்பினும் மோடியின் பரிந்துரையை நிராகரித்த அவர்கள் கல்வி அமைச்சர் முதலில் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தொடர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தது முதல் அவருக்கு இளையோர் விடுத்த மிகப்பெரிய சவாலாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் உருவெடுத்துள்ளன. ஆற்றல் பாதுகாப்பு இணைய மோசடிகளுக்கு எதிரான முனைப்புகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக ஜப்பான் குறிப்பிட்டுள்ளது. ஆசியான், சீனா, தென்கொரியாவின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினூடே அந்த உறுதிப்பாடு வெளியிடப்பட்டதாக ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மோட்டேகி தெரிவித்தார். மேலும் ஆசியான் சகாக்கள் உள்ளிட்ட தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோ ஹியூனுடன் அவ்விவகாரம் தொடர்பில் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். சவுதி அரேபியாவுடன் மேற்கொள்ளப்படும் முக்கியமான அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கை அமைதியான பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான அணுசக்தி திட்டமாக மட்டுமே இருக்கும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மணிலாவில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய உச்சநிலை கூட்டத்தின் புறத்தே பேசிய அவர், உலகில் எந்த நாட்டுடனும் அமைதியான அணுசக்தி பயன்பாடு தொடர்பாக எட்டப்படும் எந்த உடன்படிக்கையும் அணு ஆயுத திட்டமாக மாற்றப்பட முடியாத வகையில் பாதுகாப்பு நடைமுறைகளையும் கண்காணிப்புகளையும் கொண்டிருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா விஸ்கான்சின் மாநிலத்தின் முக்கிய நகரமான மெடிசனில் கைது நடவடிக்கையின் போது கத்தி வைத்திருந்த ஒருவரை காவல்துறை அதிகாரி ஒருவர் சுட்டு கொன்றதை தொடர்ந்து அந்த பாதுகாப்பு படையினருக்கு எதிராக கலவரங்கள் வெடித்துள்ளன. அந்த நபர் கத்தியை கொண்டு அதிகாரி ஒருவரை காயப்படுத்திய நிலையில் தற்காப்புக்காக அவன் சுடப்பட்டதாக மெடிசன் காவல்துறை தலைவர் ஜான் பேட்டர்சன் தெரிவித்தார். தற்போது விசாரணையில் உள்ள இந்த சம்பவம் பொதுமக்களிடையே போராட்டங்களை தூண்டியுள்ளது. விளையாட்டு சீன பொதுப்பூப்பந்து. நாட்டின் முதன்மை மகளிர் இரட்டையர் பர்லிதான் எம் தீனா கால் இறுதிக்கு முன்னேறினர். 2வது சுற்றில் அவர்கள் 21-19, 21-12 என யுக்ரைனின் போலினா புரோவா எவெஹ்னியா கன்டெமரை வென்றனர். இதனையடுத்து பேர்லி தீனா ஜப்பானின் யூகே ஃபுகுஷிமா மாயு மட்சுமோ ஒத்தோவுடன் பொருதுவர். ஜப்பான் தேசிய கார்பந்து அணியின் பயிற்றுனர் ஹஜிமே மொரியாசு அடுத்த ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஆசிக்கிண போட்டி முடியும் வரை அணியை தொடர்ந்து வழிநடத்தும் வகையில் புதிய உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 57 வயது அந்த பயிற்றுனரின் உடன்படிக்கை 2027 ஜனவரி 7 முதல் பிப்ரவரி 5 வரை நடைபெறவுள்ள ஆசிக்கிண போட்டிக்கு பிறகு முடிவடையும் என உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. மொரியாசுவுக்கு மாற்றாக 23 வயதுக்குட்பட்ட தேசிய அணி தலைமை பயிற்றுனர் கோ ஹொய்வா நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய சமூகத்தை வலுப்படுத்துவதில் கல்வி தொழில் வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை, பிரதமர் வலியுறுத்தல். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் அறிக்கையில் 3 முன்னுரிமைகளை வலியுறுத்துகிறது நம்பிக்கை கூட்டணி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1984 இன்றைய நாளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLO தலைவர் யாசிர் அரஃபாத் 3 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்தார். அவரை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் மகாதிர் முகமது சார்பில் வெளியுறவு அமைச்சர் தங்கு ஹமாத் ரிதாவுடீன் சுபாங் பன்னாட்டு விமான நிலையத்தில் வரவேற்றார். இந்த வரவேற்பில் உடன் செல்லும் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த வேளாண் அமைச்சர் அன்வார் இப்ராஹிமும் மலேசியாவுக்கான PLOவின் சிறப்பு பேராளர் ஹமாத் அல்ஃபாராவும் இருந்தனர். 15 பேர் கொண்ட பேராளர் குழுவுடன் வந்திருந்த யாசிர் அரஃபாத் ஜூலை 24 லம்பூர் நகர அரங்கில் பாலஸ்தீன இஸ்ரேல் சிக்கல் தொடர்பாக சிறப்புரை நிகழ்த்தினார். அவருக்கு வழங்கப்பட்ட உற்சாகமான வரவேற்பு பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு மலேசியாவின் அக்கறையை காட்டியதோடு உறுதியான ஆதரவின் வெளிப்பாடாக அமைந்தது. முன்னதாக டத்துஸ்ரீ டாக்டர் மகாதிர் முகமது பாலஸ்தீன விடுதலை அமைப்பிற்கு முழுமையான தூதரக நிலையை வழங்க ஒப்புதல் அளித்திருந்தார். மேலும் 1983 மே ஜூலை மாதங்களில் ஐநா ஆதரவுடன் நடைபெற்ற பாலஸ்தீன மாநாட்டை கோலாலம்பூரில் நடத்தவும் மலேசியா ஏற்பாடு செய்திருந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நேயர் பெருமக்களே, சென்ற வாரங்களில் இறைவன் ஆதம் நபி அவர்களை படைத்ததற்கு பிறகு நடந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆதம் நபி அவர்களினுடைய முதுகிலிருந்து இறுதி மனிதன் வரை இருக்கக்கூடிய அனைவருடைய ரூஹுகளையும் அந்த இடத்திலே அணி அணியாக நிற்க வைத்து அவர்களை ஏழைகள், செல்வந்தர்கள், நபிமார்கள், சாமானியர்கள், இறைநேச செல்வர்கள், இறை மறுப்பாளர்கள் என்று பண்புகள் ரீதியில், சிந்தனை ரீதியில், அறிவு ரீதியில் இருவேறு கூறுகளாக அல்லாஹ் பிரித்து காட்டிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் கண்டு வந்தோம். ஏன் அந்த ரூஹுகளிலே அந்தந்த பண்புகளையும் அந்தந்த விஷயங்களையும் அல்லாஹ் பதிக்கின்றானே, அது எப்படி? சரி, ஒவ்வொரு மனிதனும் அவனுள்ளே DNA என்று சொல்லப்படக்கூடிய மரபு அணுவை கொண்டிருப்பான். ஒவ்வொரு மனிதனும் அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மரபு அணுதான் அந்த மனிதனை முடிவு செய்கின்றது. இவன் கருப்பாக இருக்க வேண்டுமா, சிவப்பாக இருக்க வேண்டுமா, அழகா அழகு குறைவா, நேர்த்தியாக அவன் நெற்றி எப்படி, உயரமாக குள்ளமாக அவன் எப்படி என்று அனைத்து விஷயங்களையும் ஒரு முழு தகவல் அமைப்பாக சுரங்கமாக இருப்பதுதான் DNA என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரபு அணு. இந்த மரபு அணு ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலும், அந்த செல்களிலே இருக்கக்கூடிய குரோமோசோம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அணுதான் இந்த மரபணு. இந்த மரபணுவினுடைய வித்தியாசங்களை தான் ஏக இறைவன் இந்த ஒவ்வொரு ரூஹுகளையும் அணியணியாக நிற்க வைத்து அந்தந்த மனிதர்களினுடைய ரூஹலிலே அந்த மரபணுக்களினுடைய தன்மைகளையும் பண்புகளையும் பதிக்க வைக்கின்றான். தந்தையினுடைய மரபணு அவருடைய குழந்தை பிறந்த பிறகு அவரிடத்திலிருந்து அவருடைய மரபணுவும் தாயினுடைய மரபணுவும் சேர்ந்து கலக்கப்பட்ட ஒரு மரபணுவாக பிள்ளைக்கு உருவாகிறது. அதனால் தான் தந்தையைப் போல மூக்கு, தாயைப் போல பேச்சு, அல்லது தாத்தாவைப் போல சிந்தனைகள் என்று ஒரு கலப்பான DNA அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து அந்த குழந்தை பிறக்கிறது ஆரம்பத்திலே. எனவே ஒரு குழந்தை அதனுடைய முழு குடும்பத்தினுடைய மூதாதையர்களுடைய பண்புகளையும் செயல்களையும் அறிவுகளையும் சிந்தனைகளையும் சேர்த்த ஒரு மரபணு கொண்டதாக பிறப்பதால் குழந்தையிடத்திலே அந்த பண்புகள் இருப்பது இயல்பு. பிறகு அவன் வாழ்விலே தாய் தந்தையினுடைய வளர்ப்பை பொறுத்து ஒரு சில தகவல்கள் அந்த மரபணுவிலே, அந்த DNAவிலே சேர்க்கப்படுகிறது. பிறகு இவன் 20 வயது, அதை விட அதிகம், இளைஞனாகிறான், வாலிபனாகிறான். அந்த நேரத்திலே இவன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அறிவை வைத்து தன்னுடைய சூழ்நிலைகளையும் சிந்தனைகளையும் தன்னுடைய குணநலன்களையும் பண்புகளையும் மாற்றிக்கொள்கின்றான் என்றால் அந்த தகவலும் அவனுடைய DNAவிலே பதியப்படுகிறது. ஆக ஒரு மனிதன் வாலிபனாக இருந்து பிறகு அவனுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும் பொழுது, குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அந்த தகவல்கள் அனைத்தும் பொதியப்பட்ட அந்த நேரத்திலே, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் பொதியப்பட்ட அந்த DNA தான் அவனுடைய குழந்தைக்கு சேர்கிறது. அன்பான நேயர் பெருமக்களே, இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் இது ஒரு அறிவியல் ரீதியிலான உண்மை. இதை தான் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அனைத்து மனிதர்களையும் பாகுபடுத்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றான். அவர்களுக்கான DNAவை, அவர்களுக்கான மரபணுவை பதிக்கின்றான். அதன் அடிப்படையில் தான் இந்த காட்சிகள் வரிசையாக நடக்கிறது. நபிமார்களுக்கான சிந்தனைகள், ஏனென்றால் நபிமார்களுடைய பண்புகளில் மிக முக்கியமானது அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், அவர்கள் தவறுழைக்க மாட்டார்கள், பாவம் செய்யாத மஸூம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஒரு மனிதனாக இருந்து இந்த பண்புடன் இருப்பது சிரமம். ஆனால் ஏக இறைவன் அதற்கு ஏற்ற DNAவை அந்த நபிமார்களிடத்திலே பதித்திருக்கின்றான். அதன் காரணமாக அவர்கள் நபிமார்களாகிறார்கள். இதை பொறுத்துதான் இறைநேசர்களும், இதை பொறுத்துதான் இறை மறுப்பாளர்களும், இதை பொறுத்துதான் செல்வந்தர்களும், இதை பொறுத்துதான் ஏழைகளும், சிந்தனைவாதிகளும், சிந்தனை குறைவானவர்களும் மந்தமானவர்களும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் இந்த DNA என்று சொல்லப்படக்கூடியது அவன் வாழ்வின் ஆரம்ப கட்டத்திலே உள்ளதுதானே தவிர, பிறகு அந்த மனிதனை, அந்த குழந்தையை பெற்றோர்கள் வளர்க்கும் அடிப்படையிலே அவனுடைய DNAவிலே தகவல்கள் சேர்ந்து சிறப்பாக அமைவதற்கும் வாய்ப்பு அமைகிறது. பிறகு இவன் வாலிபனானதற்கு பிறகு இவன் அவனுடைய முயற்சியின் காரணத்தினால் தன்னை இன்னும் சிறந்தவனாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஆக நாம் என்ன கேட்கக் கூடாது? இறைவன் செல்வந்தன் என்று, இறைவன் சிந்தனைவாதி என்று, இறைவன் கருப்பானவன் வெள்ளையானவன் என்று பிரித்து டிஎன்ஏவை போட்டிருக்கும் பொழுது எப்படி நாம் அமைப்புகளை மாற்றுவதற்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கின்றானா என்றால் அதுதான். நம் தந்தை மூலமாக கிடைத்தது ஒரு 25-30% என்றால் மீதி 70% நம்முடைய முயற்சி, நாம் வாழக்கூடிய சூழ்நிலை பொறுத்து அமைகிறது. ஆக நம்மிடத்திலே 70% வெற்றிக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுத்து நம்மிடத்திலே ஒரு 30% சவால்களை கொடுக்கின்றான். 70% உதவிகள், 30% சவால்கள், இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆக நாம் நம்முடைய காட்சிகளுக்கு போவோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அனைவரும் நிற்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலே நபிமார்களிடத்திலேயே இறைவன் சத்திய பிரமாணம் செய்து வாங்கிய அந்த நிகழ்ச்சியையும் பார்த்தோம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், ஆதமே நீங்கள் ஷீஸிற்கு சாட்சியாக இருங்கள். ஆதம் நபி அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் ஷீஸ் நபி, ஷீஸ் நபிக்கு பிறகு வந்தவர்கள் இத்ரீஸ் நபி, அவர்களுக்கு பிறகு நூஹ் நபி என்பதாக வரிசையாக நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் கூறினான், ஆதம் நபி அவர்களே, நீங்கள் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஷீஸ் நபிக்கு சாட்சியாக இருங்கள் என்பதாக சொன்னான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆதம் நபி அவர்களே, உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாளை ஷீஸ் நபி அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் காட்டும் வழியிலே செல்ல வேண்டும். ஷீஸ் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அதற்கு பிறகு இத்ரீஸ் நபி வந்தார்கள் என்றால் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியே அல்லாஹ் ஒவ்வொரு நபியாக சொல்லி எம்பெருமான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரையும் அல்லாஹ் கூறுகிறான். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய பனு இஸ்ராயில்கள் எப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களோ அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய வழிபாடுகளை எடுத்துக் கொள்ளவில்லை. எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய பனு இஸ்ரவேலர்கள் சிறந்த கல்விமான்கள், விசுவாசிகள், ஏக இறைவனின் கட்டளைகளின்படி நடக்கக்கூடியவர்கள். ஆனால் மூசா அவர்களுக்கு பிறகு வேறு நபி வரும் பொழுது, உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது இறைவனுடைய கட்டளை என்ன? முந்திய கட்டளைகளை ஒதுக்கிவிட்டு புதிதாக வந்த அந்த கட்டளைகளை, புதிதாக வந்த அந்த நபியை ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் வாழ்வின் முன்னோடியாக, வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பின்பற்றக்கூடியவர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆனால் அதிகமானோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்தான் இன்று வரை கூட யூதர்கள் என்பதாக அழைக்கப்படுகிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எம்பெருமான் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இறுதி நபி இதற்கு முன் வந்த அனைத்து நபிமார்களினுடைய பின்பற்றக்கூடியவர்கள்

அலைஹுஸ்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் இஸ்லாம் என்று சொல்கிறோம். ஆக பெருமானாருக்கு முன்பதாக வந்த அனைத்து நபிமார்களினுடைய அனைத்து சட்டங்கள், ஷரியத்துகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள், இவை அனைத்தும் மன்சூஹ் என்று சொல்லப்படக்கூடிய காலாவதியாகிவிட்டது. அவர்களுடைய சட்டதிட்டங்களும் அவர்களுடைய வேதங்களும் காலாவதியாகிவிட்டது. இப்பொழுது இனிமேல் நபி பெருமானாருடைய நுபுவத்திற்கு பிறகு, நபித்துவத்திற்கு பிறகு, இவ்வுலகில் இஸ்லாம் என்றால், ஏக இறைவனினுடைய மார்க்கம் என்றால், நபி பெருமானார் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களும் அவர்கள் கொண்டு வந்த சட்டதிட்டங்களும் தான். ஆக இதைத்தான் அனைத்து நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் சத்தியபிரமாணம் வாங்கினான். நீங்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களை நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், எனக்கு பின் யாரு வந்து வேறு ஏதாவது சொன்னால் கேட்கக்கூடாது என்பதாக நீங்கள் அந்த சிந்தனையிலே அவர்களை விட்டு விட்டு செல்லக்கூடாது. இதற்கு பிறகு தூதர்கள் வந்தால், அவர்களுக்கு கட்டளைகள் புதிதாக கொடுக்கப்பட்டால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்துடன் அவர்களை நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்றுதான் நபிமார்களிடத்திலே அல்லாஹ் சத்தியபிரமாணம் வாங்கிய நிகழ்ச்சியை நாம் சென்ற வாரங்களிலே பார்த்தோம். ஆக இப்படியாக ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அடுத்த நபியை உதவி செய்யுமாறும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை அடுத்து வரக்கூடிய நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று உபதேசித்து செல்ல வேண்டும் என்பதாகவும் சத்தியபிரமாணம் வாங்கிய பிறகு இறுதியாக எம்பெருமானார் வருகிறார்கள். அனைத்து நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நபி வரக்கூடிய நேரத்திலே அவரை விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய கூட்டத்தினருக்கும் அவரை விசுவாசித்து அவருக்கு உதவி செய்யுமாறு இறுதி உரை நல்கிவிட்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அனைத்து நபிமார்களுக்கும் அருள் கட்டளையை பிறப்பிக்கின்றான். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் ஏதேனும் தூதுவர் வருவார்களா என்றால், இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவது கிடையாது. அதை அல்லாஹுவே சொல்லிவிட்டான். அவர்களை பற்றி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையிலே அந்த நேரத்திலே ஏக இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான்.

வசனம் என்ன சொல்கிறது? இன்றைய நாள் அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுக்கான இறை மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். ஏக இறைவன் இதற்கு பிறகு புது சட்டங்கள் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். புது வேதங்கள் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்? அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுக்கான இறை மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது. பரிபூர்ணம் என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய முழுமையை அடைந்து விட்டது. இனி எந்த நபியும் வரப்போவது கிடையாது. இறைவன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அறிவித்து விட்டான். ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களினுடைய தொடரினுடைய இறுதி முத்திரை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பிறகு யாராவது நபி என்று வாதித்தால் அது பொய்யான வாதம். ஆக எம்பெருமானார் கொண்டு வந்த அந்த சட்ட திட்டங்களை தான் நாம் இறுதி வரை பின்பற்ற வேண்டும். இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிறகு அந்த இடத்திலே எம்பெருமான் யூசுப் நபி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அழகிய உருவம், எழிலான ஒரு காட்சி, பொன் ஆசனத்திலே வீற்றிருக்கின்றார்கள். வலப்புறமும் இடப்புறமும் 70,000 மலாயிக்கத்துமார்கள் இருக்கிறார்கள். இதை கண்ட ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், இறைவனே, இந்த மாண்பார்ந்த இளவல் யார்? இவருக்கு இத்துணை மதிப்பும் மாண்பையும் வழங்கியுள்ளாயே, இவர் யார் என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, ஆதமே, இவர் உம்முடைய மக்களில் ஒரு மாமகன், பிறரால் பொறாமைப்படத்தக்கவாறு வாழக்கூடியவர். அவ்விதம் பொறாமைப்பட வைத்தவனும் நான் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பிறகு அல்லாஹ் ஆதம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், ஆதமே, இவருக்கு நீங்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமென்றால் கொடுங்களேன் என்பதாக அல்லாஹ் ஆதம் நபியிடத்திலே சொல்லும் பொழுது, அதை கேட்ட ஆதம் நபி அவர்கள் தன் மாண்பாரும் மைந்தரை தழுவி, மகனே, நான் என் வழித்தோன்றல்களின் அழகில் 1/3 உனக்கு தருகின்றேன் என்பதாக கூறி அவர்களுடைய இரு கண்களுக்கு மத்தியிலே முத்தமிடுகிறார்கள். முழு மனித சமுதாயத்தினுடைய அழகில் 1/3 யூசுப் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் நபி முத்தமிடுகிறார்கள் யூசுப் நபியினுடைய இரு கண்களுக்கு மத்தியிலே. அதற்கு பிறகு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா புனைய லா தஸிஃப் அன்த யூசுப். அதாவது அந்த நேரத்திலே ஆதம் நபி அவர்களுக்கு யூசுப் நபி அவர்களுக்கான பெயரை வைக்கிறார்கள். அன்த யூசுப், நீங்கள்தான் யூசுப் என்று அழைக்கப்படுவீர்கள் என்பதாக. யூசுப் நபி அவர்கள் பிறந்த பிறகு அவர்களுக்கான காலங்கள் வரும் பொழுது அவர்கள் யூசுப் நபி என்பதாக அறியப்படுகிறார்கள். ஆக இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நபியையும் அவர்களுடைய ரூஹுகளையும் அவர்களுடைய சிறப்பு பண்புகளையும் அவர்களுடைய தன்மைகளையும் உருவகமாக ஒரு காட்சியாக ஆக்கி முதல் மனிதரான ஆதம் நபிக்கு இவர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்துகின்றான். அவர்களின் பிள்ளைகளாக பிறக்கப்போ

0: என்றவர்கள் தானே. இவர்களை பற்றிய தகவல்களும் இவர்களை பற்றிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ஒரு காட்சியாக இவர்களிடத்திலே காட்டுகின்றான். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வேற எந்த நபி ஆதம் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு காட்டப்பட்டார்கள், அவர்களினுடைய சிறப்பு என்ன என்பதை வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ஆக மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து அதை நம் வாழ்வில் கொண்டு வருவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே ஆந்து போல அழகான வாய்ப்பு அமைந்தால் ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய செயல்களையும் சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்வதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: வாடகை கேட்க போறேன். வீடு இல்லதான் அறியோ கேமரா மாட்டிருக்கீங்களா?
2: தாமரை பேசுறேன்.
1: தாமரை எந்த குளத்துல இருந்து கூப்பிடுறீங்க?
2: கால் பண்றப்பல இந்த கேள்வி கேட்டா
3: என்ன ஒரே நகைச்சுவை திரும்ப திரும்ப பண்றாங்களா
1: பாரு?
2: இருங்க,
3: ரோஜானா முள் இல்லையான்னு கேக்குறது
2: அதேதான்
1: சொல்லுங்க. கடைசி குளம் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்ல.
2: கிளாங்ல கிளாங்ல நாங்க வந்து கம்பெனிக்கு வந்து இடம் தேடி இருக்கோம். இந்த மாதிரி நாங்க இடம் எல்லாம் போய் பாத்துட்டோம், எல்லாமே பக்காவா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள நல்ல வர கடவுள் வந்து காட்டிட்டாரு. அந்த இடம் வந்து ஆல்ரெடி அந்த அந்த ஆன வந்து பேங்க்ரப்ட். இடத்த அவராலையும் ரெண்ட் விட முடியாது. அப்ப இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அந்த இடத்த எடுத்து அவங்க சொந்தமான அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்த வந்து ரெண்ட் விடுறாங்க. நாலு பின்ன வந்து உங்களுக்கு பேங்க் ஏதோ வந்து தேடி வந்தாங்கன்னா உங்களை அங்கிருந்து விரட்டிடுவாங்க. போகும்போதே ஒரு 2 இயர்ஸ் அக்ரிமெண்டோட போவோம். ஓகே, 2 வருஷத்துக்கு நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி நாங்க 2 வாட்டி எங்களுக்கு நாங்க கோத்ரூ பண்ணி.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்த புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, இந்த பேரங்காடிகளுக்கெல்லாம் போனோம்னா அதுவும் முக்கியமாக வந்து சட்டைகள் வாங்க போவோம், ஷாப்பிங் செய்ய போவோம் இல்லையா. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சட்டையை பார்ப்போம், பார்த்தோன்னே ஆஹா ரொம்ப நல்லா இருக்க இந்த வர்ணம், இதை வாங்கி நம்ம வாங்கிட்டு போகலாம், வாங்கி அணிந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள் வரும். ஆனால் சட்டை வாங்கியாச்சு, கண்டிப்பாக கார் சட்டையும் வாங்கணுமே அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் தாங்க ஒரு குழப்பம் பிறக்கும், இந்த நிற சட்டைக்கு எந்த நிற கார் சட்டை சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம். சில நேரம் வந்து வாட்ஸ்அப்லாம் பண்ணி நம்ம நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்ட கேட்போம். அந்த நேரத்தில் வந்து இணையத்தில் என்ன தேடுவது அப்படின்னு தெரியாது. சில நேரங்களில் வாட்ஸ் த பெஸ்ட் கலர் சூட் இந்த மாதிரி சில வார்த்தைகளை கூட உள்ளிடுவாங்க. ஆனாங்க ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு பார்த்தோம்னா பின்ட்ரஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு இணையதளம் இருக்கு இல்லையா, இங்க நீங்க சென்று கலர் காம்பினேஷன் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தையை மட்டும் உள்ளிட்டீங்கன்னா எந்த நிற சட்டைக்கு எந்த நிற கார் சட்டை சரியா இருக்கும் அப்படின்னு நிறைய படங்கள் இருக்கும், அதை பார்த்தே வந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இப்பெல்லாம் இந்த கலர் சயின்ஸ்ன்னு சொல்றாங்க, அதாவது வர்ண அறிவியல், இதுல வந்து ரொம்ப எல்லாருமே வந்து விடாப்பிடியா இருப்பாங்க. அதாவது இந்த நிறத்துல நான் சட்டையை அணிந்தனா இந்த நிறத்துல தாங்க கார் சட்டையை அணியணும், அப்பதாங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக அடுத்த முறை என்ன உள்ளிடலாம், எங்கே போய் தேரலாம் அப்படின்னு குழம்பாமல் பின்ட்ரஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கான விடைகள், உங்களுக்கான நிறக்கலவைகள் அங்கே நிறைய இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு நடிகர் சூர்யா அவருக்கு பிறந்த நாள், தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அவருக்காக ஒரு பாடல் ஒளிபரப்பணும், தமிழ் பாடல்கள் ஒளிபரப்புறோம். அவருடைய பாடல்கள் எல்லாமே எப்படி ஆதவன் திரையிலிருந்து அடுத்த ஒரு பாடல் ஷாயல் ஹடா மற்றும் சுதா ரகுநாதன் கொண்டு வராங்க. இதோ

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

தண்ணீர் நாராயணன் கொண்டு வந்த ஒரு உள்ளூர் பாடல் தாங்க அது. சரிங்க, காற்றின் மொழியில் தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோமா? தண்ணீர் நாராயணனுடன் சம்ஹிதா மீரா அவங்களும் இணைந்து அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, மலேசியாவிற்கு வருகை தாருங்கள் 2026 இயக்கம், விசிட் மலேசியா இயக்கம் இருக்கு இல்லையா, இதன் ஒரு பகுதியாக நடைபெறும் மலேசியாவின் மிகப்பெரிய பண்பாட்டு விழாக்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். சித்ரா வர்ணா 2026 இந்த விழா பார்த்தோம்னா நாளை 24 தொடங்கி 26 தேதி வரை இந்த விழாவை முன்னிட்டு கண்டிப்பா நம்ம டத்தாரான் முருடைக்கா ரொம்ப பரபரப்பா இருக்க போகின்றது. இதனை முன்னிட்டு பார்த்தோம்னா 27 தேதி வரை டத்தாரான் முருடைக்காவை சுற்றியுள்ள நிறைய சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் அப்படின்னு நமக்கு தகவல் வந்துள்ளது. இன்று காலையிலிருந்து நம்மளால் பார்க்க முடிகின்றது. அதுவும் முக்கியமா வந்து நாளை 24 தேதி பார்த்தோம்னா இரவு 9 மணி தொடங்கி மறுநாள் பின்னிரவு 2 மணி வரை வந்து சாலைகள் மூடப்படும் ஒத்திகைக்காக. அதோடு 25 தேதியிலும் வந்து 6 மணியிலிருந்து 11 மணி வரை இரவு வரை சாலைகள் மூடப்படும். என்னென்ன சாலைகள் மூடப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, டத்தோ ஆன் ரவுண்டானாவிலிருந்து ஜலான் பார்லிமெனுக்கு செல்லும் அந்த ஒரு வழி, ஜலான் ராஜலாவோட், ஜலான் எஸ்பஹான், ஜலான் துவாங்கோ அப்துல் ரஹ்மான், ஜலான் துன்பேரா மற்றும் ஜலான் கினாபாலு. சரிங்க, அடுத்த 3 நாட்களுக்கு 27 தேதி வரை நம்ம டத்தாரான் முருடைக்காவை சுற்றி உங்களுக்கு ஏதாவது வேலையோ பயணமோ இருந்தால் உங்கள் பயணத்தை சரியாக திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து இதமான ஒரு பாடலுங்க. சக்தி ஸ்ரீ மற்றும் தீக்ஷிதா கொண்டு வராங்க இதோ.

0: மதானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் செலி மடானி திட்டம் B40 குடும்பத்தின் மழலையர் பயன்பெறுவதற்கான அரசின் முனைப்பு. இதுவரை 162 பாலர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 8.87 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 3612 சிறார் பயன்பெறுவது உறுதி செய்யப்படும்.
0: மடானி உங்களுக்காக
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் நாட்டின் அரைகூவலை ஏற்றுள்ள தேசிய அணியினர் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் விளையாட்டாளர்கள் உயர்ந்த உற்சாகத்துடன் ஒழுக்கம், உயர்நெறி, விளையாட்டு உணர்வு ஆகிய மதிப்புகளை நிலைநாட்ட வேண்டும் என்று பிரதமர் முகநூல் பதிவின் மூலம் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது சமூக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்படுவது இதுவரை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. பரப்புரை தொடங்கியதிலிருந்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இதுவரை 16 புகார்களை பெற்றுள்ளது என்று தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். அதில் 14 தொலைத்தொடர்பு வலையமைப்பு தொடர்பானவை என்றும் மேலும் 2 புகார்கள் போலி கணக்குகள் தொடர்பானவை என்றும் அவர் கூறினார். தீவிரவாத குழுக்களால் ஏற்படும் அச்சுறுத்தல் குறைய வாய்ப்பில்லை என்றும் அவை மேலும் நவீனமான முறையில் தொழில்நுட்பங்கள் மூலம் தொடர்ந்து உருமாறிக்கொண்டே இருக்கும் என்றும் தேசிய காவற்படை துணைத் தலைவர் தன்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். ஆள் சேர்ப்பு உத்திகள், நேரடி சந்திப்புகளில் இருந்து ரோப்ளாக்ஸ் போன்ற காணொலி விளையாட்டுகள் உள்ளிட்ட இணையதளங்களை நோக்கி நகர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா ஹைதராபாத்தில் அரசுக்கு சொந்தமான மின் நிறுவனத்தில் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை இடிந்ததில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 22 உயர்ந்துள்ளது. மீட்பு பணியின் போது மேலும் 9 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக ANI செய்தி நிறுவனம் கூறியது. கடந்த 20 நாள் நிகழ்ந்த விபத்தின் போது 25 ஊழியர்கள் பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்க முயன்ற இஸ்ரேலியரை இரு பாலஸ்தீனர்கள் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த இருவரும் இஸ்ரேலிய குடிமகன் ஒருவரால் கொல்லப்பட்டதாக இராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. ஜெர்மனி கார்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்றுநராக ஹெஜன் குளோப் அதிகாரப்படியாக பொறுப்பேற்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பில் ஜெர்மனி கால்பந்து சங்கம் DFB நாளை ஊடகத்தார் சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் வியாழக்கிழமை இரவு மணி 10 ஆகிவிட்டது, 10:06 ஆகிவிட்டது. இது நன்றி மன்னிப்பு அழைப்புக்கான நேரம். யாருக்கிட்டாவது நீங்க நன்றி சொல்லணுமா இல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கேட்க முடியல அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புங்க. யாருக்காவது நன்றி சொல்லணும்னா கண்டிப்பா எங்களுக்கு அழைத்து சொல்லலாம், மன்னிப்பு கேட்கணும்னாலும் கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3228 2533 அல்லது 4768. அழைப்பு மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம் வாயிலாக நீங்க குரல் பதிவும் அனுப்பலாம். அவங்க கிட்ட பேச நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். கூடவே ஒரு விருப்ப பாடலையும் விரும்பி கேட்கலாம். சரி, அடுத்த பாடல் வீரா அப்படின்ற திரைக்காக இதோ.

0: உறவுகள் தொடர்கதை தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: கொஞ்சம் செத போட்டு நல்லா இருக்கம்மா. சரியா? அப்பா இருந்தானே அப்பாவை கேட்டத சொல்லுன்னு சொல்லுங்க, நான் வரேன், கண்டிப்பா வருவேம்மா.
3: சரியா?
1: எனக்கு அவரு என் கூட வந்தா இருந்தா போதும், எனக்கு இப்பத்திக்கு எனக்கு அதான் வேணும்.
2: நினைக்காதமா
1: எல்லாரும் படிச்சிருச்சு.
0: உறவுகள் தொடர்கதை மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: முடிஞ்சா பாட்டு அப்ப பேக்கா.
1: வணக்கம், நான் பாலச்சந்திரன் பேசுறேன், ஜுகூர்ல இருந்து.
2: பாலச்சந்திரன் ஐயா எப்படி இருக்கீங்க?
1: நன்றாக, நான் நல்லா இருக்கேன்.
2: சரி சரி சொல்லுங்க, நீங்க நன்றியா மன்னிப்பா?
1: நன்றி நன்றி.
2: நன்றி யாருக்கு?
1: என் மனைவிக்கு.
2: ஆஹா, அவங்க பெயர்?
1: அவங்க பெயர் வாணி மாரிமுத்து.
2: எதனால அவங்களுக்கு நன்றி? உங்க மனைவியா இருக்கிறதுனாலயா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா?
1: என் லைஃப்ல வந்துட்டு அவங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த இந்த மாசம் 31ஆம் தேதி வந்தா 4 வருஷம்.
2: பாருங்க, 4 வருஷம் ஆயிருக்கு திருமணம் ஆகி. உங்களை போய் ஐயான்னு கூப்பிட்டேன். நானு ப்ரோன்னு கூப்பிட்டா ப்ரோ?
1: கோவிட் கோவிட் முடிஞ்சு நடந்த முத கல்யாணம்.
2: ஓ அப்படியா? எவ்வளவு பேர் வந்தாங்க உங்க கல்யாணத்துக்கு அப்ப? கோவிட் காலகட்டத்துல நடந்ததுனால
1: நாங்க வந்து ஃபேமிலிக்குள்ளே வச்சுக்கிட்டோம். அநேகமா ஒரு 100 பேருக்குள்ளதான் இருந்திருக்கோம்.
2: நல்லா தானே இருந்துச்சு?
1: நல்லாதான் இருந்துச்சு.
2: தெரியும்,
1: நன்றி வந்துட்டு என் வாழ்க்கையில அவங்க வந்ததுனாலதான் வந்து நிறைய முன்னேற்றம். இது வரைக்கும் நிறைய முன்னேற்றம் தான் நான் அடைஞ்சுகிட்டு இருக்கேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம்.
2: சரி, அந்த முன்னேற்றம் வந்து என்றைக்கும் நின்று விட கூடாது. எத்தனை வருடம் காலம் ஆனாலும் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட துணையோட இருவரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு தளபதி படத்துல இருந்து சுந்தரி கண்ணால ஒரு செய்தி. அந்த
2: சார் இது காற்றின் மொழி புதுப்பாட்டு சார்.
1: ஓ புதுப்பாட்டா?
2: ஆமா.
1: அப்படி புதுப்பாட்டுனா வந்துட்டு இது யூத் படத்துல இருந்து.
2: யூத்தே பழசுதான், அதே தீராயசைதான். 2007க்கு மேல கேட்கணும் நீங்க.
1: இல்ல நம்ம இந்த புது யூத்.
2: ஓ இந்த யூத் முட்டக்கலக்கி.
1: முட்டக்கலக்கி அந்த பாட்டு.
2: சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்புறோம், கேட்டுட்டே இருங்க. ரொம்ப நன்றி.
3: ஏ மஞ்ச

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: அச்சு கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, அடுத்து நன்றி மன்னிப்பு அங்கத்துல நமக்கு இன்ஸ்டாகிராம் பக்கமா ஒரு குரல் பதிவு வந்திருக்கு, யாருன்னு பாப்போம்.
1: வணக்கம், நான் சோபனா ரவீந்திரகுமார். ஃபர்ஸ்ட் அட் ஆல் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புறேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி தரன், ஸ்வராஜ், ஸ்ரீகாந்த், கயல்விழி, ஜானவி, ஸ்வேதா. அதுக்கப்புறம் என்னோட யூனி ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ், தேவ் தர்ஷன், கிஷோர், அர்வின் ராவ், திவேஷ், பாலமுருகன், சிவானி, லுவதாரணி, ஜெயபார்கவி. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ இவங்களுக்காக நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா, நினைத்தாலே இனிக்கும் மூவியிலிருந்து நண்பனை பார்த்த அந்த சாங் வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்ப வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

வணக்கம், நான் ஜானகி கடாவியிலிருந்து பேசுறேன். இந்த பாட்டை முக்கியமா என் அப்பா அம்மாக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன். அபியம் நானும் படத்துல இருந்து ஒரே ஒரு ஊரிலே பாட்டு. என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே தோட்ட தொழிலாளிங்க. அவங்க தங்களோட கஷ்டங்களை வெளிக்காட்டாம எனக்கும் என் தம்பிகளுக்கும் என் அக்காக்கும் அதிகமா தியாகம் பண்ணியிருக்காங்க. நான் இப்போதைக்கு உயிர் கல்வியை வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமா பயில்றனால இந்த வேலையில என் குடும்பத்தையும் என் அம்மா அப்பாவை அதிகமா நான் மிஸ் பண்றேன். அவங்கள மிஸ் பண்ற இந்த வேலையில இந்த பாட்டை அவங்களுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம், என் பேர் ஸ்ரீகாந்த். நான் யூனிவர்சிட்டி மலேசியா கிளந்தன்ல விஜுவல் கம்யூனிகேஷன் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். நான் டிகிரி வரைக்கும் என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னோட டீச்சர்ஸ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த லெசன்ஸ், அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் தான் இன்றைக்கி நான் டிகிரி லெவலில் என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. அதனால் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆசைப்படுறேன். அவங்க அவங்களோட பொறுமை, அவங்க சொல்லி கொடுத்த நல்ல பண்புகள் இன்றைக்கி என்ன ஒரு நல் மனிதனாக நல்வழிப்படுத்தியிருக்கு. அதனால் அவங்களுக்காக நான் தீபாவளி படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல சாங் டெடிக்கேட் பண்ணுறேன் அவங்களுக்காக. நன்றி.

தீபாவளி திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இப்பெல்லாம் சமூக ஊடகங்கள்ல இந்த ஏஸ்ததி காணொளிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அழகியலோட நல்ல நல்ல காட்சிகளை வந்து அவங்க காணொளியா எடுத்து அதுல வந்து சில வாசகங்களை உள்ளிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய காணொளிகள் இருக்கும் சமூக ஊடகங்கள்ல, முக்கியமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல. அது இன்னைக்கு வந்து ஒரு காணொளி நான் பார்க்க முடிந்தது. அந்த காணொளியில ஒரு வாசகம் இருந்துச்சுங்க, ரொம்ப பார்த்தோன்னே அந்த வாசகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன வாசகம்னா, யாதினை நம்பி வீழும் நெஞ்சம் தன்னினை நம்பி இழாதோ அப்படின்ற வாசகம். உண்மைதானே அது? நம்முடைய நிறைய பேரோட வாழ்க்கையில ஏதேதோ வந்து வெளியே மற்றவங்களால நடக்கிறத வைத்து நம்ம ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறோம், நம்மளை வருத்திக்கிறோம். அது மன வருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் அவ்வளவு வெளியே மற்றவங்களால நடக்கிற விஷயங்களுக்கு அவ்வளவு வருந்தி போகிற நம்ம, நம்முடைய சொந்த நம்பிக்கை நம்மளால ஏன் எழ முடியாது அப்படின்னு அந்த வாசகம் கேட்குது. எனக்கு கண்டிப்பாக தெரியும், நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதோ நம்மை வந்து தொடர்பு படுத்தி கொள்ளும் வாசகங்களை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் சரி, கடைசியில் உங்களை நம்புங்க. இது நான் உங்ககிட்ட சொல்லலை, எனக்கு நானும் சொல்லிக்கிறேன், உங்ககிட்டையும் சொல்லிக்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். ஆக ஒரு வாழ்க்கைங்க, கண்டிப்பாக அதை வரலாறா அனைவரும் வாழ வேண்டும், உங்கள் பெயரும் வரலாறு படைக்க வேண்டும். இந்த கடைசி இரண்டு வரிகள் ஏன் சொன்ன தெரியுமா, ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் இன்னைக்கு தான் ஏதுவான ஒரு பாடல். அதனால அதிரடியாக அடுத்து அந்த பாடலை கேட்கலாம். விஷால் மிஸ்ரா மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வராங்க இது.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்ய தவறும் மின் பொருள்களின் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என நிதி துணை அமைச்சர் லியூ சின் தோங் தெரிவித்துள்ளார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம், உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு, சுங்கத்துறை, மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் சீரிம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்படும். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்ற தகவல் சமூகத்திற்கான உலக உச்சநிலை கூட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு மோஸ்டியின் தேசிய தொழில்நுட்ப புத்தாக்க மென்பொருள் மேம்பாட்டு திட்டம் NTIS முதல் நிலை வெற்றியை பதிவு செய்தது. புத்தாக்கத்தில் முன்னணி நாடாக திகழும் மலேசியாவின் நிலையை அந்த பன்னாட்டு அங்கீகாரம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக மோஸ்டி தலைமைச் செயலாளர் டாக்டர் கே நகுலேந்திரன் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இதுவரை 226 பரப்புரைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் DCP டத்து அல் ஜஃப்னி அகமது தெரிவித்துள்ளார். மேலும் பரப்புரைகள் சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது என்றார் அவர். சவுதி அரேபியாவுடனான அணு ஆற்றல் ஒத்துழைப்பு உடன்படிக்கை அந்நாடு அப்ரஹாம் உடன்பாட்டில் இணைவதை பொறுத்தே அமையும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா பொதுவான செறிவூட்டப்படாத அணு உலைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈராக் உடனான தனது எல்லைப் பகுதியை திருக்குர்திகள் தாக்கியதாக குவைத் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என்றும் அது குற்றம் சாட்டியுள்ளது. அல் அப்டலி எல்லைச் சாவடி தாக்கப்பட்டதில் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது, ஆனால் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. நிறைவாக 2026 உலகக்கிண்ண கார்பந்து. அமெரிக்க தாக்குதல் ஆட்டக்காரர் ஃபுலரின் பொலோகனுக்கு விதிக்கப்பட்ட தடை தள்ளி வைக்கப்பட்டது குறித்து உலக கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபாவிடம் அதிகாரப்படியாக புகார் அளிக்கப்படும் என்று நோர்வே கார்பந்து சங்க தலைவர் லேஸ் கிளெஃப்னஸ் தெரிவித்தார். கார்பந்தின் உயர்நெறிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் அச்செயல் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று டிக்டாக் நேரலை வாயிலாக ஒரு ஒரு பாடலுக்கு பின்னாலும் ஒரு எண்களை ஒழித்து வைத்துள்ளோம். எந்த எண்ணை நீங்கள் அதிகம் கேட்குறீங்களோ அந்த எண்ணில் உள்ள பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புவோம். அதோடு சேர்த்து கேள்வி பதில் அங்கமும் இடம்பெறும். அப்பப்போ உங்ககிட்ட ஏதாவது நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது புதறிவு கேள்வியாக இருக்கலாம், விடுகதையாக இருக்கலாம். எந்த நேயர் சரியாக பதிலளித்து அந்த பதிலோடு சேர்த்து விருப்ப பாடலையும் சரியாக அனுப்புறீங்களோ உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஒளிபரப்பாகும். இன்னும் டிக்டாக் நேரலையில் இணையவில்லை, ஓரிரு பாடல்கள் கேட்டுட்டு டிக்டாக் நேரலையில் நிறைய பேசலாம், எல்லாம் வந்துருங்க. தொடக்க பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க இதோ.

0: உறவுகள் தொடர்கதை தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: கொஞ்சம் செத போட்டு நல்லா இருக்கம்மா. சரியா? அப்பா இருந்தானே, அப்பாவை கேட்டத சொல்லுன்னு சொல்லுங்க. நான் வரேன், கண்டிப்பா வருவேம்மா.
3: சரியா?
1: எனக்கு அவரு என் கூட வந்தா இருந்தா போதும். எனக்கு இப்பத்திக்கு எனக்கு அதான் வேணும்.
2: நினைக்காதமா
1: எல்லாரும் படிச்சிருச்சு.
0: உறவுகள் தொடர்கதை மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

எப்போதும் போலதான் எந்த நேயர் முதலாவதாக என்னை உள்ளிடுறாங்களோ அந்த பாடலை ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தமிழ் செல்வி மூன்று அப்படின்ற என்ன சொல்லியிருந்தாங்க, இதுல என்னன்னா கூடிய விரைவில் இவங்களுக்கு பிறந்தநாள் வேறையும், அதனால தமிழ் செல்விக்கு பிறந்தநாள் வாழ்த்தை நம்ம தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட மூன்றாம் எண்ணில் இருந்த பாடல் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா கொண்டு வரும் பாடல் இதோ.

0: அதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

வெண்ணிற ஆடை திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோங்க. சரி, வெண்ணிற ஆடை அந்த திரைப்படத்திலிருந்தே ஒரு கேள்வி கேட்டலாம்னு சொல்லிட்டு டிக்டாக் நேரலையில் இந்த திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகையின் பாத்திர பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு சரியா பதில் சொன்னது நம்ம சாந்தி வேலு. அவங்க அவங்களுடைய ஒரு விருப்ப பாடலையும் கேட்டிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. அதற்கு முன்பாக என்ன கேள்வின்னு நான் ஒளிபரப்பில் சொல்ல மாட்டேன். கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பதிலோடு நீங்க எல்லாம் வர வேண்டியது டிக்டாக் நேரலைக்கு. பாடலை கேட்கலாம்.

அடுத்து டிக்டாக் நேரலையில் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்னது மோகன தாஸ். அவர் திருவிளையாடல் திரையிலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, அடுத்து கேட்க உள்ளோம். அதோடு சேர்த்து நம்ம நேயர்களும் ஏழு அப்படின்ற எண்ண அதிகமாக விரும்பி கேட்டாங்க. அதனால் அடுத்தடுத்து பாடல்களை கேட்கப் போகின்றோம். தொடக்க பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி கொண்டு வராங்க.

டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர் விஜயலட்சுமிக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதாவது ஒரு 24 நிமிடத்துல அவங்களுடைய பிறந்த நாள் காண உள்ளாங்க. 67வது பிறந்த நாளா, அதனால உங்களுக்காக ஒரு பாடல் ஒளிபரப்புறோம்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு ஆளை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம டிக்டாக் நேரலையில தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தோம், எல்லாரும் என் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க, எங்க போயிட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு. நல்ல வேலைங்க, அவங்களுடைய மகள் வந்துட்டாங்க, அம்மாவுக்கு இந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜயலட்சுமிக்கு பிறந்த நாள் வாழ்த்து. அவங்க வாழ்த்து பாடலோட சேர்த்து நம்ம நேயர்கள் எல்லாம் 2 அப்படின்ற எண்ணை அதிகம் விரும்பி கேட்டிருந்தாங்க. அந்த எண்ணில் உள்ள பாடலையும் அடுத்தடுத்து கேட்கலாம். TM சவுந்தரராஜன் நாம் மூவர் அப்படின்ற திரைக்காக கொண்டு வராரு இதோ.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜமுனா ராணி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், அதற்கு ருத்ரா சரியான விடையை சொல்லி விடுகதை கேட்டிருந்தோம். சரியான விடையை சொல்லி பாடலையும் விரும்பி கேட்டிருந்தாரு. கந்தசாலா கொண்டு வரும் ஒரு பாடல் வேணும்னு கேட்டிருந்தாரு. இதோ

இன்று டிக்டாக் நேரலையில் நம்மோடு இணைந்து பாடல்களை விரும்பி கேட்ட உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எண்களை சொல்லி பாடலை விரும்பி கேட்டதற்கும் ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே அங்கத்தில் சந்திப்போம். அடுத்து வரும் பாடல் தான் வந்து இன்றைய மலரும் நினைவுகள் தொகுப்பின் நிறைவு பாடல். ஒரு நேயர் 8 மணிக்கே எனக்கு அழைத்து நிகழ்ச்சியா சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. அவர் தான் இந்த பாடல் வேணும், இன்னைக்கு நீங்க ஒளிபரப்பியே ஆகணும்னு ரொம்ப தாழ்மையா கேட்டிருந்தாரு. அவருக்காக அந்த பாடலை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் கொண்டு வராரு.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். நீதியை நிலைநாட்டக்கூடியவன் அல்லாஹ். மனிதர்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்படுகின்ற பொழுது நீதி சொல்வதற்காக நீதிபதியாக நியமிக்கப்படுபவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும். நீதிபதியாக இருப்பவர் பணத்தாசை இல்லாதவராக இருக்க வேண்டும், யாருக்கும் அவர் அஞ்சாதவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பொருளாதாரமும் உயர்ந்த குடும்ப பின்னணியும் உள்ளவரை மட்டுமே தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் விசாலமாக இருந்தால் அவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு தவறான தீர்ப்பை வழங்க மாட்டார். உயர்ந்த குடும்ப பின்னணி இருப்பவர் தான் யாருக்கும் அஞ்சாமல் தீர்ப்பு வழங்குவார் என்றெல்லாம் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு கீழ் இருந்த அதிகாரிகளுக்கு கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மக்களின் பிரதிநிதிகளான அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்கள் உறுதியாக இருக்கும் வரை மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதிகாரிகளுடைய உறுதி என்பது துன்புறுத்துவதோ அல்லது வெட்டுவதோ கசையால் அடிப்பதோ கிடையாது. மாறாக நீதியை நிலைநாட்டுவதும் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் தான் இருக்கிறது என்று உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு கட்டுப்பாடான கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அங்கு இயற்றப்படுகின்ற சட்டங்களும் நீதிகளும் முறையாக இருக்க வேண்டும். மனிதனுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பேணும் விதத்தில் அந்த சட்டங்கள் அமைய பெற்றிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த வேற்றுமைகளோ ஏற்றத்தாழ்வோ இல்லாமல் அந்த சட்டம் சமத்துவத்தை காட்ட வேண்டும். பசரா நாட்டிலே பொறுப்பில் இருந்த அபு மூசா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அதிலே, தீர்ப்பு என்பது உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு கடமை. உங்கள் அணுகுமுறையிலும் உங்களுடைய சபையிலும் உங்கள் தீர்ப்பிலும் மக்களிடம் சமமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த உயர்ந்தவருக்கும் உங்கள் அநீதத்தில் ஆவல் கொள்ளக்கூடாது. எந்த உயர்ந்தவருக்கும் நீங்கள் சாதகமாக தீர்ப்பு சொல்லக்கூடாது. எந்த பலவீனனுக்கும் நீங்கள் அநீதம் செய்யக்கூடாது என்று எழுதி அனுப்பினார்கள். இப்படி எல்லோருக்கும் சமமான சட்டம், எல்லோருக்கும் சமமான தீர்ப்பு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் அனைவரையும் சட்டத்திற்கு முன் சமமாக பார்ப்பது, நடத்துவது, இதுதான் உண்மையான நீதிபதிக்கான அடையாளம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சபையில் வந்து ஒருவர் ஹஜரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீதி கேட்டார். உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஹசனின் தந்தையே, எழுந்து அவனோடு அமருங்கள் என்று கூறி அவர்களுடைய பிரச்சனையை கேட்டறிந்தார். பிறகு தீர்ப்பு அளித்தார். அந்த மனிதரும் தீர்ப்பு முடிந்ததும் சென்று விட்டார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் மாற்றத்தை பார்த்தார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன ஆனது? நான் நடந்து கொண்ட விதம் எதுவும் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்றார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்னவென்று கேட்டபோது, நீங்கள் அமீருல் முஃமினீன், எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை, எங்கள் இருவரையும் நீங்கள் விசாரிக்கிறீர்கள். இந்த நிலையில் அவனை அவனுடைய பெயர் கூறி அழைத்துவிட்டு என்னை மட்டும் ஹசனின் தந்தையே என்று கண்ணியமாக நீங்கள் அழைத்தீர்களே, இது நியாயமா என்று கேட்டார்கள். எனவே நீங்கள் எங்களிடையே சமமாக நடந்து கொள்ளவில்லை என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த பதிலை கேட்டதும் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு, உங்களை கொண்டுதான் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டினான், உங்களை கொண்டுதான் இருளிலிருந்து ஒளியின் பக்கம் எங்களை அல்லாஹ் கொண்டு வந்தான் என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூரிப்போடு பெருமையாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறினார்கள். வாதி பிரதிவாதி இருவருக்கும் பாரபட்சமில்லாமல் சமமாக நீதமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும், அந்த இருவரையும் அழைப்பதில் கூட பாரபட்சம் காட்டக்கூடாது என்றல்லவா இஸ்லாம் இந்த தலைவர்கள் மூலமாக சொல்லித் தருகிறது. இப்படி நீதித்துறையில் சமத்துவம் பேண கற்றுத்தருகிறது இஸ்லாம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை உலக வரலாற்றில் எங்காவது பார்க்க முடியுமா? இஸ்லாம் நீதித்துறையை மிக வலுவாக அல்லாஹ்வின் இறையச்சத்தோடு சமத்துவம் பேணக்கூடிய ஒரு நீதமான இடமாக இஸ்லாம் அதை காட்டி தருகிறது, பேணச் சொல்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீதமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் எல்லோருடைய உரிமைகளையும் அவரவருக்கு கொடுத்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம். நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
4: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மின்னல் எஃப்எம்ல இது நம்ம நேரம்.

0: வழியே.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
1: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: நினைவுகளுக்காக
2: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நிகழ்ந்திருந்து ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்கு தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: விழுக்காட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

தரிசனம். ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்கள் வழிபட்ட அதே சிலை இன்றளவும் பக்தியோடு வழிபட்டு வருகின்றன. இன்றைக்கு நாம் பன்கோர் தீவில் எழுந்திரளி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு தாங்க வந்திருக்கேன். அன்று இங்கு வாழ்ந்த நம் முன்னோர்கள் கடல் அன்னையின் தாளாட்டில் அம்மனுக்கான ஆலயம் ஒன்றை அமைத்தனர். இன்றைய வாலயம் மூன்று கும்பாபிஷேகங்களை கண்டு அழகாய் காட்சியளிக்கின்றது. ஓயாமல் வரும் கடல் அலை போல வருகின்ற பக்தர்களின் வினைகளை ஓயாமல் தீர்த்து வைக்கின்றாளன். மக திருவிழா இங்கு வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது. அன்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட இந்தியர்கள் தங்களின் குடும்பத்திற்கும் வேலைக்கும் காவலாக இருக்க சிறிய கோவில் ஒன்றை அமைத்து அம்மனை வழிபட்டு வந்திருக்கின்றனர். அந்த சிலையை மூலவரின் முன்புறம் நீங்களும் தரிசிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பன்கோர் தீவு பக்கமா போனீங்கன்னா பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க.

0: போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் தரமான கல்வி, விரிவான நலத்திட்டங்கள், திறன் மேம்பாடு, சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நேற்று இந்திய சமூக தலைவருடனான சந்திப்பின் போது இக்கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டதாக அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எல்லைக்கு வெளியே சிறாருக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் குற்றங்கள் தொடர்பில் மலேசிய சட்டத்தின் அதிகார வரம்பை விரிவுபடுத்தும் வகையில் திருத்தம் செய்யப்பட்ட சிறார் மீதான பாலியல் குற்ற சட்ட வரைவை மேலவை நேற்று நிறைவேற்றியது. நாட்டில் வெளிநாட்டினர் தொடர்புடைய சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து இச்சட்டம் அவசியமாவதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற துணை அமைச்சர் எம் குலசேகரன் கூறினார். பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்ய தவறும் மின் வர்த்தக தளங்கள் அல்லது நேரடியாக மின் பொருட்களை விற்கும் கடைகளின் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று நிதித்துறை அமைச்சர் லியாவ் சின்தோங் தெரிவித்துள்ளார். நாட்டிற்குள் நுழையும் சிறிமால் அங்கீகரிக்கப்படாத பல மின் பொருட்கள் தீ விபத்துகள் ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுத்தாள் கசிவு தொடர்பில் எதிர்கட்சியினரிடமிருந்து வலுத்துள்ள அழுத்தத்தை தொடர்ந்து அதனை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி பல நாட்களாக இளையோர் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு அவர் பொதுவில் முதன்முறையாக இவ்வாறு கூறியுள்ளார். வியாழக்கிழமை அமெரிக்கா விதித்த புதிய வரி பல உலக நாடுகளுக்கு மருத்துவர்களை அனுப்பி வருமானத்தை ஈட்டு வரும் கியூபாவின் பல ஆண்டுகளான உலகளாவிய மருத்துவ பணி திட்டத்தை குறிவைத்துள்ளது. கியூபாவின் ஆட்சியை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்னெடுத்துள்ள அண்மை நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. விளையாட்டு ஈரார் 26 காமன்வெல்த் போட்டி ஆடவர் ஒற்றையர் திடல் போலிங்கில் நாட்டின் விளையாட்டாளர் ஈசாட் ஷமீர் ஜுல்கிஃப்லி டி குழுவில் ஃபோக்லேண்ட் தீவைச் சேர்ந்த சிசில் அலெக்சாண்டரை 2 சுழியும் எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டார். இந்நிலையில் அடுத்து இக்குழுவில் இந்தியா, மல்டா உட்பட கனடா விளையாட்டாளர்களை எதிர்கொள்வது சற்று சவால் மிக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 நிமிடம். அடுத்து தின சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இறையச்சம் அதற்கு அரபியிலே தக்வா என்று சொல்லுவார்கள். தக்வா என்பது இறை நம்பிக்கையாளரின் வாழ்க்கையில் உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய ஒரு உயரிய அம்சமாக இருக்கிறது. இறையச்சம் என்கின்ற இந்த அம்சம்தான் நாம் யார் என்பதை அல்லாஹுவின் முன் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளரின் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுவது இறையச்சம்தான். அல்லாஹ் தன் திருமறையில் சுமார் 258 இடங்களில் தக்வா இறையச்சம் குறித்து பல்வேறு வாசக வடிவில் குறிப்பிடுகிறான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்களில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழுங்கள் என்பதாக இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து நேரடியாகவே அல்லாஹு கட்டளையிடுகிறார். இந்த ஆணைகளின் மூலம் வணக்க வழிபாட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, தனி மனித வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, கூட்டு வாழ்க்கையிலும் சரி, நீதியிலும் சரி, நிர்வாகத்திலும் சரி, மற்றும் அரசியல் கொடுக்கல் வாங்கல் என மனித வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிற அத்துணை துறைகளிலும் இறையச்சம் நிச்சயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என அல்லாஹு வலியுறுத்துகிறான். குறிப்பாக இரண்டு விஷயத்தில் இறையச்சத்தை அதிகப்படுத்தினால் எல்லா விஷயத்திலும் இறையச்சம் என்பது வந்துவிடும். ஒன்று, இறைவனிடம் நெருக்கத்தை பெற்று தருகின்ற நன்மையான செயல்களில் ஈடுபடும் போது தக்வா இறையச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு நன்மையான செயலை செய்யும் பொழுது கூட அல்லாஹுவிற்கு பயந்து இதை அல்லாஹுவிற்காகவே நான் செய்கிறேன் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தோடு செய்ய வேண்டும். இரண்டாவது, இறை நெருக்கத்தை விட்டும் தூரமாக்குகின்ற பாவமான குற்றங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக இறையச்சத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டும். பாவமான ஒரு செயல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் தனிமையில் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய பார்வை நம்மின் மீது இருக்கிறது என்று நினைத்து நாம் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய இறையச்சம் என்பது தானாக நம்மிடத்திலே வந்துவிடும்.

அல்லாஹ் மூன்று விஷயங்களில் ஒரு அடியாரிடமிருந்து உண்மையான போலித்தனம் இல்லாத நடவடிக்கைகளை எதிர்பார்க்கிறான். ஒன்றாவது, அல்லாஹுவை மதிக்கும் விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்வது. வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹுவை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் மதிக்கவில்லை என்று அல்லாஹ் அத்தியாயம் 6:91 கூறுகிறான். ஆக இந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லுவது, அல்லாஹுவை எந்த அமைப்பில் மதித்து வாழ வேண்டுமோ அந்த அமைப்பில் மனிதர்கள் வாழவில்லை, மாறாக மனிதர்கள் அல்லாஹுவை உண்மையாக மதித்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு விரும்புகிறார். இரண்டாவது விஷயம், அல்லாஹுவிற்காக தியாகம் அர்ப்பணம் செய்யும் விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் எவ்வாறு தியாகம் அர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அவ்வாறு தியாகம் அர்ப்பணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அத்தியாயம் 22:78 கூறுகிறான். ஆக அல்லாஹுவிற்காக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அந்த தியாக உணர்வோடு நல்ல எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதில் போலித்தனம் என்பது இருக்கக்கூடாது. இதை உண்மையாக அல்லாஹுவிற்காக வேண்டியே நான் செய்கிறேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அடுத்து மூன்றாவது, அல்லாஹுவை பயந்து வாழும் விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவிற்கு எவ்வாறு பயந்து வாழ வேண்டுமோ அவ்வாறு பயந்து வாழுங்கள், மேலும் நீங்கள் முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் என்று அத்தியாயம் 3:102 அல்லாஹு சொல்கிறான். ஆக அல்லாஹு தஆலா ஒரு அடியாரிடம் இருந்து எதிர்பார்க்கும் முக்கியமான மூன்று அம்சங்களில் ஒன்று தக்வா என்னும் இறையச்சம் என்பதை முன்னால் உள்ள அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது.

0: நேர்களே,
1: தக்வா என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தக்வா என்ற சொல் விக்காய பாதுகாத்துக் கொள்ளுதல் என்ற வேறு சொல்லிலிருந்து வந்ததாக இருக்கிறது. இப்படித்தான் அகராதியிலே சொல்லப்படுகிறது. அகராதியில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, பாவமான செயல்களை செய்யாமல் தன்னைத்தானே ஒரு மனிதர் பாதுகாத்துக் கொள்வது, இதற்கு தக்வா என்று சொல்லப்படும். ஷரியத்துடைய அடிப்படையில் இறைவன் வெறுக்கும் செயல்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் தக்வாவின் அடிப்படை அம்சமாக இருக்கிறது என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து மத் தக்வா இறையச்சம் என்றார் என்ன என்று கேட்டார். ஃபகால கஅப் யா அமீர் அல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, அமா சலக்த தரீகன் ஃபீஹி ஷௌக்குன், முற்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்திருக்கிறீர்களா என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் ஆம் நான் நடந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எப்படி அந்த பாதையிலே கடந்து செல்வீர்கள் என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பாதையிலே நான் கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் என்னுடைய உடலையும் உடையையும் பாதுகாத்தவராக மிகவும் கவனமாக அந்த பாதையிலே நான் நடப்பேன். அப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய உடலிலோ உடையிலோ முற்கள் தைத்து விடாமல் மிக கவனமாக பேணுதலாக ஒவ்வொரு எட்டையும் நான் எடுத்து வைப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார். அப்போது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறுதான் இறையச்சமும் என்று பதிலளித்தார். அதாவது மனிதன் தன் வாழ்க்கையில் ஈமான் கெட்டுவிடாமல் அமலும் கெட்டுவிடாமல் சூழ்நிலை எனும் முட்கள் நாலாபுறமும் சூழ்ந்திருக்கிற அவற்றில் சிக்கிவிடாமல் விலகியிருந்து கவனமாக வாழ்க்கையை கழிப்பதுதான் இறையச்சம் எனப்படும். அப்ப முற்கள் நிறைந்த பாதையில் நாம் எப்படி கவனமாக செல்வோமோ அதுபோன்றுதான் இந்த காலகட்டத்தில் பல வகையான சூழல்களுக்கு மத்தியில் நாம் நடந்து செல்கிறோம். அப்படி பல வகையான சூழல்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமயத்தில் நல்லதின் பக்கம் நாம் கவனமாக நடந்து செல்ல வேண்டும், பாவமான வழியின் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது. இப்படி கவனமாக இருப்பதுதான் இறையச்சம் என்பதை அந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இன்னும் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. அப்புறம் நண்பரே, எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வாழ்க்கை எப்படி போகுது? ரெண்டு வாரம் ஆச்சு.
1: வாழ்க்கை அது பாட்டுக்கு போகுது, ரொம்ப சிறப்பா போகுது. அதுதான முக்கியம்.
0: வருக வருக என்று வரவேற்கின்றோம். நல்ல ஓய்வெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறவங்க நல்ல ஓய்வுக்கு பிறகு இன்றைய நாளை வரவேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
1: வாழ்க்கையில தேடல்கள் ரொம்ப அவசியம் தான். சில சமயங்கள்ல மகிழ்ச்சியை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனா ஒண்ணு மறந்துடுறோம். மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம பக்கத்துல இருக்கு, நம்ம பக்கத்துல உள்ளவர்கள்ட்ட இருக்கு அப்படின்றத மறந்துடுறோம்.
0: முக்கியமா மகிழ்ச்சி அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கு. முதல்ல அதை எடுத்துட்டு அதை நல்லபடியா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேடல்னு சொன்னீங்க இல்லையா, எதையோ தேடி வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நான் தேடி போறது எங்கேயும் கிடைக்கலன்ட்டு. ஏன் தெரியுமா? ஒன்னு கிடைக்கும் போது அடுத்தது தேட ஆரம்பிக்கிறோம், அடுத்தது கிடைக்கும் போது இன்னொன்னு தேட ஆரம்பிக்கிறோம் இல்லையா. எங்கேயுமே மனசு அப்படியே அலை பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் அதுக்கு காரணம் போல.
1: அலை பாயுது மனசு,
0: அலை பாயுது. தேட
1: என்ன தேடுங்க இல்லையா, நம்ம தேடாத மாதிரி இருக்கு.
0: உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அம்மனுக்கு உகந்த நாள். அதனால அம்மன் போற்றி பாடலோடு இன்றைய நாளை நம்ம தொடங்க போறோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 8 நாள் இன்று 2026 ஜூலை 24 வெள்ளிக்கிழமையில் சந்திக்கின்றோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: குவாட்ரைசெப், அதாவது நம்மளோட குவாட்ரைசெப் மசில்ஸ் வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம பலப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட்டோட பேர் வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளோட தொடையை வந்து வலுப்படுத்த உதவும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்குவாட் போன்ற ஒர்க் அவுட் செய்வதற்கும் இது உதவியா இருக்கும். இப்போது லெக் எக்ஸ்டென்ஷன் மிஷின்ல உட்காருங்க, கால்களை மடக்கி நேராக்குங்க, மறுபடியும் கால்களை மடக்கி பழைய நிலைக்கு கொண்டு வாங்க. இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு 15-20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யணும். அடுத்த வாரம் மறுபடியும் இன்னொரு லெக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நன்றி.

0: நினைப்பதே வெற்றி தான் எழுந்து வாரும் அழகான ஒரு பாடல். நம்ம நினைக்கணும் அதுதான் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நினைங்க, அது வெற்றி அடையணும், அதுக்காக ஓடணும். நம்ம
1: கண்டிப்பா ஓடுவோம். கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமா மலேசிய நண்பன் சொல்லுங்க.
0: மக்கள் நலனை முன்வைத்து 2027 ஆண்டின் பட்ஜெட்டை தயாரிக்கும் பணியில் தாம் ஈடுபட்டு இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கின்றார்.
1: அதே வேளையில் மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் முயற்சியாக ரஹ்மா அடிப்படை உதவி தொகை சாராவின் விகிதத்தை கூடிய விரைவில் அரசாங்கம் உயர்த்தவிருப்பதாகவும் பிரதமர் சொல்லியிருக்காரு.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகளின் வரிசையில் நேற்று பிரதமர் இந்திய தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. அதில் கல்வி, சமூக நலம், திறன் மேம்பாடு, இது இந்தியர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு வித்திடும் அப்படின்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு.
1: மக்கள் ஓசையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, அனைத்துலக விளையாட்டு அரங்கில் ஒலிம்பிக் போட்டியை அடுத்து மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டியாக காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி வந்து இப்போ இருக்கு. இம்முறை 2026 ஆண்டு போட்டி நேற்றைய தினம் தொடங்கி ஆகஸ்ட் வரைக்கும் அது வந்து நடக்க போகுது. இந்த விளையாட்டுகள் வந்து ஆர்டிஎம்ல வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யறதுனால நீங்க ஆர்டிஎம்ல தாராளமா அந்த விளையாட்டுகளை பார்க்கலாம்.
0: வாங்க தொடர்ந்து பேசுவோம். மற்ற செய்திகளுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க.
1: சரி, இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். சில எல்லாம் வந்து வேலைக்கு தான் போவாங்க, ஆனா சாதாரணமா போக மாட்டாங்க. அப்படி அள்ளிக்கிட்டு போவாங்க, இதை எடுத்துட்டு போவாங்க, இந்த பொருள் எடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி வேலைக்கு அள்ளிக்கிட்டு போகிற, அதாவது என்னன்னா நிறைய இந்த பையில எடுத்துட்டு போவாங்க, சாப்பாடு, இந்த என்ன சொல்றது, பொட்டலம் கட்டிட்டு எடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி அள்ளி கொண்டு செல்லக்கூடிய நபர் உங்களை சுத்தி இருக்காங்களா, இல்ல நீங்களே அப்படி பண்றீங்களான்றத அழைத்து சொல்ல போறீங்க.
0: வேலைக்கு தான் போறாங்களா, இல்ல அவங்க சுற்றுலா எங்கேயாவது போறாங்களா யோசிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் இருக்காங்க, அதை பத்தி வாங்க பேசுவோம். 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8
0: லாஜி கட்டிக்கிட்டு போறவங்க இருப்பாங்களே, அவங்கள பத்தி பேசுவோம்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு சிறுவன் தன் வளர்க்கும் நாய்க்குட்டி தன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். ஒரு நாள் அதை ரொம்ப தூரம் அழைத்து சென்று ஒரு மரத்தில் கட்டிவிட்டு ஒரு புதருக்குள் மலிந்து கொண்டான். நாய்க்குட்டி அவனை காணாமல் பயந்து அங்கும் இங்கும் தேடி அலைந்தது. சிறிது நேரத்தில் அது பயத்தால் அழ ஆரம்பித்தது. இதை புதருக்குள் இருந்து பார்த்த சிறுவனுக்கு மனம் உருகிவிட்டது. உடனே வெளியே வந்தான். அவனை பார்த்த நாய்க்குட்டி ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து மகிழ்ச்சியாக கொஞ்சியது. சிறுவன் அதை தழுவிக்கொண்டு சொன்னான், என் மேல் உனக்கு இவ்வளவு பாசமா? வீட்டுக்கு வந்த பிறகு அவன் தன் அம்மாவிடம் நடந்ததை சொன்னான். அம்மா புன்னகைத்து அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தாங்க. சில நாட்கள் கழித்து அம்மா அவனை சந்தைக்கு அழைத்து சென்றாங்க. அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒரு நிமிடம் அம்மா அவனிடம் இருந்து விலகி நின்றாங்க. அம்மாவை காணாமல் சிறுவன் பயந்து, அம்மா எங்க இருக்கீங்க என்று அழுந்து கொண்டு அங்கும் இங்கும் தேடினான். சில நிமிடங்கள் கழித்து அம்மா அவன் முன்னாடி வந்து நின்றாங்க. சிறுவன் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடித்து, அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று அழுதான். அம்மா அன்புடன் சொன்னாங்க, கண்ணா நீ இப்போது உணர்ந்த பயம்தான் அந்த நாய்க்குட்டிக்கும் அன்று இருந்திருக்கும். ஒருவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள அவர்களுக்கு பயத்தையோ வலியையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எதுவும் கேட்காமல் நம்மை முழு நம்பிக்கையுடன் பின்தொடர்கிறார்களே, அதுவே உண்மையான பாசம். வீட்டுக்கு வந்த உடனே சிறுவன் தன் நாய்க்குட்டியை தழுவிக்கொண்டு சொன்னான், என்ன மன்னிச்சிடு. நாய்க்குட்டி வழக்கம் போல அன்பை வெளிப்படுத்தியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? உண்மையான பாசத்தை சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாசம் நம்பிக்கையில் வளரும், பயத்தில் அல்ல. உங்களை நேசிப்பவர்களின் அன்பை சந்தேகப்படாதீர்கள், அதை மதியுங்கள். ஒருவரின் பாசத்தை நிரூபிக்க அவர்களை கஷ்டப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுங்கள், அன்பு பல மடங்கு உங்களிடம் திரும்பி வரும். நம்பிக்கையும் அன்பும் சேர்ந்த உறவுகள் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அவற்றை என்றும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது வேலைக்கு போகும்போது அள்ளிக்கிட்டு போகிறவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க சிவா, சொல்லுங்க. எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்களா?
2: மகளே இருக்கு.
1: ஏன் இந்த மாதிரி பண்றாங்க?
2: எனக்கு என்னெல்லாம்
0: எடுத்துட்டு போறாங்க?
2: நார்மலா ஒரு கொண்டு போவாங்க, காடி வச்சுக்கோங்க நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பேக், பெரிய பேக் வச்சுட்டு போவாங்க. அது எனக்கு தெரியல சார். அப்ப இன்னொரு பேக் வந்து மூணு பேக் இல்லாம அவங்க வேலைக்கு போன பாத்து வரைக்கும் கொண்டு போற பேக் அப்படியே தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது.
1: ஒன்னும் இல்ல பெருசா,
2: எனக்கே தெரியல சார். என்ன கேட்கவும் முடியல.
0: ஏன் சார் கேட்டா என்ன அடி?
1: பெண்கள் கிட்ட ரகசியம் கேட்க கூடாது, அதே மாதிரி அவங்களோட பைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு
2: கேட்க கூடாது. சொந்த மகளா இருந்தாலும் சரி, பிரிச்சியா இருந்தாலும் சரி, நான் வந்து ரொம்ப சிம்பிள் சார். நான் போகும்போது ஒரு நல்ல ஒரு டைட் பேக் ஒன்று வச்சுக்கிறேன். அது வந்து ஏன்னா பிளெக்ஸ்ல ஜீன்ஸ்ல போட்டாலும் அந்த பாக்கெட்ல எதுவும் வச்சுக்க மாட்டேன். அப்ப என்னோட பேர்ஸ் வாலெட் எல்லாம் நிச்சயமா வச்சுக்குவேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆபீஸ் போகும்போது வைஃப் என்ன பண்ணுவாங்க, ஒரு போட்டல்ல தண்ணி, அப்புறம் ஒரு பிளேட் வெட்டி கொடுப்பாங்க, கிரேப்ஸும் ஆப்பிள் வெட்டி கொடுத்துருவாங்க.
0: இப்படி பாத்துக்கிறாங்க உங்களுடைய மனைவி உங்களை.
2: அப்ப நான் போகும்போது அந்த சைட் பேக் ஒரு சின்ன பேக் கொடுப்பாங்க, ஆபீஸ் பாத்துக்கோன்ட்டு.
1: இப்ப அதுல பொருள் இருக்கு, நியாயம் தான்
2: இருக்கு, நியாயம் இருக்கு. நம்ம வந்து ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கொண்டு போற பொருள் அப்படியே ரிட்டர்ன் ஆக கூடாது. ரிட்டர்ன் ஆனிச்சு நாளைக்கு அந்த பொருள்
1: கிடைக்காது. ஓ, அந்த மாதிரி. ஆனா மகள் அப்படியே கொண்டு வராங்க. கேப்போம் மற்றவங்களுடைய கதையை. நன்றிங்க.
2: ஓகே, நன்றி, வணக்கம் சார்.

0: நேரம் காலை மணி 6:54.
1: வணக்கம். இன்னல்ல நம்ம நேரில் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், யாருன்னு இப்போ நம்ம கேக்கலாம்.
2: ஜோதி பேசுறேன்.
1: ஜோதி, துரியான் முடிஞ்சிருச்சா உங்க ஊர்ல? இன்னும் இருக்கா
2: துரியான்? சீசன் ஓடிட்டு இருக்கு. இப்ப எங்க ஊர்ல வந்து மினி மகா ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு.
1: ஓ, நல்ல வேலை குறவு உங்க பகுதிக்கு வந்தாதான் துரியான்.
2: அதுக்குன்னு ஜாமா சேர்த்து வச்சிருப்பாங்க. அல்சால வந்து பின்னாடி அந்த ரிசைக்கிள் ஜாமா வந்து என பிரிச்சிருந்தோம். வீட்லயே வந்து டின்னு பிளாஸ்டிக் அதெல்லாம் பிரிச்சிருந்தோம். சோ அதெல்லாம் பிரிச்சு தனித்தனியா ஒரு பிளாஸ்டிக்ல போட்டு அதெல்லாம் ஒரு 3 பை 4 பை தூக்கி காடியில வச்சிருப்பாங்க. நான் காடி வந்து ஸ்கூல்ல போயிட்டு அந்த கேன்டீன் கிட்ட நிப்பாட்டி அவங்க ஒரு 10 நிமிஷமாச்சும் அந்த ஜாமா எல்லாம் இறக்கி அவங்க காடியில இருந்து இறங்கி போறதுக்கு.
0: அதாவது இப்ப பொதுவா அந்த வீடு எல்லாம் வந்து வேற இடத்துக்கு பிண்டா பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
2: ஆமா, ஒவ்வொரு செவ்வாய்க்காம வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் கூட எடுக்கும். அவங்க பாட்டி எல்லா ஜாமாவும் இறக்கி அவங்க வச்சுட்டு அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளாஸ்க்கு போறது.
1: சரி, என்ன பண்றது, மகளாச்ச படிக்கிற பிள்ளை சரியா இருக்குன்னு நினைப்போம், ஆனா இவ்ளோ பேக்கா.
2: சின்னவங்களுக்கு வந்து அக்காவும் வந்து சலிச்சவங்க இல்ல, அவங்களும் அதே தான் பாப்பாங்க.
1: பெரும் போராட்டம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறது.
2: நான் வந்து எதையும் தூக்க மாட்டேன் வீட்டுல இருந்து, அவங்க அவங்க தூக்கி காடி வச்சுக்கணும்.
0: அங்க போய் மட்டும் வைக்கிறது.
2: சின்னவங்க வந்து என் கூட ஸ்கூலுக்கு வரனால அப்ப ஸ்கூல்ல இங்க ஹெல்ப் பண்ணுவேன். பெரியவங்க வந்து அவங்கள எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து போயிடணும்.
1: சின்னவங்களே பெரியவங்களே, அம்மாவுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கம்மா. நன்றி,
2: நன்றி.
1: இந்த மாதிரி வலி எடுக்கும் அதுதான்
0: பொதுவாவே. ரெண்டு பைகளை வந்து பெருமாள் எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஆய்வு ஒண்ணு சொல்லுங்க, வேலைக்கு போற அப்பயும் சரி இல்ல படிக்க போற அப்பயும் சரி.
1: திரேசா கிட்ட இதனால பதிவு பண்ண போறாங்க.
0: சொன்னோம்ல அவங்க திரேசா தான் அள்ளிக்கிட்டு வருவாங்க.

0: இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு பிரதமர் வலியுறுத்தல். வேளாண் டிவேட் பட்டதாரிகளின் வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் தரமான கல்வி, விரிவான நலத்திட்டங்கள், திறன் மேம்பாடு, சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நேற்று இந்திய சமூக தலைவர்களுடனான சந்திப்பின் போது இக்கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டதாக அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவு மித்ராவும் அது தொடர்புடைய நிறுவனங்களும் தொடர்ந்து களத்திற்கு சென்று மக்களை சந்திப்பதோடு அவர்களின் உண்மையான தேவைகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சி பாதையிலிருந்து எந்த ஒரு பிரிவும் விடுபட்டு போகாமல் இருப்பதை உறுதி செய்ய மனித நேயம், பொறுப்பு, நல்லாட்சி சார்ந்த அணுகுமுறைகள் மிக முக்கியம் என்று பிரதமர் தெரிவித்தார். ஏஆர் 26 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கும் தேசிய அணிக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தேசிய விளையாட்டாளர்கள் மன உறுதியுடன் போராட வேண்டும் என்றும், ஒழுக்கம், உயர்நெறி மற்றும் விளையாட்டு உணர்வுடன் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்துமாறும் அவர் தமது எதிர்பார்ப்பை தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய விளையாட்டாளர்கள் பெருமைமிக்க வெற்றிகளை பெற்று உலக அரங்கில் மலேசியாவின் புகழை உயர்த்தவும் பிரார்த்திப்பதாக பிரதமர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். நாட்டின் எல்லைக்கு வெளியே சிறாருக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் குற்றங்கள் தொடர்பில் மலேசிய சட்டத்தின் அதிகார வரம்பை விரிவுபடுத்தும் வகையில் திருத்தம் செய்யப்பட்ட சிறார் மீதான பாலியல் குற்ற சட்ட வரைவை மேலவை நேற்று அங்கீகரித்தது. 2021 முதல் 2025 வரையிலும் நாட்டில் வெளிநாட்டினர் தொடர்புடைய சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றச் செயல்கள் 117 விழுக்காடு அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த திருத்தம் மிக அவசியமாவதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற துணை அமைச்சர் எம் குலசேகரன் கூறினார். பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்ய தவறும் மின் வர்த்தக தளங்கள் அல்லது நேரடியாக மின் பொருட்களை விற்கும் கடைகளின் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என நிதித்துறை அமைச்சர் லியாவ் சின் தோங் தெரிவித்துள்ளார். எரிசக்தி ஆணையம், மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம், உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு, சுங்கத்துறை, மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் சிரேம் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டிற்குள் நுழையும் பல மின்பொருட்கள் சிரேம் முத்திரை அல்லது சிரேமால் அங்கீகரிக்கப்படாதவை. அவை தீ விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டுவதாக அவர் விவரித்தார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் கீழ் இயங்கும் வேளாண் நுட்ப திறன் கல்வி டிவேட் பட்டதாரிகளின் வேலை வாய்ப்பு விழுக்காடு 2018 ஆண்டை காட்டிலும் 61 விழுக்காட்டிலிருந்து 2024 ஆண்டு 76 விழுக்காட்டுக்கு உயர்ந்துள்ளதாக மலேசிய வேளாண் டிவேட் பட்டதாரிகள் முன்னேற்றம் குறித்த ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நீண்டகால உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அந்த கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இளையோரின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் PNB ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து அமைச்சு முயற்சிகளை வலுப்படுத்தியுள்ளது. விவசாயத் துறையில் காலடி எடுத்து வைக்கும் பட்டதாரிகள் பிற துறைகளில் பணிபுரிபவர்களை காட்டிலும் அதிக வருமானம் ஈட்டுவதை அந்த ஆய்வறிக்கை கண்டறிந்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. உதவித்தொகை வழங்கப்படும் சமையல் எண்ணெயை கடத்த முயன்ற முயற்சியை கிளந்தான் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு முறியடித்துள்ளது. இதில் 3,298 கிலோ எண்ணெய், 2 வாகனங்கள் உட்பட 48,245 ரிங்கின் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதன் இயக்குநர் அனிஃப் யூசுப் தெரிவித்தார். கம்போங் அலூர் பசிர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட முதல் சோதனையில் 18-29 வயதுடைய 2 உள்ளூர் ஆடவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் ஜலான் பன் ரெப்போ கம்போங் பத்தே கனாவில் நடத்தப்பட்ட 2 சோதனையில் 27-39 வயதுடைய மேலும் 2 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: அமெரிக்காவுக்கு அதிகரித்து வரும் வர்த்தக உபரியை கருத்தில் கொண்டு அந்நாட்டின் மீது வரிகளை விதிப்பதற்கு எந்த ஒரு பொருளாதார அடிப்படையும் இல்லை என சிங்கப்பூர் வலியுறுத்தியுள்ளது. ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டினூடே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் சிங்கை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். வாஷிங்டன் உடனான வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் எவ்வித வரிகளையும் விதிக்காமல் இருப்பதே அடிப்படையாக அமைய வேண்டும் என்றார் அவர். இந்தியாவில் நீட் தேர்வுத்தாள் கசிவு தொடர்பில் எதிர்கட்சியினிடமிருந்து வலுத்துள்ள அழுத்தத்தை தொடர்ந்து அதனை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதன் பதவி விலக கோரி பல நாட்களாக இளையோர் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு அவர் பொதுவில் முதன்முறையாக இவ்வாறு கூறியுள்ளார். ஆனால் மோடியின் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட சில நிமிடங்களுக்குள் மாணவரின் எதிர்காலத்தை பிரதமர் சீர்குலைப்பதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாடினார். இந்தியாவில் மருத்துவத்துறையில் கால்பதிக்கும் மாணவர்கள் எழுதும் தகுதி தேர்வாக நீட் உள்ளது. May 3 நாடு முழுவதும் 5,400 மேற்பட்ட மையங்களில் 2.2 மில்லியன் மாணவர்கள் இத்தேர்வினை எழுதினர். வியாழக்கிழமை அமெரிக்கா விதித்த புதிய வரி பல உலக நாடுகளுக்கு மருத்துவர்களை அனுப்பி வருமானத்தை ஈட்டி வரும் கியூபாவின் பல ஆண்டுகளான உலகளாவிய மருத்துவ பணி திட்டத்தை குறிவைத்துள்ளது. இத்தடை அந்நாட்டின் அரசாங்கத் துறைகளையும் சுகாதார அமைச்சர் ஹோசே ஏஞ்சல் மிரண்டாவையும் இலக்கிட்டுள்ளது. கியூபாவின் ஆட்சியை தமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்னெடுத்துள்ள அண்மை நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இந்நிலையில் கியூபாவின் வெளிநாட்டு மருத்துவ பணித்திட்டம் என்பது கட்டாய உழைப்பு உள்ளிட்ட ஆள்கடத்தலுக்கு சமமானது என அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இத்தாலி, பிரான்ஸ் உட்பட ஸ்பெயினின் சில பகுதிகளில் வேகமாக பரவிய காட்டுத்தீயின் சுட்டெரிக்கும் வெப்பமும் பலத்த காற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது. தென் பிரான்சின் அட்லாண்டிக் கடற்கரையில் 1,000 மேற்பட்ட சுற்றுப்பயணிகள் முகாம்கள் விடுமுறை இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதேவேளை கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை தொடர்ந்து மேட்ரிட்டுக்கு அருகிலுள்ள நகரை காலி செய்யும்படி ஸ்பெயின் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வெப்பம் 40°C பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள 2வது மோசமான காட்டுத்தீயாக இது உள்ளது. விளையாட்டு, 2026 காமன்வெல்த் போட்டி. ஆடவர் ஒற்றையர் திடல் போலிங்கில் நாட்டின் விளையாட்டாளர் இசார் ஷமீர் ஜுல்கிஃப்லி டி குழுவின் வெற்றியாளரான போதிலும் சில கூறுகள் மேம்படுத்தப்பட வேண்டும். ஃபோக்லேண்ட் தீவைச் சேர்ந்த சிசில் அலெக்சாண்டர் உடனான தொடக்காட்டத்தின் போது ஷமீர் சற்று பதற்றமாக காணப்பட்ட நிலையில் அவர் கொண்டிருந்த அனுபவம் சூழ்நிலையை கையாள கற்றுக் கொடுத்த வேளை அடுத்த சுற்றுக்கு முன்னேறி செல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தது. அவர் 2 புள்ளிகளில் வெற்றி கொண்டார். இந்நிலையில் இக்குழுவில் இந்தியா, மல்டா உட்பட கனடா விளையாட்டாளர்களை எதிர்கொள்வது சற்று சவால் மிக்கது என்றார் அவர். இந்திய சமூகத்தை வலுப்படுத்தும் நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு பிரதமர் வலியுறுத்தார். வேளாண் டிவேட் பட்டதாரிகளின் வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று 2003 இன்றைய நாளில் மலேசியாவும் சிங்கப்பூரும் பத்துபூத்தி மிடல் ராக்ஸ் சவுத் லெட்ச் தொடர்பான உரிமை சிக்கலை நெதர்லாந்தின் த ஹாக் பன்னாட்டு நீதிமன்றத்தில் அதிகாரப்படியாக முன்வைத்தன. 2003 பிப்ரவரி 6 நாள் புத்ராஜயாவில் இரு நாடுகளும் சிறப்பு உடன்பாட்டில் கையெழுத்திட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 2003 மே 9 நாள் நடைமுறைக்கு வந்த உடன்பாட்டின்படி இந்த 3 பகுதிகளின் மீது இறையாண்மை மலேசியாவுக்கா சிங்கப்பூருக்கா என்பதை பன்னாட்டு நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டு மதிப்பதாக இணக்கம் கண்டன.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: சக்தி கொடு, அந்த சக்தி நம்மை சுற்றி தான் இருக்குது. அதுவும் நவராத்திரி இந்த மாதிரி சிறப்பு காலங்கள்லாம் வரும்போது ரொம்ப சிறப்பான ஒரு சக்தி, ஒரு அதிர்வலை நம்மை சுற்றி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆடி மாதமும் ஒரு நல்ல அதிர்வலையை உங்களுக்கு வந்து சேர்க்கட்டும்.
1: ஆடி வெள்ளி அம்மனி நருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சரி, இன்றைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம்.
0: நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னா உங்ககிட்ட தான் நாங்க பேச போறோம்.
1: சமூக வலைதளங்கள்ல கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு விவாதம். உங்க செலவை நீங்க பாத்துக்கோங்க,
0: சரி,
1: செலவை நான் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு இப்படி சொல்றாங்க, அவரு பாட்டுக்கு அப்படி சொல்றாரு. இதுவே கொஞ்சம் நேர்கிட்ட வைக்கலாம் அப்படின்னு. ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி, இப்போ நிறைய பெரும்பாலான வீடுகள் வந்து ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. உங்களுடைய அந்த செலவுகளை எப்படி பகிர்ந்துக்குவீங்க? இல்லங்க, நாங்க பகிர்ந்துக்கலாம் மாட்டோம், அவரு பாட்டுக்கு அவரோட பாத்துக்குவாரு, என்னோட பாட்டு நான் பாத்துக்குவேன் அப்படின்றவங்க இருப்பாங்க.
0: நாங்க படிச்ச கதைப்படி என்னன்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க செலவை பகிர்ந்துக்கணும், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் நான் பண்றேன், என் வாழ்க்கையை நான் பாக்குறேன், என்னோட செலவை நான் பாக்குறேன் அப்படின்னு பேசுறாங்க.
1: சரி,
0: இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு கீழே வந்துட்டோம், ஒரு கூரையின் கீழே வாழ்றோம், எல்லா செலவையும் ரெண்டா பிரிங்க, ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கோ அப்படின்றாங்க. இதுல நீங்க எந்த பக்கங்க நிக்கிறீங்க,
1: எந்த பக்கம் அப்படின்றத நீங்க அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7.
0: கணவன் மனைவி எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவீங்களா? இல்ல இல்ல, கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க, கொஞ்சம் பாத்துக்கிறேன், என் வாழ்க்கை நான் பாக்குறேன் அப்படின்னு இருப்பீங்களா? நீங்க
1: சொல்றதை வச்சுதான் தெரிய போகுது இப்ப நமக்கு.

0: வணக்கம், இன்னும் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் டிஜிட்டல் பயிற்றுனர் ஜே கண்ணன்.
1: அனைவருக்கும் வணக்கம். சேட் ஜிபிடி கொடுக்கிற தகவல்கள் எல்லாமே வந்து உண்மையான தகவலா? இந்த கேள்வி கூட நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட. இது எப்படி நம்புறது இந்த தகவல் அப்படின்னு? உண்மையிலேயே சொல்ல போனாக்க நீங்க நம்ப கூடாது. முதலாவது நான் ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, நீங்க சேட் ஜிபிடியை திறந்ததும் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. கேட்ட பிறகு ஆக கீழே பாருங்க, அந்த டைப்பிங் பண்ற இடத்துக்கு கீழே, அந்த டைப் பாக்ஸ் கீழே, சேட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக், செக் இம்பார்ட்டன்ட் இன்ஃபோன்னு ஒரு டிஸ்கிளைமர் இருக்கும், ஒரு நோட்டீஸ் இருக்கும். அதாவது சேட் ஜிபிடி தவறு செய்யும், அதனால இந்த தகவலை முதல் நீங்க வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அதுவே சொல்லிருச்சு பாருங்க. சோ அதனால இந்த சேட் ஜிபிடின்றது மட்டும் இல்ல, மற்ற எல்லா AI கருவிகளும், சேட் ஜிபிடி, ஜெமினாயா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், கோபைலட்டா இருக்கட்டும், எல்லாமே தவறான தகவல் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு தகவல் கொடுக்கும் போது அந்த தகவல் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அதுகிட்ட கேட்கணும், இது எங்க இருந்து எடுத்த, அதோட சாஸ் கொடு அப்படின்னு மலாயில சும்பர் சொல்லுவோம், அது எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்டீங்கன்னாக்கா அதோட சாஸ் கொடுக்கும் அது. அப்ப அது நம்ப தகுந்த தகவலா அப்படின்றத நீங்க உறுதி பண்ணிக்கிட்டு அப்புறமா அதை நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா நாளைக்கு இந்த தவறுகள் நடக்கும் போது, உதாரணமா நீங்க ஒரு தகவலை சேட் ஜிபிடியில எடுத்து ஒரு அசைன்மெண்டோ இல்ல ஏதோ எங்கேயோ ஒரு பிரசன்டேஷனோ இல்ல யாருக்கிட்டே அதை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தகவலை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்க தப்பான தகவல் கொடுத்திருக்கிறீங்கன்னு உங்களோட கிரெடிபிலிட்டி அங்க பாதிக்குவாங்க. அப்ப நீங்க சொல்ல முடியாது, ஓ எனக்கு தெரியாது, நான் சேட் ஜிபிடியில தான் எடுத்தேன் அப்படின்னு பழிய தூக்கி சேட் ஜிபிடியில போட முடியாது. எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க தான் அந்த கண்டென்ட்க்கு கிங். கண்டென்ட் நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கிறீங்கன்னா அதை நீங்க நல்லா வெரிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். அதனால மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், எல்லா தகவலையும் சரி மேல் பார்வை பார்த்துட்டு உறுதிப்படுத்தின பிறகு அதை பயன்படுத்துங்க. இதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.

0: லைஃபே ஜாலி தான். அடுத்தது நேயர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. மலர் டீச்சரா? மலரே இல்ல, இந்த மலர் டீச்சர்ன்றது ரொம்ப பிரபலம் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? அந்த டீச்சரோ நினைச்சேன். சரி மலர், வாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா?
1: ஓ,
0: அப்புறம்தான் வேலை.
2: பிள்ளைங்கன்னு சொன்னா திருமணம் ஆயிட்டீங்க அப்படின்னு புரியுது. இப்ப உங்க வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்படி உங்க வீட்டு செலவு வந்து பகிர்ந்துக்குவீங்க மலர்?
1: பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் பகிர்ந்துக்குவேன். வீட்டு காசு, காடி காசு, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் எடுத்துக்குவாங்க.
0: எந்த செலவெல்லாம் வந்து அவர் கட்டவே மாட்டாரு, எப்படி இருந்தாலும் என்கிட்ட இதுக்கு வரவே கூடாதுன்னு
1: பாரு. இல்ல, எல்லாமே அவர் ஷேர் பண்ணிக்குவாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட அக்கௌண்ட், என்னது அவரோட பின் நம்பர் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவர் சொல்லிடுவாரு, சம்பளம் போட்டோன்னே, ஓகே நீ என்னென்ன செட்டில் பண்ணுமோ பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. எல்லாமே நான் தான் செய்வேன்.
0: உங்களோட பின் நம்பர் அவருக்கு தெரியுமா?
1: கண்டிப்பா தெரியும்,
2: கண்டிப்பா தெரியும். ஆனா இப்ப அவரு விட்டுருவாரு, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு. எந்தெந்த செலவு பண்ணீங்கன்னு அவர்கிட்ட சொல்லணுமா எப்படி?
1: நாங்க பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம், மாசம் பட்ஜெட் போட்டுருவோம். அவருக்கு தெரியும், நான் எப்பவுமே எழுதி என்னோட கபட் இருக்குல்ல அங்க ஒட்டி வச்சிருவேன், மாசம் என்ன இருக்கு, என்னென்ன செலவு இருக்கு அப்படின்றது. அப்ப அவர் வந்து சம்பளத்தை எடுத்து இவ்வளவுதான் அப்படின்னு கொடுக்க மாட்டாரு, நீங்களே கட்டிருங்க அப்படின்னு சொல்லி. என்னோட அவருக்கு தான் என்னோட பின் நம்பரும் அவருக்கு தெரியும், அவரோட பின் நம்பரும் எனக்கு தெரியும். சோ நாங்க, நான் எடுத்து எல்லாத்தையும் நான் கட்டிடுவேன், கட்டிட்டு அவருக்கு நான் டிக் பண்ணிடுவேன் என்னென்ன கட்டிட்டேன் அப்படின்னு. சோ அதை அவர் பாத்துக்குவாரு.
0: அவர் என்னது சம்பளத்தை கொடுங்க, அதை காடியே கொடுத்துட்டாரு.
2: சரி, இது ஒரு கூடுதல் கேள்விதான். இப்ப அவரோட வங்கி கணக்குல என்ன இருக்கு, இதெல்லாம் அந்த கதை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப அவர் ஏதாவது செலவு பண்ணா நீங்க ஏதோ போவீங்களா? ஏதோ கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏதோ இருக்குமா?
0: மகிழ்ச்சியா பகிர்ந்து சரியா போயிட்டு இருக்கீங்க. எதையாவது கேட்கணும்னு பாருங்க, எவ்வளவு துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்காரு
2: பாருங்க. சும்மா இது பண்ணி விடாதீங்க,
0: நீங்க செய்யறது சரியா செய்யறீங்க, அப்படியே பின்பற்றுங்க. சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: சரி, பாத்து போங்க, பிள்ளைங்களை விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் நம்ம ஹவுசிங் லோனு, கார் லோன், இந்த மாதிரி விஷயங்கள். மற்றது எல்லாமே வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து நாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்தையுமே.
2: அதாவது நீங்க என்னென்ன செலவு பண்றீங்கன்றது மனைவிக்கு தெரியும், மனைவி பண்ற செலவு எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
1: ஆமா,
0: ஒருவேளை சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா
1: புரியுது.
0: செலவு பகிர்ந்துக்கும் போது அது இன்னும் சரியா இருக்கு, அதுதானே? சரி சரி சதீஷ், வேலைக்கு போயாச்சா?
2: செலவு பண்றது எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? தேவையில்லாத செலவு இதுல பண்றாரு, என்ன செய்யறாரு?
3: அந்த மாதிரி ஏதோ பண்றது இல்ல இப்போதைக்கு.
2: அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க?
3: எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு.
0: நீங்க தான் கண்டுபிடிச்சிடுறீங்களா அப்புறம் எங்க கட் பண்ணியாச்சு?
2: ஒரு ஆணுக்கு சுதந்திரம் இல்லாம இருக்கு இந்த நாட்டுல.
3: அப்படி எதுவும் கிடையாது. தேவையான செலவுகளை பண்ணினாங்கன்னா அது செஞ்சப்பா இருக்கும்.
0: அப்ப நீங்க பிடிக்கிறவங்களா இல்ல அவரு பிடிக்கிறவரா வீட்டுல செலவுகளை?
3: இப்போதைக்கு நான் தான்.
0: நீங்க தான் சொன்ன போது தெரியுது.
3: மறைக்கிறதுக்கு இங்க எதுவுமே இல்லையா?
0: அப்பதானே நீங்க கேள்வி கேட்க முடியும் அங்க.
3: அதுதான் உண்மை. தெளிவா இருந்தா நம்ம வந்து காசு பேரனா இருந்தோம் அப்படின்னா அவங்களை தெளிவா கேள்வி கேட்கலாம்.
0: நன்றி நன்றி மூகாம்பிகா. இது மாதிரி உங்க கதைகளையும் கேட்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். பகிர்ந்துக்குவீங்களா இல்ல சில பேர் வந்து இல்ல என் செலவு நான் பாத்துக்கிறேன், உங்க செலவு நீங்க பாத்துக்கோங்க, வீட்டு காசு நீங்க கட்டுங்க அப்படின்றதுலாம் ஒரு புரிந்துணர்வுல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு.
2: ஆனா கொஞ்சம் மாற்று கருத்தோ நம்ம எதிர்பார்க்கறோம் தான், பகிர்ந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா நேர்கள்லாம் பகிர்ந்துக்குவோம்,
0: அவங்க எல்லாம்
2: புரிஞ்சுக்குவோம்
0: அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க உள்ளுக்கு புகுந்து ஏதாவது சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு.
2: நாட்டுல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறது தப்பாயா?
0: கொஞ்ச நாள் நாட்டுல இல்ல இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க வெள்ளிக்கிழமை அதுவா நீங்க வந்து வீட்டுல சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யலாம். ஆடி வெள்ளி, இன்றைக்கு இரண்டாவது வெள்ளி. இந்த ஒரு பாட்டு கேட்கலாம், இசைஞானியுடைய குரல் அவரை பாடுறாரு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மடானி உங்களுக்காக.
3: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் தர்மா மடானி திட்டம் 3வது தொடரில் 168 ஆலயங்களுக்கு 3.36 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் சேர்த்து தர்மா மடானி மூலம் 627 ஆலயங்களுக்கு 12.54 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது.
2: மடானி உங்களுக்காக.
4: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
5: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
6: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டுக்காரி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டுக்காரி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
5: பாபாஸ் கருவாட்டுக்காரி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
6: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டுக்காரி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
7: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ். பாபா
8: கோலாலம்பூருக்கு வரக்கூடிய பாதையில மேம்பாட்டு பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியில வாகனங்கள் ரொம்பவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
9: சரி, அலாம்ல இருந்து பிளான்டவுன் செல்லக்கூடிய பாதையில சொன்ன மாதிரி சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
8: பிணையில இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் சுப்ராங் ஜெயா பிராய். அதற்கப்புறம் ஐலண்ட் செல்லக்கூடிய பாதையில வாகனங்கள் ரொம்ப மெதுவாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
9: அடுத்து ஜலன் சுங்கை பஸ்ஸில் இருந்து கம்போங் பட்டன் செல்லக்கூடிய பாதையில ஒரு கனரக வாகனம் முன்னாங்க பழுதாகி பக்கத்துல நிக்கிறதுனால அங்க வாகனங்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு.
10: என் நெஞ்சில் குடியிருக்கு

0: ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். எங்க பார்த்தாலும் இந்த படம் பற்றிய பகிர்வுகள் தான் அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்றத டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன, நம்ம ஊர் கலைஞர் இர்ஃபான் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இர்ஃபானுக்கு பாராட்டுகள், நிறைய பேர் அவருக்கு வாழ்த்தலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இர்ஃபான் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு.
1: சரி, இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது குடும்ப உறவு அப்படின்னு சொல்லும் போது கணவன் மனைவி இருவரும் பகிர்ந்துக்கிறது நம்ம எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நீங்க எப்படி அப்படிதானான்னு கேட்டிருந்தோம்.
0: நளினி, கல்யாணத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் திட்டம் போட்டுட்டீங்களா?
2: இல்ல, கல்யாணத்துக்கு முன்னுக்கு அவ்வளவு பெரிய பாரங்கள் நிறைய இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பாரம். அப்ப வந்து ஸ்பெசிபிக்கா உட்காந்து யோசிச்சு என்னோட சம்பளத்துல என்னால என்னென்ன செலவுகளை வந்து கட்ட முடியுமோ அதை வந்து நாங்க பேசி பிரிச்சுக்கிட்டோம்.
1: குடும்பம் நம்மளுடையதுதான், குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. ஒவ்வொரு செலவையும் நம்ம பண்றோம்னு ஒவ்வொன்னையும் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கமா இருக்காதா?
2: இருக்குமா இருக்காது. நம்ம ரெண்டு பேருமே பேசி செய்யற ரெண்டு பேரோட லைஃப்ல, அப்ப இந்த செலவை வந்து ரெண்டு பேருமே பகிர்ந்து, ஓகே என் சம்பளத்துல என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படி நம்ம பேசி செய்யும் போது, அந்த பர்சன் அங்கிட்ட இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேலன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும் போது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் நம்ம இருக்கமான நிலைமையில இருக்கோம் அப்படின்னு.
1: அதான் பிரச்சனை தள்ளி இருக்கிறதுக்கு இப்ப இது ரொம்ப முக்கியம்ன்றீங்க.
2: இருக்கலாம்.
0: உங்க வீட்டுக்காரர் வெளியே போறாரு, கூட்டாளிங்க கூட போவாரா?
2: நிறைய போவாருங்க.
0: விடுறீங்க,
2: பண்ணுவாருங்க.
0: ஓ, இதுல ஒரு புகார் வேற வருது, இது ஒரு தலைப்பு பண்றோம்,
1: இதுதான் எங்களுக்கு வேணும்.
2: கூட்டாளிங்க கூட போயிட்டா மேக்ஸிமம் போனே பார்க்க மாட்டாருங்க.
0: சரி,
2: அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவருங்க.
0: செலவு எப்படிங்க?
2: இப்ப நம்ம ஒரு டே நம்ம வெளியே போறோம், பாசன வாய்ஸ் நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம், ஃபுல் டே எங்களுக்கு வெளியதான் வேலைனா ரொம்ப நல்ல பிள்ளைங்க, கால பசியாரி நான் காசு கட்டிடுவேங்க, ரொம்ப வராது
0: பாருங்களேன்,
2: அவர்கிட்ட கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த டே ஃபுல்லா போகுதுன்னா டீ பிரேக் நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க நடத்துக்குவேன், டின்னர் பிரேக் அவர்கிட்ட கொடுத்துருவேன்.
0: ஏன்னா அங்கதான் நம்ம பெருசா தேடுவோம்,
2: அதெல்லாம் பட்ஜெட் பெருசா போவோம்.
0: இப்ப கூட்டாளி கூட போறாரு, செலவு ஏதோ பண்ணிட்டாரு கூடுதலா, எப்படி உங்கள்ட்ட சமாளிப்பாரு?
2: இல்ல, அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா நம்ம கிட்ட காசு இருக்கு, ஏன்னா அது அவங்க சம்பாதிக்கிற காசு, அவங்க அவங்களோட சர்க்கிள் கூட என்ஜாய் பண்ணும் போது நம்ம கேட்க முடியாது ஏன் நீங்க இதை தண்டமா செலவு பண்றீங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நமக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னு. சோ அது வந்து நம்ம என்ன கேட்டா கேட்கவே கூடாது,
0: ஒருவேளை அந்த மாதம் இடிச்சா அப்ப கேட்டுக்கலாம் நம்ம,
2: அந்த மாதம் இடிச்சா அவங்க கண்டிப்பா அதை குறைப்பாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறதுனால நம்ம அந்த சைடு போறது இல்ல.
1: உங்க வீட்டுக்காரர் பரவாயில்ல, அவரு புரியுது, எல்லாரும் அப்படி இருப்பாங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல,
2: அது நம்ம கிட்டதானே இருக்கு, நம்ம தானே அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணா அது அங்க இருந்து வரது வராது.
0: அப்பதானே அவர் ராத்திரி சாப்பாடு வாங்கி தர முடியும், நீங்க பசியாரோட முடிச்சுக்க முடியும்.
2: வெள்ளிக்கிழமை ராத்திரி நீங்க திருச்சி அடிக்கிற ரெண்டு நாள் லீவு.
0: நன்றி நன்றி
2: நன்றி, வணக்கம்.

0: ஜேவிட் ராவ் பாடிய உள்ளூர் பாடல் அது ஃபெலிஷா வந்திருக்காங்க.
1: பகிர்ந்திருக்க மாட்டோம். எப்படின்னா வந்து நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருக்கு. ஆரம்பத்திலேயே நாங்க பேசி வச்சிருவோம், இந்த செலவெல்லாம் அவங்களுக்கு போகும், பிள்ளைங்களோட செலவெல்லாம் வந்து அவங்களோட ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அப்புறம் பிள்ளைங்களுக்கு செய்யற செலவு எல்லாம் நான் பாத்துக்குவேன். அதே மாதிரி சேமிப்பும் அப்படிதான், அவங்க தனியா சேவ் பண்ணுவாங்க, நான் தனியா சேவ் பண்ணுவேன். பட் ஆனா இன் பிட்வீன்ல, அதாவது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 4 மாசத்துக்கு ஒருக்கா என்னோட சேவிங் எப்படி போய்கிட்டு இருக்கு, அதாவது நான் செஞ்ச இன்வெஸ்ட்மெண்டும் சேவிங் எப்படி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி அவங்களும் அவங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஏதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட்ல போய்கிட்டு இருக்கா இல்ல நட்டத்துல போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த டைம்ல வந்து எங்களோட இண்டிவிஜுவல் சேவிங்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்டையும் அதிகரிச்சுக்கலான் வந்து அப்படி நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அதே அதனால வந்து நான் சம்பாதிக்கிறதுல நாங்க இண்டிவிஜுவலா சேவ் பண்ணிக்குவோம். சோ அதனால வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கும் எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு.
0: அதை தாண்டி எவ்வளவு செலவு எவ்வளவு சம்பளம் எதுவுமே கேட்க மாட்டீங்க?
1: ஆஹா, கேட்க மாட்டேன்.
0: உங்களுக்குன்னு சில செலவு இருக்கு, அதை மட்டும் கட்டினா போதும், மத்தபடி வேற எந்த செலவும் சொல்ல மாட்டீங்க?
1: ஆஹா, எந்த செலவும் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு செய்யற செலவையும் சொல்ல மாட்டேன், அவங்க சில நேரம் செய்யற செலவையும் சொல்ல மாட்டேன். பட் ஆனா எஸ் கணவன் மனைவியா குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செலவை நாங்க கரெக்டா செஞ்சிருவோம்.
0: கட்ட வேண்டியதெல்லாம் சரியா கட்டி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றது.
1: ஆமா ஆமா, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு சேர்க்கிற சேமிப்பும் சரி அதெல்லாம் வந்து நாங்க எங்களுக்குள்ளேயே ஒரு டார்கெட் வச்சுக்குவோம்,
0: ஒரு புரிந்துணர்வு தான் அப்படின்னு ஃபெலிஷா சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கணவன் மனைவி எல்லாம் வந்து அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகமா ஏற்படுத்துறாங்க. தனிப்பட்ட விருப்பம் தான், அவங்க உங்களுக்கு அந்த புரிதல் அடிப்படையில அவங்க பண்ணிக்கலாம்.
2: விருப்பு விருப்பு இருக்கும் இல்லையா, நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு, அது மாதிரிதான். சரிங்க, அடுத்தது மின்னல் பாடல் உங்களுக்காக வருது. நாளைக்கு மின்னல் புதிய பாடல் அறிமுகம் காணவிருக்கிறது. ஏறக்குறைய இந்த பாடல் வந்து ஒரு 15 ஆண்டுகள் ஆகின்றன. புது பாடல் எப்படி இருக்க போகுது, நாளையில இருந்து நீங்க கேட்க போறீங்க,
0: நாங்களும் பாடி இருக்கோங்க.
2: இந்த பாட்டு லாரன்ஸ் இசை அமைப்பில் தயாஜி வரிகள் எழுதியிருந்தாரு. புது பாடல் ஜே உடைய இசை அமைப்பில் வந்துட்டே இருக்கு.